நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேரம் வைகரை 5:49 மலர்ந்திருக்கும் இந்நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம், சுபிட்சம், சௌபாக்கியம் நிறைந்த இனிய நாளாக அமைந்திட நல்வாழ்த்துக்கள். பணியில் நனைந்த ரோஜாவை போல் அழகாக புத்திருக்கு புதிய நாள். சுறுசுறுப்பாக மனதை வைப்போம், உற்சாகமாக உடலை வைப்போம், குழந்தை போல் இதயம் வைப்போம். இன்றைய பொழுதை இனிய பொழுதாக மலர வைப்போம். இனிய நாளாக அமைந்திட நல்வாழ்த்துக்கள். நிகழும் சக வருடம் 1948 வைசாக மாதம் 26 2025 மே திங்கள் 16 இன்று சரித்திர நாள், சனிக்கிழமை தினம். காலை நல்வாழ்த்துக்கள். நேர்களே, எல்லையற்ற நிறைந்திருக்கும் ஆகாயத்துடன் ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 கொண்டாடி வரும் இவ்வேளையில், மற்றும் ஆகாஷ்வாணி புதுச்சேரி 59 வருடம் வெற்றி நடையில், மத்திய அலை 1215 கிலோஹர்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நாம் இணைந்துள்ளோம். இன்று பிறந்தநாள் காணும் வானலாவிய அனைத்து உயிர்களுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மற்றும் இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சிகள் இனிதே துவங்குகிறது. உங்களுடன் இணைந்திருப்பவர் சரவணன்.

நாளொரு குரல் அன்புடைமை என்ற 8வது அதிகாரத்திலிருந்து 71வது திருக்குறளை கேட்கலாம். அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். இதன் பொருள், அன்புக்கும் அடைத்து வைக்கும் தாழ் உண்டோ அன்புடையவரின் சிறு கண்ணீரே பலரும் அறிய வெளிப்படுத்தி விடும். மீண்டும் ஒருமுறை, அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். நேரம் காலை 5:53. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நிரல் தங்கள் கவனத்திற்கு. இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள், சென்னை அஞ்சல். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகும் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். திணை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். சூழல் பாதிப்புகளின் மதிப்பீடுகள் தொடர்ச்சி, வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். இன்று காலை 7 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை, நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். ஏழு 25 நலமாய் வாழ, நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 முதல் 8:15 மற்றும் 8:30 முதல் 8:45 தகவல் தளம். இன்று காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. ஒளியின் ஓவியம் வானொலி சித்திரம் அமைப்பு எஸ் நவரத்தினா, படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில், சென்னை அஞ்சல். இன்று காலை 9 அரங்கிசை. தீபிகா வரதராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 புதுச்சேரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகத்தின் இணை இயக்குநர் செல்வி கே புவனேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இன்று காலை 11:30 நேயர் நேரம். தலைப்பு, நட்பெனப்படுவது. நெறிப்படுத்துகிறார் முருகானந்தம் அவர்கள். நண்பகல் 12 துலாக்கோல், நேயர் கருத்துமடல்கள். 12:15 இசைப்பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் ஏ ஸ்ரீநிதி. இன்று மதியம் 12:30 பன்னிசை மாலை, எஸ் சௌமியா அவர்கள் பாடியுள்ள நம்மாழ்வர் பாசுரங்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம், தொலைபேசி வழி மகளிர் பங்கு பெறும் திரையிசை பாடல்கள் கேட்கலாம். 2:15 இன்று மணியவை. 2:40 மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம், ஆசிரியர் ஜி சுப்பிரமணியன் அவர்கள், மாணவி எம் பல்லவி. 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். மூன்று 3:30 சங்கீத சாரல், இ காயத்ரி அவர்களின் வீண இசை இடம்பெறும். 4:00 ஒளிச்சித்திரம், 6:00 to 6:60 திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை இளையராஜா, கதை வசனம் பஞ்சு அருணாச்சலம், இயக்கம் எஸ்பி முத்துராமன் அவர்கள். இன்று மாலை 5:00 இளைய பாரதம் நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் பிரியங்கா. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள், புதுச்சேரி இந்திராநகர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதியினை கேட்கலாம். 6:10 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:00

0: 30 உழவர் உலகம். இயற்கை உரமே வரம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வீலி நாயக்கன்பட்டி பி ரேவதி அவர்களுடன் நேர்முகம். வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் ஆகியன கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, நிகழ்ச்சி சென்னையஞ்சல். இரவு 8 மணி முதல் 8:58 வரை திரை இசை. இரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலே. இரவு 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி. பண்டித் கைவல்யகுமார் கௌரவ் அவர்கள் காயல் இசை. படைப்பு ஆகாஷ்வாணி தார்வாட். இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேர்கள் இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ இன்றைய நிகழ்ச்சி நேரல். தங்கள் கவனத்திற்கு இன்று காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி தேவி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன். 9:02 இணையவழி நேர்விருப்பம். 10:02 கெட்செட் கோ கேம் ஷோ. 11:02 சென்சஸ் ஆஃப் இந்தியா 2027 ஸ்பெஷல் ப்ரோக்ராம். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல். 11:47 மெலடி மேஜிக். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இன்று மதியம் 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3 மணிக்கு கல்லூரி பூக்கள் நேரலை நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் பிரியங்கா. 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜிவி மல்ராஜ். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே நிகழ்ச்சி. தொலைபேசி வழி நேர்விருப்பம். இரவு 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். நேயர்கள், இதுவரை எஃப்எம் ரெயின்போ இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள ஹிந்தியில் செய்திகளை தொடர்ந்து ஆங்கில செய்திகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:10 சென்னையிலிருந்து அஞ்சலாகும் இணைத்தானும் நல்லவை கேட்கலாம்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं जया भारती। प्रधानमंत्री नरेंद्र मोदी 5 देशों की यात्रा के दूसरे चरण में नीदरलैंड्स पहुंच गए हैं। विदेश मंत्री तोम बेरेंसेन ने हवाई अड्डे पर प्रधानमंत्री का स्वागत किया। 2 दिन के दौरान प्रधानमंत्री मोदी नीदरलैंड्स के प्रधानमंत्री रॉब जेटेन से द्विपक्षीय वार्ता करेंगे और महामहिम राजा और महारानी से मुलाकात करेंगे। प्रधानमंत्री प्रवासी भारतीय समुदाय को संबोधित करेंगे और नीदरलैंड्स की कंपनियों के मुख्य कार्यकारी अधिकारियों से मुलाकात करेंगे। दोनों देशों के बीच विशेष रूप से सेमीकंडक्टर चिप और आर्टिफिशियल इंटेलिजेंस के क्षेत्र में कई समझौतों पर हस्ताक्षर होने की संभावना है। नीदरलैंड्स इन क्षेत्रों में विश्व का अग्रणी देश है। नीदरलैंड्स भारत का प्रमुख आर्थिक साझेदार और यूरोप में 3रा सबसे बड़ा निर्यात स्थल है। दोनों देशों के बीच 2024-25 में 27 अरब $80 करोड़ का व्यापार हुआ था। इससे पहले संयुक्त अरब अमीरात यूएई की यात्रा के दौरान प्रधानमंत्री ने हॉर्मुज जलडमरू मध्य से सुरक्षित और निर्बाध आवागमन के लिए भारत का समर्थन दोहराया। उन्होंने क्षेत्रीय स्थिरता के साथ साथ वैश्विक ऊर्जा और खाद्य सुरक्षा के लिए इसके महत्व पर बल दिया। अबूधाबी में राष्ट्रपति शेख मोहम्मद बिन जायद अल नहयान के साथ उच्च स्तरीय वार्ता के बाद श्री मोदी ने कहा कि वैश्विक संघर्ष के वर्तमान दौर में संवाद और कूटनीति ही आगे बढ़ने का एकमात्र रास्ता

0: bilateral talks with his Swedish counterpart Ulf Kristersson. The government has imposed a special additional excise duty of 3 rupees per litre on export of petrol. According to official Gazette notifications issued by Ministry of Finance yesterday, the special additional excise duty on diesel exports has been brought down to 16 rupees 50 paise per litre from 23 rupees. The special additional excise duty on aviation turbine fuel has also been reduced to 16 rupees from 33 rupees a litre. The revised rates will remain in force for the next fortnight beginning today. There has been no change in the existing excise duty rates for petrol and diesel for domestic consumption. Prime Minister Narendra Modi has reiterated government's commitment to improving ease of doing business and ease of living for the countrymen. In a social media post, Mr. Modi rejected a media report on imposing cess, tax or surcharge on foreign travel. He said the report is completely false and there is not an iota of truth in it. The Prime Minister said there is no question of imposing any such restrictions on foreign travel. Central Board of Secondary Education has issued a notice outlining post-result declaration facilities for Class 12 students, reaffirming its commitment to a fair and transparent evaluation process. In the notice, the board said students dissatisfied with their results can avail a two-stage review system. In the first stage, students may apply online for scanned copies of their evaluated answer books, which can be downloaded for review. In the second stage, students can seek verification of discrepancies or request re-evaluation of specific answers based on the marking scheme. CBSE said applications for scanned copies can be submitted online from the 19th to the 22nd of this month at a fee of 700 rupees per subject. Applications for verification and re-evaluation can be submitted between the 26th and 29th of this month. Israel and Lebanon have agreed to a 45-day extension of their ceasefire after another round of talks in Washington, the U.S. State Department said today. It comes after two productive days of talks and will be followed by more negotiations on June 2 to 3, State Department spokesman Tommy Pigott said. A shaky truce between Israel and the Hezbollah militant group in Lebanon had been due to end on Sunday. In a social media post, Pigott said they hope these discussions will advance lasting peace between the two countries, full recognition of each other's sovereignty and territorial integrity, and establishing genuine security along their shared border. In IPL cricket, host Lucknow Super Giants defeated Chennai Super Kings by 7 wickets at Ekana Stadium last night. Chasing a target of 188 runs, Lucknow Super Giants overhauled the winning mark in 16.4 overs, riding on Mitchell Marsh's fabulous innings of 90 runs in just 38 balls. Marsh was also adjudged player of the match. In today's fixture, host Kolkata Knight Riders will take on Gujarat Titans at the iconic Eden Gardens at 7:30 p.m. this evening. And that is the end of this news bulletin.
1: Neeram 6 mani 10 nimidam
2: Akashvani Enaitanum nallavai ketka valangugirar Krishnaveni avargal
3: Avvayar ஆத்திச்சூடி தந்து அறம் போதித்தார். பாரதியார் புதிய ஆத்திச்சூடி தந்து வீரமூட்டினார். அந்த வரிசையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தனது இளைஞர் இலக்கியம் வழியாக குழந்தைகளுக்கு தித்திக்கும் தமிழில் தீர்க்கமான வாழ்வியல் நெறிகளை வழங்கியுள்ளார். அதில் மிக முக்கியமானது நேர்பட ஒழுகு. நேர்பட ஒழுகு என்றால் நேர்மையான பாதையில் வாழ்வை நடத்து என்று பொருள். அந்த அறத்தை பாரதிதாசன் எவ்விதம் எளிமையாக விளக்குகின்றார் என்பதை பற்றி இன்று காண்போம். பாரதிதாசனின் அறம் என்பது வெறும் ஏட்டுச்சுரக்காய் அல்ல. அது அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் பிரதிபலிக்க வேண்டிய ஒன்றாகும். தரையில் உட்கார வேண்டாம், ஒரு தடுக்குமோ இல்லை உன் வீட்டில் என்று தொடங்கும் கவிஞர் தூய்மை முதல் பாதுகாப்பு வரை மிக நுணுக்கமான ஒழுக்கங்களை கற்பிப்பதோடு ஒரு மனிதன் தன் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய மிக உயரிய வாழ்வியல் விழுமியங்களையும் எடுத்துரைக்கின்றார். குறிப்பாக கடன் வாங்காமல் இருப்பது மற்றும் வருமானத்திற்குள் திட்டமிட்டு செலவு செய்வது ஒருவனை தற்சார்புடையவனாக மாற்றும் என்றும், முறையான உணவின் மூலம் உடலையும் உண்மைக்காக போராடும் போது தளராத மன உறுதியையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்துகின்றார். பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல்

0: இல்லாமல் தன்னிடம் உள்ளதை சிறப்பாக பாதுகாப்பதே உண்மையான அறம் என்பதை மிக எளிய சொற்களில் கவிஞர் இங்கே வலியுறுத்துகின்றார். சட்டையை கரியாகாமல் பார்த்து கொள்வது, தண்ணீரில் கண்டபடி ஆடாமல் இருப்பது, எரியும் நெருப்பின் முன் எச்சரிக்கையோடு இருப்பது என உடல் நலத்தையும் தூய்மையையும் முதல் அறமாக அவர் முன்வைக்கின்றார். சரியான வழியில் நடப்பாய் என்று அவர் சொல்லும்போது அது கால்களால் நடக்கும் பாதையை மட்டுமல்ல, வாழ்வின் ஒழுக்க பாதையையும் குறிக்கின்றது. கவிஞரின் தனிச்சிறப்பு அவர் அறத்தோடு பகுத்தறிவையும் புகட்டுவதுதான். ஏமாறாதே என்ற பாடலில் சந்தையில் பொருள் வாங்கும் போது கூட ஒருவன் எப்படி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறார். ஆரஞ்சு பழத்தையும் தம்பி, நீ ஆராய்ந்து பார்த்த பின் வாங்கு. இது வெறும் பழத்தை பற்றியது மட்டுமல்ல, வாழ்வில் நாம் எதை ஏற்றுக்கொண்டாலும் அதை ஆராய்ந்து பார்த்து ஏற்க வேண்டும் என்பதற்கான பாடம். நெய்யில் கொழுப்பு, வெண்ணெயில் மாவு என உணவில் நடக்கும் கலப்படத்தை சுட்டிக்காட்டும் கவிஞர் ஐயப்பட வேண்டும் இவற்றில், மிக ஆராய்ந்து பார்த்த பின் வாங்கு என்கின்றார். ஏமாறாமல் இருப்பது ஒரு அறிவு சார்ந்த அறம் என்பதை அழகாக பதிவு செய்கின்றார். களவு மற்றும் ஏமாற்றாதே என்ற பாடல்கள் வழியாக மிக சிறிய திருட்டும் மலையளவு குற்றம் என்பதை ஆணித்தரமாக சொல்கிறார். கற்கண்டு கேட்கும் போது கடுகை மறைப்பதும் மிளகை அள்ளி மறைப்பதும் ஒருவன் புகழை கெடுக்கும் செயல்கள். கடுகளவு களவாடல், மலையளவு குற்றம் என்ற அடிகள் இன்றும் நம் காதுகளில் ஒலிக்க வேண்டியவை. அதேபோல் மறதி கெடுதி என்னும் தலைப்பில் ஒரு வேலையை செய்து முடித்த பிறகு அதற்கான கருவியையோ அல்லது பொருளையோ உரிய இடத்திலே மீண்டும் வைக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒழுக்கத்தை கற்பிக்கின்றது. கண்ணப்பன் என்ற சிறுவன் ஊசியையும் எண்ணெய் புட்டியையும் எடுத்த இடத்தில் வைக்க தவறியதால் அடுத்த நாள் இருட்டில் அவற்றை தேடும்போது தேல் கொட்டுவதற்கும் பெருச்சாலி கடிக்கும் ஆளாகின்றான். பொருட்களை எடுத்த இடத்தில் வைப்பது என்பது வெறும் அடுக்கி வைக்கும் வேலை மட்டுமல்ல, அது நமது பாதுகாப்பு மற்றும் நேரத்தை சேமிக்கும் ஒரு சிறந்த வாழ்வியல் அறம் என்பதை இப்பாடலில் நகைச்சுவை கலந்த எச்சரிக்கையுடன் விளக்குகின்றார். ஒழுங்கு என்பது வாழ்வின் பாதுகாப்பிற்கு எவ்வளவு அவசியம் என்பதை இது உணர்த்துகிறது. முடிவாக பாரதிதாசன் காட்டும் நேர்பட ஒழுகு என்பது அநீதி கண்டால் தடியை தூக்கும் வீரம், ஏழையை வாழ வைக்கும் கருணை, கடன் வாங்காத சிக்கனம் மற்றும் உண்மைக்காக பாடுபடும் உறுதி ஆகியவற்றின் கலவை. தகத்தக்க புகழினை தேடு, நீ தமிழரின் வழியினில் வந்தாய் என்ற கவிஞரின் முழக்கத்தை ஏற்று நாமும் நேர்மையான தெளிவான பாதையில் பயணிப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

நேரம் காலை 6:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. இனி வருவது தெய்வீக ராகத்துடன் சேவை செய்திகள் கேட்கலாம். இறைவனை நினைவோடு வாழும் தூய்மையான வாழ்க்கை பல கோடி செல்வங்களை அடைந்ததற்கு இணையாகும். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் ஒரு முதலாவது பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

இருப்பது போல் காட்டி இல்லாது போகிறவன் மனிதன், இல்லாதது போல் காட்டி எப்பொழுதும் இருப்பவன் இறைவன். தெய்வீக ராக நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் சகோதரி சாரா நௌரோஜி.

0: சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
1: நேரம் காலை 6:23:34 நொடிகளில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நேயர்கள், இனி கேட்கலாம் சேவை செய்திகள். கடலூர் மாவட்டம் அருள்மிகு ஸ்ரீ மழுவேந்திய விநாயகர் திருக்கோவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் 11 தீமிதி உற்சவம் நிகழ்ச்சிகளில் இன்று மாலை கொடியிறக்கம் நடைபெறும். மற்றொரு சேவை செய்தி, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் ஸ்ரீ அஞ்சனாட்சி அம்பிகா சமேத ஸ்ரீ மதங்கீஸ்வர சுவாமி ஆலயத்தில் 7 பன்னிரு சிவபெருமான் அம்பிகை திருக்கல்யாணம் மற்றும் மதங்க மகரிஷிக்கு 12 ரிஷப வாகன திருக்காட்சி வைபவம் நடைபெறும் விழாவில் இன்று மாலை அனுஜை விக்னேஸ்வர பூஜை, ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், விநாயகர் அபிஷேகம், திருவருட் பிரசாதங்கள் வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெறும். சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேயர்களே, தங்கள் பகுதி ஆன்மீக தகவல்கள் ஆகாஷ்வாணி சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெற வேண்டுமா? நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு, ஆகாஷ்வாணி இந்திராநகர் புதுச்சேரி என்ற முகவரிக்கோ அல்லது aipandi@gmail.com என்ற மின்னஞ்சலில் தகவல்களை அனுப்பலாம். அன்பும் அமைதியும் இறைவனின் மிகப்பெரிய வரங்கள். அவற்றை நாள்தோறும் நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் ஹாஜி ஹீக்குல் முகமது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேயர்கள் இனி கேட்கலாம் உழவர்களுக்கான செய்திகள். நிகழ்ச்சி தொடங்கும் முன்
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 2 சனிக்கிழமை. நேரம் காலை 6:35:20. உழவர்களுக்கான செய்திகளில் தினை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: எம்மா காத்து மாதிரி எங்கே பாருங்க பாருங்க பாருங்க
1: யாரு யாரையும் காணும் யாரு கூப்பிட்டுருப்பா
0: காதமுத்த நான் தான்பா ஆறு அடிக்கிறேன் இரு காரு கண்ணடியா இருக்கும் காதமுத்த இதோ இதோ நான் தான்பா
1: குரல் வர்றதை பார்த்தா பின்னாடி வர கார்ல தான் குரல் வருது கார்லேருந்து நம்மளை யார் கூப்பிடுவா
0: கருத்தமுத்த கருத்தமுத்த
1: ஓ கருத்தமுத்தா எப்பா கருத்தமுத்த என்னப்பா கார்ல வர
0: காதமுத்த மச்சான் வீட்டுக்கு போனேன் மச்சான் தான் காரை கொஞ்சம் ஒரு பத்து நாள் வச்சிருக்கு மாமா அப்படின்னு சொன்னான் அதான் காரை எடுத்துட்டு வந்தேன்பா
1: ஓஹோ அப்படியா பத்து நாளைக்கு உன் காரு நம்ம ஊர்ல தான் இருக்க போதா
0: ஆமா ஆமா
1: சரிப்பா சரிப்பா இந்த நேரத்துல நானும் காரு கத்துக்கணும்பா சரி கருத்தமுத்து மேல என்னப்பா இருக்குது
0: மேல பணம் மரத்துல நொங்குதா இருக்குதா
1: எப்பா உன் காரு மேல அந்த கேரியர்ல என்ன இருக்குன்னு கேட்டேன்பா
0: ஓ கார்ல கேட்டியா கருத்தமுத்தா மச்சான் ஒரு அரை மூட்டை தினை கொடுத்தானம்னா அதான் மேல கட்டி வச்சிருக்கான்
1: ஓஹோ தேன சிறுதானியத்தை எடுத்துட்டு வரியா
0: ஆமா ஆமா
1: சரி சரி என்ன பண்ண போற
0: ஒரு அரை ஏக்கர் தேன பயிரிடலாம்னு தான் விதைக்காக கொண்டு போறேன்பா சிறுதானியங்களுடைய முக்கியத்துவத்தை பத்தி நிறைய சொன்னேன் சரி அதான் தேன பயிரிடலாம்னு எடுத்து வந்தேன்
1: கருத்தமுத்த உன் கார்லயே வரம்பா
0: சரி
1: நீ என்ன கேக்குறியோ அதை நான் சொல்றேன் நீ கேட்டே வா
0: கருத்தமுத்த கார் உள்ள உட்காரு
1: சரிப்பா உட்காந்துப்பா சொல்லுப்பா
0: தினம் மட்டும்தான் என்கிட்ட விதையா இருக்குது எப்படி பயிரிடலாம் எப்படி விதைக்கலாம் தொழில்நுட்பங்களை பத்தி நிறைய விளக்கமா சொல்லுப்பா எனக்கு
1: கருத்தமுத்து ஆடி அப்புறம் புரட்டாசி பட்டம்
0: ஆமா
1: இதுதான் தின பயிரிடறதுக்கு ஏத்த பருவம் பொதுவா நம்ம தமிழ்நாட்டுல கொஞ்சம் மழைக்காடா இருக்கிற

0: இடத்துல தான் இதெல்லாம் பயிரிடுறாங்க. நீ வந்து சமதளத்தில் பயிரிட போற,
1: ஆமா,
0: அதுவும் முத முறையா நீ முயற்சி பண்ற, எந்த அளவுக்கு வரும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன்ப்பா.
1: சரி சரி, உனக்கு எல்லாம் தெரியும்பா, நீ சொன்ன கரெக்டா தான் இருக்கான். ஏதோ கோ 5 6 ஆறுன்னு சொன்னாங்கப்பா. கோ 6னாங்க.
0: ஓ, நல்ல ரகம் தான்ப்பா.
1: அப்படியா?
0: கோ 6ங்கிறது ஒரு 85-90 நாள் பயிர் தான். 3 மாசத்துக்குள்ள நம்ம அறுவடையை முடிச்சுக்கலாம்.
1: சரி,
0: மகசூல் வந்து ஒரு 1500 கிலோ ஒரு ஹெக்டருக்கு கிடைக்கும்ப்பா. கோ 7 ரகம் இருக்கு, அது ஒரு 80-85 தான். இதை விட ஒரு 5-10 கம்மி தான்.
1: பரவாயில்ல,
0: மகசூல் ஆனால் கொஞ்சம் அதிகம்ப்பா. 1800 கிலோவுக்கு மேலே கிடைக்கும்ப்பா ஒரு ஹெக்டருக்கு. சரி, உன் தினையும் நல்ல தினை தான்.
1: கதமுதா, கோ 8 இருக்குதா?
0: கோ 8 கிடையாதுப்பா, கோ 6 கோ 7.
1: ஓஹோ, சரி சரி சரி. நிலம்லாம் எப்படிப்பா தயாரிக்கிறது, அதை பற்றி சொல்ல.
0: எப்பா, செம்மண் அப்புறம் இருமண் கலந்த நிலம் இதுக்கு ஏற்ற நிலம். ஓ, நிலத்தில் அந்த மேற்க இருக்க நிலம் இதுக்கு ஏற்றதா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: நல்ல நிலம், அது ராசியான நிலம் பாது.
0: ஆமாப்பா, அது கொஞ்சம் நல்லா மேட்டு பங்கான பகுதி, தண்ணியும் நிற்காது, மழை கிழ பெஞ்சா கூட அப்படியே வடிஞ்சு விடையாந்துரும்,
1: ஆற்றுல ஓடுறோம்.
0: ஆமாப்பா, அந்த இடம் நல்ல இடம்னு நினைக்கிறேன். நிலத்தை நல்லா சட்டி கலப்பை போட்டு நல்லா உழவு செஞ்சு, அது இந்த கோடை உழவு செஞ்சோம்னா அதை விட நல்லது எதுவும் இல்லைப்பா. கோடை உழவு கோடி புண்ணியம்.
1: ஆமா, கதமுத்தா
0: சரியா, களையெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம், இந்த பூச்சி புழு இதெல்லாம் இல்லாமல் பண்ணிக்கலாம்.
1: ஆமாம்
0: சரியா,
1: மண் வாசனை அப்படியே ஆலய தூக்கம்.
0: ஆமாம்ப்பா, விதை அளவு பார்த்தோம்னா வரிசை விதைப்புன்னா 1 ஹெக்டருக்கு 10 கிலோ தேவைப்படும். நம்ம தூவுறோம் அப்படின்னா 1.5 கிலோ தேவைப்படும். வருஷைக்கு வருஷம் 25 சென்டிமீட்டர், செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர். இதை நம்ம வச்சுக்கணும்ப்பா. விதைக்கிறதுக்குன்னு இப்போ விதைப்பான் கருவி இருக்கு, அதை பயன்படுத்திட்டு வேச்சோம்னா ஈரம் காயத்துக்கு முன்னாடி எல்லா வயல்லையும் நம்ம இதை வச்சிடலாம்.
1: ஓஹோ,
0: அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்ப்பா.
1: என்னதுப்பா?
0: நுண்ணுயிர் உரங்களை கொண்டு விதை நேர்த்தி செய்யணும்.
1: ஓஹோ,
0: ஆமாம்.
1: அது எப்படி செய்யணும்?
0: இப்போ அசோஸ் பயிரெல்லாம் பாஸ்போ பாக்டீரியா அதெல்லாம் வச்சு நம்ம விதை நேர்த்தி செய்யலாம்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இப்போ அதெல்லாம் இல்லை அப்படின்னா அசோபாஸ் 3 பொட்டலம், 1 பொட்டலத்தில் 200 கிராம் இல்லையா, 3 பொட்டலம்னா 600 கிராம், 6 அரிசி கஞ்சியோட கலந்து நிழல்ல நல்லா உலர்த்தி அப்புறம் விதைக்கணும்ப்பா. நிலத்துல வந்து இந்த அசோபாச நம்ம போடுறதா இருந்தோம்னா 1 ஹெக்டருக்கு 10 பொட்டலம், அதாவது 2 கிலோ போடணும்ப்பா. 25 கிலோ மணல், 25 கிலோ தொழுவுறோம், இதுல கலந்து நம்ம விதைச்சோம்னா நல்லா இருக்கும். இன்னும் வேற என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் உனக்கு?
1: அப்புறம் காத்துமுத்த, அந்த தினைக்கான உர நிர்வாகம், களை நிர்வாகம், பயிர் பாதுகாப்பு, இதையும் கொஞ்சம் சொல்லு.
0: சொல்றேன்ப்பா, உரம் வந்து நம்ம அடி உரமா 1.5 டன் மக்கிய தொழு உரத்தை இந்த கடைசி உழவும் போது நம்ம நல்லா போட்டுருந்தோம். இது நமக்கு போதுமான இது. இது போக 20 கிலோ தழைச்சத்து, 20 கிலோ மணிச்சத்து. அந்த விதைக்கிறப்ப அடி உரமா போட்டோம்னா நம்ம தினை வந்து நல்லா கிளம்பி ஆங்காரமா வரும்ப்பா. 20 கிலோ தழைச்சத்தை விதைச்ச 20-25 நாள் கழிச்சு நம்ம ஈரம் இருக்கிறப்ப பயன்படுத்தணும்னா இன்னும் நல்ல பலன் கொடுக்கும். களை வந்து அதிகமா இருக்க வாய்ப்பு இல்லை, அப்படி இருந்துச்சுன்னா 18-20 நாள்ல ஒரு கை களை எடுத்துரு. அதையும் மீறி கொஞ்சம் களை இருக்குதுன்னா 40th நாள்ல இன்னொரு களை எடுத்துருப்பா. பயிர் இடைவெளி நான் முக்கியம் சொன்னேன் இல்லையா, அதையும் நம்ம இந்த 15-18 நாள் களை எடுக்கிறோம்ல, அப்பயே அந்த பயிர் எண்ணிக்கையும் நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப நெருக்கமா இல்லாம பாத்துக்கணும். வருஷக்கு வருஷம் 25 சென்டிமீட்டர், செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர், இதை நம்ம பாத்துக்கணும். பயிர் பாதுகாப்பு கேட்டல, இது அதிகமாக ஒன்றும் நோயெல்லாம் ஒன்றும் தாக்காதுப்பா, பூச்சிலாம் அந்த அளவுக்கு தினைய தாக்குறது இல்லை, அதனால பயிர் பாதுகாப்பு ஒன்றும் தேவையில்லை. ரைட்டா? நம்ம வந்து இந்த கோடை உழவு செய்யறப்பயே இந்த புழு பூச்சியெல்லாம் நிலத்துல எல்லாம் போயிடும், அதனால இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அறுவடை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமணி.
1: ஆமாம், முக்கியமானது அறுவடை
0: தானே. கதிர் நல்லா காஞ்சி இலையெல்லாம் நல்லா பழுத்த பிறகு அறுவடை செய்யணும். காய வச்சு அடித்து தானியங்களை பிரித்து நம்ம சுத்தம் செஞ்சுக்கணும். உயர் விளைச்சரகங்களை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதோட நம்ம சாகுபடி குறிப்புகளையும் கட்டாயமாக நம்ம இதில் பயன்படுத்தும் போது 1 ஹெக்டருக்கு 1850 கிலோ வரைக்கும் நம்ம தானிய விளைச்சல் கிடைக்கும். நல்ல முறையில் பண்ணோம்னா 5500 கிலோ தட்டை, அது நம்ம வந்து கால்நடைகளுக்கு உணவாகவும் பயன்படுத்திக்கலாம். அதுவும் கிடைக்கும்பா. இந்த தானியத்தை சாக்கு பையில வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு

0: பாதுகாத்து வந்தோம்னா கெட்டு போகாமல் நல்லா இருக்கும்பா. தேவைக்கு தகுந்த மாதிரி ரேட்டு நல்லா டிமாண்ட் இருக்குதுன்னா அந்த நேரத்தை பார்த்து நம்ம விற்றுக்கலாம்ப்பா.
1: பரவாயில்ல காத்து முத்தியா, சிறுதானியத்தில் தென சாகுபடி பற்றி நல்லா தெளிவாக சொன்னப்பா. நீ சொன்ன மாதிரியா இந்த தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தி நல்லா விளைச்சல் பண்ணி நம்ம ஊர்லேயே மொத ஆளாக தென சாகுபடியில் நல்ல லாபம் அடையிறப்பா. ஆமாம் காத்தமுத்தா, இந்த தென சாப்பிட்றதால உள்ள மருத்துவ பயன்கள் இது எதனா இருக்குதாப்பா?
0: கத்தமுத்து, அந்த காலத்தில் சங்க இலக்கிய பாடல்கள்லேயே தேனும் தினைமாவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தினைமாவு கூட தேனை கலந்து சாப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு நமக்கு உடல் வலு கொடுக்கும், எல்லா விதத்துலேயும் நமக்கு நன்மை தரும் அப்படிங்கிறத ஆதி தமிழர்களே உணர்ந்து பாடி வச்சுட்டு
1: போயிருக்காங்கப்பா. அப்பயே பாடி இருக்காங்க.
0: ஆமாம்ப்பா, தினை கொஞ்சம் சூட்டை கலப்புறது, அதனால தேனை கலந்து சாப்பிட்றது நல்லதும்பாங்க. தேனை இட்லி எல்லாம் சாப்பிட்டு போறேன், அருமையா இருக்கும்பா.
1: என் பாடி கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டுக்கிறேன் நானு.
0: சரிப்பா சரிப்பா. கருத்தமுத்த, அப்ப நான் கழுவிட்டுமா?
1: சரி கருத்தமுத்த.
0: கருத்தமுத்த, கார்ல பேசிட்டே வந்தோம், என் வீடு வந்துருச்சுப்பா, நான் இறங்கிறேன். நீ போய் இந்த தினைய விதைக்கிற வேலையெல்லாம் ஆரம்பி.
1: சரி சரி,
0: நாளைக்கு வந்து நான் பாக்குறேன்ப்பா.
1: நாளைக்கே அந்த மொத்த பணமரத்தடிக்க வந்துருப்பா.
0: சரிப்பா சரிப்பா, வந்துடுறேன்ப்பா. டிரைவர், வண்டி கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டு பண்ண, இறங்கிறேன்.
1: ஆமா ஆமா.
0: கத்தமுத்த, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா?
1: சரி பார்த்து போயிட்டு வாப்பா.
0: நீ போயிட்டு வாப்பா.
1: சரி வரேன் கத்தமுத்த. டிரைவர் வண்டி எடுங்க.
2: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான செய்திகளில் தினை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடியவர்கள் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். நேயர்களே, இன்று காலை 7:02 புதுவை புதுமை நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள், 11:02 புதுச்சேரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகத்தின் இணை இயக்குநர் செல்வி கே புவனேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2047 ஆண்டிற்குள் போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கான செஸ் வரி அல்லது கூடுதல் கட்டணம் விதிக்கப்படவுள்ளதாக ஊடக நிறுவனம் ஒன்று வெளியிட்ட அறிக்கையை பிரதமர் திரு மோடி தனது சமூக வலைதள பதிவில் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அந்த அறிக்கை முற்றிலும் பொய்யானது என்றும் அதில் ஒரு துளிக்கூட உண்மையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கு இதுபோன்ற கட்டுப்பாடுகளை விதிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையம் வந்தடைந்து பிரதமர் திரு மோடியை நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாம் பெரன்சன் வரவேற்றார். தி ஹேக் நகரில் உள்ள ஹோட்டலில் பிரதமருக்கு அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் கலை மற்றும் இசை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த பயணத்தின் போது நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மேலும் அந்நாட்டு மன்னர் மற்றும் அரசியையும் அவர் சந்தித்து பேசுகிறார். அண்மையில் கையெழுத்திடப்பட்ட இந்திய ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் இந்த பயணம் இருதரப்பு உறவுகளை தாண்டி இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான பரந்த உறவுகளை வடிவமைப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பிரதமர் திரு மோடி இன்று இந்திய வம்சாவளியினர் இடையே உரையாற்ற உள்ளதுடன் நெதர்லாந்தின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்திக்கிறார். செமிகண்டக்டர் சிப்புகள் மற்றும்

0: செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் அந்நாட்டுடன் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2047 போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதைப்பொருள் கடத்தல் குழுக்களை முறியடிப்பதற்கான விரிவான திட்டத்தை இந்திய பாதுகாப்பு படைகள் தயாரித்துள்ளதாக கூறினார். இந்த இலக்கை நோக்கி அவை தீவிரமாக முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தல் என்பது வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மட்டுமல்ல, அது சமூக மற்றும் எதிர்கால சந்ததியினர் மீது நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்பதால் இதற்கு விரிவான கூட்டு நடவடிக்கை தேவை என்று அவர் வலியுறுத்தினார். இந்தியாவின் எல்லையை ஒரு பாதையாக பயன்படுத்தி 1 கிராம் போதைப்பொருள் கூட நாட்டிற்குள் நுழைவதற்கோ அல்லது வெளியேறுவதற்கோ அனுமதிக்கப்படாது என்று திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில், டீசல் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி 23 ரூபாயிலிருந்து 16.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான எரிபொருள் மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியும் லிட்டருக்கு 33 ரூபாயிலிருந்து 16 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றி அமைக்கப்பட்ட புதிய வரி விகிதங்கள் இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும். அதே நேரத்தில் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான தற்போதைய கலால் வரி விகிதங்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விலை உயர்வு காரணமாக ஏழை நடுத்தர மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் மீதான விலை உயர்வு ஏழை எளிய நடுத்தர மக்களை பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்கும் என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டு மக்கள் மீதான இந்த சுமையை மத்திய அரசு உடனே குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளுக்கு பிந்தைய மறு ஆய்வு குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நியாயமான மற்றும் வெளிப்படையான மதிப்பீட்டு முறையை உறுதி செய்யும் நோக்கில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தங்களது தேர்வு முடிவுகளில் திருப்தியில்லாத மாணவர்கள் 2 கட்ட மறு ஆய்வு முறையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று வாரியம் தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக மாணவர்கள் தங்களது விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை இணைய வழியில் விண்ணப்பித்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 2ஆம் கட்ட விடைத்தாள்களில் உள்ள குறைபாடுகளை சரிபார்க்கவோ அல்லது மதிப்பெண் வழங்கும் திட்டத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட பதில்களை மறுமதிப்பீடு செய்யவோ மாணவர்கள் கோரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை பெறுவதற்கு வரும் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்றும், இதற்கு ஒரு பாடத்திற்கு 700 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் CBSE தெரிவித்துள்ளது. மேலும் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு வரும் 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனி ஆகிய 4 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு ஹோர்மோஸ் நீரினை மீண்டும் திறக்கப்பட வேண்டும்.

0: என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் இரண்டு பாலங்கள் இடிந்து விழுந்ததில் நான்கு பேர் உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தனர். தெலுங்கானாவின் நம்பள்ளி ரயில் நிலையத்தில் ஜெய்ப்பூர் விரைவு ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக புனேயை சேர்ந்த பேராசிரியர் ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது. கிரேட்டர் நொய்டா அருகே மிகப்பெரிய மரச்சாமன் சந்தையில் ஏற்பட்ட தீ விபத்தில் எட்டு கடைகள் எரிந்து நாசமானது. மத்திய அரசின் இந்துஸ்தான் காப்பர் நிறுவனம் கடந்த நிதியாண்டில் 1,232 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி சாதனை படைத்துள்ளது. பயணிகளின் வசதிக்காக விசாகப்பட்டினத்தில் இருந்து பெங்களூருவிற்கு சென்னை வழியாக இம்மாதம் 22-29 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. கோவையில் தலைக்கவசம் விற்பனை செய்யும் கடைகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் சோதனை நடத்தி தரமற்ற தலைக்கவசங்களை பறிமுதல் செய்தனர். தேனி வீரபாண்டி கௌரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் நேற்று தொடங்கி வைத்தார். ஆவடியில் உள்ள போர் வாகனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 52வது நிறுவன தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. சென்னையில் சட்டவிரோதமாக மதுக்கூடங்களை நடத்தியதாக 16 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்தது. 188 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 16.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் இன்று இரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஒடிசா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2047 ஆண்டிற்குள் போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 6:55. 15 நொடி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சூழல் பாதிப்புகளின் மதிப்பீடுகள் தொடர்ச்சியினை கேட்கலாம். வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள்.
3: இக்காலஜிக்கல் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு குறியீடு. இப்போ இக்காலஜிக்கல் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிறது எப்படி அதை தோராயமாக மெஷர் பண்ணுறாங்க? பர்டிகுலராக வந்து நம்ம எந்த உற்பத்தி செய்யும் பொழுதும் அதில் வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட், அதாவது கரியமில வாயினுடைய உமிழ்வு வந்து அதில் இருக்கும். அந்த உமிழ்வு எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அளவு. ரெண்டாவது வந்து நம்ம எந்த செயல்பாடை செய்வதற்காகவும் நம்ம பயன்படுத்துகிற நில அளவு எவ்வளோ தூரம், அதாவது பில்டப் ஏரியா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மூணாவது வந்து காடுகளினுடைய வளங்கள் நம்ம எவ்வளோ தூரம் எடுத்துக்கிறோம். நான்காவது வந்து பயிர் வகைகளோ இல்லைனா வந்து தாவர வகைகளோ நம்ம எவ்வளோ பயன்படுத்துகிறோம். அஞ்சாவது வந்து மீன் வளங்கள். இந்த 5 வகையான வளங்களை பயன்படுத்தி நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் அவங்க வந்து ஒரு குறியீடாக எடுத்துக்கிறாங்க. இவைகள் எல்லாமே உற்பத்தி செய்கிற இடம். இந்த உற்பத்தி செய்கிற இடத்திலிருந்து ஒரு பொருட்களை நாம் எடுத்து அந்த பொருட்களை நாம் வந்து ஒரு பக்குவப்படுத்தி அதை நம்ம பயன்படுத்த போகிறோம். எப்படிலாம் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, நமக்கு தேவையான எனர்ஜியாக இல்லைனா நமக்கு தேவையான மின்சாரமாக பயன்படுத்த போகிறோம். நமக்கு வீடு கட்டுறதுக்கோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி கட்டுறதுக்கோ ஒரு நிறுவனங்கள் கட்டமைப்பதற்கான ஒரு இடங்களாக அதை பயன்படுத்தி கொள்கிறோம். மூணாவது வந்து மரம், பேப்பர், காகிதம் போன்ற பொருட்களை உற்பத்தி பண்ணுவதற்காக தேவைப்பட்ட மரங்களாக எடுத்துக்கிட்டோம். அடுத்தது நம்ம வந்து உணவு பொருட்களாக எடுத்துக்கிறோம். கடைசியாக வந்து மீன் வளங்கள், மீனை வந்து உற்பத்தி பண்ணி அதன் மூலமாக வருகின்ற பொருட்களாக 5 வகையான பயன்பாடுகளும் 5 வகையான உற்பத்தி செய்கின்ற தளங்களாகவும் நம்ம பார்க்குறோம். இந்த பயன்படுகின்ற 5ம் உற்பத்தி செய்கிற 5ம் சமத்தில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு குளோபல் ஹெக்டேர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த வளங்களை எல்லாம் ஒரு நபருக்கு எவ்வளோ தூரம் தேவைப்படும் அப்படிங்கிறது ஒரு குறியீடாக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த குறியீடின்படி பார்க்க

0: பொழுது இப்போ இருக்கிற உலகம் இங்கே இருக்கிற மனிதர்களுக்கு தேவையான வளங்களை கொடுக்க வல்லதாக இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை, பல மடங்கு நாம் குறைஞ்சிருக்கோம். அதாவது பல மடங்கு நமக்கு வளங்கள் அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா நம்ம அதிகமாக வளர்ந்துட்டோம், நமக்கு தேவையான வளங்கள் இந்த உலகத்தில் மிக மிக கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி சூழல்களில் நாம் எதை முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால், நாம் சர்க்குலாரிட்டி அப்படிங்கிற ஒரு சுழற்சி பொருளாதாரத்திற்குள்ளே நுழைய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம வளங்களை பயன்படுத்திக்கிட்டே வந்ததுனால வளங்கள் வந்து தொடர்ந்து குன்றி இப்போ இல்லாமல் ஒரு சூழலுக்கு போயிடுச்சு. இப்போது வளங்கள் இல்லாத காரணத்தினால, இல்லை வளங்களை வந்து ஒரு இயற்கை சூழலிருந்து நாம் வந்து எடுக்கும் பொழுது அதனால் ஏற்படுகின்ற மாசு அதிகமாகிறதுனால வளங்களை தொடர்ந்து நாம் பயன்படுத்த முடியாத ஒரு எல்லைக்கு நகர்ந்து விட்டோம். இப்போது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு உபகாரம் என்னென்னா, இருக்கின்ற வளங்களை எப்படி வந்து நம்ம பாதுகாக்க போகிறோம் ஒன்று. ரெண்டாவது, இப்போ வளங்கள் வந்து உற்பத்தியாகி ஒரு கழிவாக இருக்குது இல்லையா, இந்த கழிவுலேருந்து அந்த வளங்களை எப்படி மீட்டுருவு செய்வது, இந்த ரெண்டுத்தை தான் பிரதானப்படுத்தி நமக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கு பேர் சர்க்குலாரிட்டி. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற பார்க்கும் பொழுது, ரிசோர்ஸஸ் டீகப்ளிங் இல்லைன்னா ரிசோர்ஸஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ரிசோர்ஸஸ் அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட், இந்த ரெண்டுமே வேறு வேறு திசைகளில் நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதிகமாக அதிகமாக இயற்கை வளங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த நகர்வை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சரி பண்ண போகிறோம். எப்படி சரி பண்ண போகிறோன்னா, இயற்கை வளங்களும் குன்றக்கூடாது, அதே சமயத்தில் மனித வளமும் மேம்படணும் அப்படிங்கிறத மையமாக வைத்து, அதாவது திட்டத்தை கட்டமைப்பதற்காக வந்த ஊடகம் தான் சர்க்குலாரிட்டி, மறு சுழற்சி முறையப்போ. இதுக்கு பேர் சுழற்சி பொருளாதாரம் அப்படிங்கிறதுடைய எல்லையில் நம்ம பார்க்குறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சூழல் பாதிப்புகளின் மதிப்பீடுகள் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வாசித்தவர் டாக்டர் எஸ் சுடலையா.

நேரம் காலை 7:03 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் சிந்தனை மலர். மகாத்மா காந்தியின் சிந்தனை வரிகளை சிந்தனை மலரில் கேட்கலாம். உலகில் நீங்கள் காண விரும்பும் மாற்றமாக நீங்கள் மாறுங்கள். உண்மை என்பது ஒன்றே, அதற்கான பாதைகள் பல. அகிம்சையே மனித குலத்திற்கு இருக்கும் மிகப்பெரிய சக்தி.

வலிமை என்பது உடல் திறனில் இருந்து வருவதில்லை, அது அசைக்க முடியாத விருப்பத்தில் இருந்து வருகிறது. எளிமையாக வாழுங்கள், மற்றவர்கள் எளிமையாக வாழ வழிவிடுங்கள். நேயர்கள், இதுவரை மகாத்மா காந்தியின் சிந்தனை வரிகளை சிந்தனை மலரில் கேட்டீர்கள்.

0: நேரம் காலை 7:02. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது புதுவை புதுமை.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும்.

0: காட்சி அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: நேர்களுக்கு வணக்கம். இது நினைவலைகள். இந்த நிகழ்ச்சியில என்னோட கூட இன்னைக்கு ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்து இணைகிறாங்க. மின்னஞ்சல் வாயிலாக அவங்களுடைய தொலைபேசி என்ன அனுப்புனாங்க, அதன் மூலமா நாங்க தொடர்பு கொண்டிருக்கோம். ஹலோ மேடம், வணக்கம்.
2: வணக்கம் மேம். ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்து பேசுறேங்க மேம்.
1: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேங்க மேம். நினைவலைகள் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றிகள் மேம். எனக்கு நினைவலைகள்ல ரெண்டு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது, அதை நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். வந்து சின்ன வயசுல 5ஆம் கிளாஸ் வரைக்கும் உள்ளூர்லயே படிச்சேன். இப்ப அந்த 4வது வகுப்பு படிக்கும் போது என்ன வந்து கோமுகி அணை, அந்த அணைக்கு என்ன டூர் கூட்டிட்டு போனாங்க ஸ்கூல்ல பிள்ளைங்க நாங்க எல்லாம். அப்போ வந்து நடந்து வந்து நாகலூர் அந்த ஊர்ல ஏறி பஸ் ஏறி கள்ளக்குறிச்சி வந்து கள்ளக்குறிச்சில இருந்து கச்சிராப்பாளையம் போய் அங்க இருந்து அந்த டேமுக்கு நடந்து போய் அதெல்லாம் பார்த்துட்டு அங்க ஒரு பார்க் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் விளையாடிட்டு வந்தோம். அப்ப அந்த டேம் மேல போய் ஏறி பார்த்துட்டு படிக்கட்டு சின்ன சின்னதா இருந்தது, அதை எண்ணிக்கிட்டே நானும் என் ஃப்ரெண்டு பூங்குடின்னு சொல்லி எண்ணிக்கிட்டே வரும்போது கால் இடறி கீழே விழுந்துட்டோம் ரெண்டு பேருமே. அப்ப ஃப்ரெண்டுங்க எல்லாம் வந்து சொன்னாங்க, நீங்க வந்து எண்ணிக்கிட்டு வரும்போது படிக்கட்டு உருண்டு உருண்டு வந்து எண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. அந்த ஞாபகம் எல்லாம் வருது. இப்ப எங்க ஊர் வழியா தான் அந்த 6 கோமிய அணை 6 போகுது. அதுல எல்லாம் சின்ன வயசுல விளையாடினது, குளிச்சது, தண்ணி மூண்டிட்டு வந்தது குடிக்கிறதுக்கு, அதெல்லாம் ஞாபகம் வருது. அந்த 6 தாண்டிதான் நாங்க நாகலூர் ஸ்கூலுக்கு 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12வது வகுப்பு வரைக்கும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு அங்கதான். அப்ப நாங்க அந்த சைக்கிள்ல போனது அதெல்லாம் நினைவுக்கு வருது. அதுக்கப்புறம் 12வது வகுப்பு முடிச்சுட்டு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் வந்து எனக்கு ஹஸ்பண்ட் ஊர் வந்து அரியலூர் பக்கத்துல செந்துறை பொட்டவெளி அப்படிங்கிற ஊர்ல எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. பெரியம்மாவோட நாத்தனார் பையன் அவரு வந்து சென்னையில வேலை பார்த்தாரு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சோசியாலஜிஸ்டா இருந்தாரு. அதனால எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அங்க சின்ன வயசுலயே தான் கல்யாணம் ஆச்சு. ஏன்னா நல்ல மெட்ராஸ்ல மாப்பிள்ள வேலையில இருக்கிறாருன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அங்க இருந்தோம் 35 வருஷமா. அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இப்ப கள்ளக்குறிச்சியில வந்து செட்டில் ஆயிட்டோம். அந்த கல்யாணம் வந்து பண்ணும்போது என்னை வந்து பொண்ணு அழைச்சிட்டு போகும்போது வேன்ல கூட்டிட்டு போனாங்க. எங்க ஊர்ல இருந்து வேளாக்குறிச்சி அங்கிருந்து பொட்டவெளிக்கு கூட்டிட்டு போகும்போது இப்ப வேன்ல வந்து அந்த ஒரு பாட்டு எல்லாம் போட்டாங்க. அப்ப அதுல ரேடியோலாம் இருக்கு. அதுல பாட்டு போடும்போது மாமாவும் பொண்ண கொடு ஆமா சொல்லி கொடு அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு வந்தோடனே எனக்கு அப்படியே கண்ணுல இருந்து அழுகையா தண்ணியா கொட்டுது அப்படியே. ஏன்னா அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு நம்ம எங்கேயோ போறோமே அப்படின்னு சொல்லிட்டு இனிமே அப்பா அம்மாவை கூட இருக்க முடியாதுங்கிற ஞாபகம் வந்தது அந்த வயசுல. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் நாங்க சென்னை வந்து செட்டில் ஆயிட்டோம். அப்புறம் எனக்கு ஒரு பையன், அவர் வந்து படிச்சு அங்கேயே படிச்சு எல்லாம் முடிச்சாரு. அதுக்கப்புறம் இப்ப இங்க வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு ஏஜென்சி எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. என்ஜினியரிங் முடிச்சுட்டு லாயர முடிச்சுட்டு ஏஜென்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுதாங்க மேம் என்னோட வாழ்க்கை நினைவுகள் வருது. இன்னொரு விஷயம்னா பாட்டி வீட்டுக்கு லீவுக்கு போவோம். அப்போ அங்க போகும்போதெல்லாம் பாட்டி வீட்டுல நாங்க பாட்டிக்கு 15 பிள்ளைங்க, அவங்களுக்கெல்லாம் நாங்க லீவுல வந்து ரொம்ப இதுவா இருக்கோம். அங்க மாந்தோப்பு தென்னந்தோப்பு எல்லாமே இருக்கு. எல்லாரும் அங்கே மாமரத்துல தூளி கட்டி ஆடுறது எல்லாம் பண்ணுவோம். அப்போ நிலாசு ஒரு கொடுப்பாங்க. இரவுல வந்து எல்லாருக்கும் கையில உருட்டி உருட்டி கதை சொல்லிக்கிட்டே வானொலி இருக்கும், அதையும் கேட்டுக்கிட்டே நாங்க நிலாசோறு சாப்பிட்டதெல்லாம் நினைவலைகளா வருது. நினைவோ ஒரு பறவையாக மனசுல பறந்துகிட்டு இருக்கு அந்த நினைவுகள்லாம்.
1: நீங்க ஞாபகம் வச்சிட்டு இருக்க 3 விஷயம் வந்து, ஒன்னு உருண்டு உருண்டு வந்தது, இன்னொன்னு உங்க அழ வச்சு ஒரு பாட்டு போட்டது.
2: ஆமாங்க.
1: சரி, உங்களுக்கு அதே பாடல உங்களுக்கு ஒலிபரப்பு செஞ்சிடலாமா? அது உங்க விருப்ப பாடலா இல்ல வேற ஏதாவது பாடல் வேணுமா?
2: இல்ல அதே போட்டாலும் பரவாயில்லைங்க மேம். வேற பாடல்னா அந்த ஆகாஷவாணி நீயே என் ராணி, அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆகாஷவாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பாடலும் ரொம்ப பிடிக்கும். என்ன யாரோ தாலாட்டுற மாதிரியே இருக்கும்.

0: அந்த பாட்டு அது போட்டாலும் சரி.
1: ஓகே, அப்போ உங்க காதல் வானொலி மீதும் இருக்கு இல்லையா?
0: அப்ப நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நான் வானொலி கேட்டுட்டு இருக்கேன். இப்ப
1: இல்ல,
0: இன்னைக்கு
1: பிறக்கிறதுக்கு
0: வரைக்கும்
1: முன்னாடி எப்படிங்க கேட்க முடியும்?
0: அம்மா வயித்துல இருக்கும் போது அப்ப
1: அடேங்கப்பா, ஓகே, கருவிலேயே வானொலி கேட்டு வளர்ந்த ஒரு பெண்மணி நீங்க.
0: ஆமாங்க மேம், அப்படி சொல்லலாம். ஏன்னா அப்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது வானொலியே தான் என்னோட உற்ற தோழி, உயிர் தோழி, ஆகாசவாணி, என் இதய வாணி.
1: ஓ, ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ஆகாஷவாணி வானொலி இப்போ 90 ஆண்டுகளை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க இந்த
0: ஆமா
1: நேரத்துல நீங்க கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் கேட்டிருப்பீங்களா? வயசையே கேட்க கூடாது, இப்படி கேட்டுட்டேனே.
0: தாண்டிட்டேன்.
1: தாண்டிட்டீங்களா? சரி, ஓகே, இதோட நிறுத்திக்கலாம். உண்மையான வயசுலாம் சொல்ல வேண்டாம். தேங்க்யூ. வேற ஏதாவது நினைவுகள் இருக்கா நீங்க பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறது? சரி, கல்யாணம் ஆகி போனீங்கல்ல, அழுது அழுது தானே போனீங்க, அப்புறம்
0: ஆமா,
1: எப்படி செட் ஆச்சு?
0: அப்புறம் அப்படி சென்னைங்கும் போது அப்படியே அங்க இருக்கிறதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அங்க இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் கூட்டிட்டு போய் காமிப்பாங்க. அப்படியே அப்புறம் பீச்சு அதெல்லாம் அப்படியே செட் ஆயிடுச்சுங்க மேம்.
1: ஊரை பிடிச்சி மாப்பிள்ளையும் பிடிச்சிருச்சு உங்களுக்கு.
0: ஆமாங்க மேம்.
1: ஓகே, மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை.
0: ஆமாங்க
1: நல்ல,
0: மேம்.
1: ரொம்ப அழகா ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி
0: தேங்க்யூ, தேங்க்யூ மேம்.
1: நன்றி நன்றி. ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து விரும்பி கேட்ட அந்த பாடல் இதோ.

0: நீங்களும் நினைவலைகள் நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாக உங்களுடைய தொலைபேசி எண்ணை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். நினைவலைகள்
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சலாக உள்ள தமிழ் செய்திகள் கேட்கலாம்.
0: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிம் மாநில உருவான தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவியேற்ற பிறகு முதன்முறையாக இன்று சிக்கிம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது கேங்டாக்கில் நடைபெறும் சிக்கிம் மாநிலம் உருவான தின விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் சிக்கிம் மாநில ஆளுநர் திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர், முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் மற்றும் வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டுத்துறை மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா ஆகியோரும் கலந்து கொள்ள உள்ளனர். சிக்கிம் மாநிலம் மன்னராட்சியிலிருந்து விடுபட்டு கடந்த 1975 இந்தியாவின் 22வது மாநிலமாக இணைந்ததை குறிக்கும் வகையில் இன்று தனது மாநில உருவாக்க தினத்தை கொண்டாடுகிறது. தனது பயணத்தின் போது கேங்டாக் நகரில் உள்ள சில முக்கிய இடங்களுக்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் திரு மோடியை நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாம் பிரின்சன் வரவேற்றார். இந்த பயணத்தின் போது நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பிரதமர் திரு மோடி இன்று இந்திய வம்சாவளியினர் இடையே உரையாற்ற உள்ளதுடன் நெதர்லாந்தின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்திக்கிறார். செமிகண்டக்டர் சிப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நெதர்லாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு 5 நாடுகள் பயணத்தின் 3வது கட்டமாக பிரதமர் திரு மோடி நாளை ஸ்வீடனின் கோத்தன்பர்க் நகரத்திற்கு புறப்பட்டு செல்கிறார். இந்தியாவில் தயாரிக்கப்படும் காகித பொருட்களின் தரம், பயன்பாடு

மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், ஒரு நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வரும் அபர்ணா மற்றும் தினேஷ் ஆகிய இரு இளம் தொழில் முனைவோரை சந்தித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தரமான எழுது பொருட்கள் எப்போதும் உற்சாகம் அளிக்கக்கூடியவை என்றும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெண்கள் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். இந்த குழுவில்

0: உள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெண்கள் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். இந்த குழுவில் மக்களவையைச் சேர்ந்த 18 உறுப்பினர்களும் மாநிலங்களவையைச் சேர்ந்த 10 உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளனர். மக்களவை உறுப்பினர்களில் திருமதி ஹேமமாலினி, திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் மற்றும் செல்வி இக்ரா சௌத்ரி போன்ற முக்கிய பிரமுகர்கள் இடம்பெற்றுள்ளனர். மாநிலங்களவையில் இருந்து திருமதி சுதாமூர்த்தி, திருமதி பி டி உஷா மற்றும் செல்வி சுவாதி மாலிவால் ஆகியோர் இந்த குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்க சட்டப்பேரவை நிகழ்வுகளை தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி வலியுறுத்தியுள்ளார். பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரதீந்திர பாசு சபாநாயகராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பு கூட்டத்தொடரின் போது இதனை அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளின் செயல்பாடுகளை பார்ப்பதற்கு முழு உரிமை உண்டு என்றும், சட்டப்பேரவை நடவடிக்கைகளை நேரலை செய்வதன் மூலம் இதனை உறுதிப்படுத்த முடியும் என்றும் முதலமைச்சர் கூறினார். தற்போதைய அரசு பெரும்பான்மையை கொண்டிருந்தாலும் இந்த அவை எதிர்க்கட்சிகளுக்கும் உரியது என்று குறிப்பிட்ட அவர், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கு போதிய வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்திய விடுதலை போராட்ட புரட்சி வீரர் சுக்தேவ் தாப்பரின் 118வது பிறந்தநாளையொட்டி பாகிஸ்தானின் லாகூர் நகரில் நேற்று சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பாகிஸ்தான் பகத்சிங் நினைவு அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் பேசிய அதன் தலைவர் திரு இம்தியாஸ் ரஷித் குரேஷி, காலனி ஆதிக்கம், ஒடுக்குமுறை மற்றும் அநீதிக்கு எதிராக மக்களை விழிப்படைய செய்ய சுக்தேவ், பகத்சிங் மற்றும் ராஜ்குரு போன்ற மாபெரும் புரட்சியாளர்கள் தங்களது உயிரை தியாகம் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த தலைவர்கள் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் நீதியின் உண்மையான அர்த்தத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தனது சீன பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பும்போது விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து சீனா 200 போயிங் விமானங்களை வாங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அடுத்தகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு கூடுதலாக பல விமானங்களை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் திரு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் செய்தி தொலைக்காட்சி ஒன்றுக்கு திரு டிரம்ப் அளித்த பேட்டியில், ஹோர்முஸ் நீரிணை திறந்துவிடப்படும் என்றும், ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே நிலவி வரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேலும் 45 நாட்களுக்கு நீட்டிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. வாஷிங்டனில் 2 நாட்கள் நடைபெற்ற பயனுள்ள பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு டாமி பிகாட் கூறியுள்ளார். மேலும் ஜூன் மாதம் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் அடுத்தகட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்றும் திரு டாமி தெரிவித்தார். நேபாளத்தில் நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்களுக்கு தடை விதிக்கும் அரசின் முடிவை எதிர்த்து 100கணக்கான மாணவர்கள் காட்மாண்டுவில் நேற்று பேரணி நடத்தினர். பல்கலைக்கழகங்கள் போன்ற கல்வி நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளின் கருவிகளாக செயல்படக்கூடாது என கூறி பிரதமர் திரு பலேந்திர ஷா தலைமையிலான அரசு அண்மையில் 100 அம்ச செயல் திட்டம் ஒன்றை அறிவித்தது. இதன் கீழ் பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்கள் செயல்பட தடை விதிக்கப்பட்டது. இந்த தடையை எதிர்த்து நகரின் முக்கியமான இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. ஹைதராபாத்தில் உள்ள நாம்பல்லி ரயில் நிலையத்தின் நடைமேடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஹைதராபாத் ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு குறுகிய நேரத்திற்குள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் B1 பெட்டியின் குளிர்சாதனத்தில் இருந்து தீ பரவியதாக தெரியவந்துள்ளது. ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் வெப்ப அலை இன்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு

0: மையம் எச்சரித்துள்ளது. கொங்கன் மற்றும் கோவா பகுதிகளில் வெப்பமும் ஈரப்பதமும் நிறைந்த வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளம், மாஹே, தெற்கு உள்கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் வடகிழக்கு பிராந்தியத்தின் சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஒடிசா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்தது. 188 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 16.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு மணி 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் சிக்கிம் மாநில உருவான தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் காலை 7:25, 3 நொடி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
4: வணக்கம். நம்ம இன்னைக்கு குழந்தைகள் ஏற்படுற பிரச்சனையில நிமோனியா காய்ச்சல், அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசலாம். நிமோனியா காய்ச்சல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு காமனா சளி பிடிக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அடிக்கடி சளி பிடிக்கலாம். பட் நிமோனியா காய்ச்சலுக்கும் நம்மளுடைய சாதா சளி இருமலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். குழந்தைங்களுக்கு சாதாரண சளி பிடிக்குது, ரன்னிங் நோஸ் மாதிரி தண்ணியா மூக்கில் வடிகிறது, இல்ல கொஞ்சம் இருமல் இருக்கிறது, தொண்டை வலி இருக்கு, காது வலி இருக்கு, காதுல இருந்து சீழ் வடிகிறது, இதெல்லாம் வந்து ஒரு அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ல வர காமன் இன்ஃபெக்ஷன்ஸ். இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம அதுக்கான குழந்தை நல மருத்துவர் அருகே அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா சரியாயிடலாம். பட் அது நிமோனியா காய்ச்சலாம் மாறும்போது இல்ல நிமோனியா காய்ச்சலாவே வரும்போது ரொம்ப சிவியரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில டைம் உயிர்க்கே கூட ஆபத்தா முடியற மாதிரி நிமோனியா காய்ச்சல்களுடைய பாதிப்பு ஏற்படலாம். சோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, குழந்தைகள் நிமோனியா காய்ச்சல் வரும்போது ரொம்ப ஹை கிரேடான ஃபீவர், 101, 102 அந்த மாதிரி ஃபீவர் பர்சிஸ்டண்டா ஒரு நாள் இல்லாம 2-3 நாள் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஃபீவர் ரொம்ப ஹை கிரேடா இருக்கலாம். குழந்தைங்களை ரொம்ப ஈஸியா சோர்ந்து போயிடலாம். ஒரு நாள் ஜுரம் தான், ஆனா குழந்தை ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பா போய் மருத்துவரை அணுகணும். இல்ல குழந்தைங்களோட மூச்சு விடுற தன்மை வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூச்சு விடுறாங்க, அவங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு இத்தனை தடவை மூச்சு விட்டோம்னா அது நார்மல்னு இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நம்ம மூச்சு விடுறதுடைய நிலைமை ரொம்ப அதிகமாகும் போது, மூச்சு திணறல் அதிகமாகும் போது அது நிமோனியா காய்ச்சலான அறிகுறியா இருக்கலாம். சோ குழந்தைங்களுக்கு நுரையீரல பாதிப்பு ரொம்ப அதிகமாகும் போது அவங்களோட மூச்சு திணறல் வரும், மூச்சோட சிரமம் ரொம்ப அதிகமாகலாம், அவங்களுடைய ரெஸ்பிரேட்டரி ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஆகும் போது ஒரு நாள் சளி ஜுரத்திலேயே அவங்களுடைய மூச்சு வாங்குற தன்மை ரொம்ப குறைஞ்சி ரொம்ப ஃபாஸ்டா பிரீத் பண்ணலாம். சோ அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா பிரீத் பண்றாங்க அப்படின்னா உடனே மருத்துவரை அணுகி நம்ம நுரையீரல்ல சளி இருக்கா, அது நிமோனியா காய்ச்சலா அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கான வைத்தியத்தை நம்ம கண்டிப்பா செஞ்சுக்கணும். இப்ப இருக்க காலகட்டத்தில் நிமோனியா காய்ச்சல் வைரஸ்னால வரலாம், பாக்டீரியானால வரலாம், மற்ற சில காரணங்களாலையும் வரலாம். காமனா இப்ப ஃப்ளூ காய்ச்சல் வந்து இன்ஃபுளுயன்சா ஏ, இன்ஃபுளுயன்சா பி, இன்ஃபுளுயன்சா சி, அது இல்லாம H1N1 அப்படின்ற ஃப்ளூ காய்ச்சல், அந்த ஸ்வைன் ஃப்ளூ காய்ச்சல், எல்லா ஃப்ளூ காய்ச்சலுமே வைரஸ் வகையை சேர்ந்தது தான். இது எல்லாமே குழந்தைங்களுக்கு சிவியரான நிமோனியாவை காஸ் பண்ணலாம். ஸோ அதனால குழந்தைங்களுக்கு நான் சொன்ன சிம்டம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா மருத்துவரை அணுகி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம பண்ணிக்கணும். ஸோ வைரஸ் இல்லாம பாக்டீரியானால நமக்கு நிமோனியா காய்ச்சல் வருமானா கண்டிப்பா வரும். முக்கியமா வந்து நியூமோகோக்கல் நிமோனியானால வர நிமோனியா ரொம்ப சிவியரான காஸ் பண்ணலாம். நியூமோகோக்கல் நிமோனியா வந்து

0: நுரையீரலையும் பாதிக்கலாம், அது வந்து மூளையையும் பாதிக்கலாம், அது நிமோனியா காய்ச்சலை சரி பண்ணும்போது மூளைக்காய்ச்சலும் சேர்ந்து சில குழந்தைங்களுக்கு வரது வாய்ப்பு இருக்கு. மற்ற பாக்டீரியானாலையும் பாக்டீரியல் நிமோனியாஸ் வரலாம், அதுவும் குழந்தைங்களுக்கு ஹை கிரேட் ஃபீவர், மூச்சுடன் தன்மை குறைஞ்சு ரொம்ப ஃபாஸ்டா ரெஸ்பிரேட்டர் ரேட் அதிகமாகி மூச்சுத்தணலோட குழந்தைங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்கலாம். ஸோ எல்லாரையுமே வந்து எக்ஸாமின் பண்றது மூலியமாகவும் ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறது மூலியமாகவும் நிமோனியா காய்ச்சல் எவ்வளவு சிவியரா இருக்குன்னு பார்க்கலாம். என்ன காரணமோ அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக், பாக்டீரியல் நிமோனியாக்களுக்கு ஆன்டிபயோட்டிக் செலுத்தியோ வைரல் நிமோனியாக்கு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் பொறுத்தியோ ரெண்டு பேருக்குமே அவங்களுடைய மூச்சு திணறலை வந்து நம்ம சரி பண்றதுக்கு ஆக்சிஜன் மூலியமாகவும் இல்ல வென்டிலேஷனுடைய ஆக்சிஜன் மூலியமாகவும் அவங்களுடைய நிமோனியா காய்ச்சலை சரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிமோனியா காய்ச்சலை நம்மளால ஏர்லியா ஐடென்டிஃபை பண்ணா, ரொம்ப லேட் பிரசன்டேஷன்ல கூப்பிடாம ஏர்லியா நம்ம இன்டர்வென் பண்ணும்போது அவங்களுடைய மூச்சு சீராகுது, அவங்களுடைய காய்ச்சலை நம்ம ட்ரீட் பண்ணி சீக்கிரமா அவங்கள கியூர் பண்ணி அனுப்ப முடியும். சப்போஸ் லேட் பிரசன்டேஷன்ல வந்தா ரொம்ப மூச்சுத்தணல் அதிகமா இருக்கும்போது வென்டிலேஷன்ல போடுறதோ ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யறதோடைய எஃபெக்ட் கம்மியா இருக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால இந்த மாதிரி ஏர்லியாவே டவுட் இருக்குன்னா உடனே நம்ம பக்கத்துல இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார மையத்தையோ இல்ல அரசு மருத்துவமனையோ கண்டிப்பா அணுகணும். இந்த நிமோனியாவை ப்ரிவென்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்ணலாம். அதுக்கு வேக்சின்ஸ் இருக்கா? இருக்கு. வைரல் ஃப்ளூ காய்ச்சலை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஃப்ளூ காய்ச்சல் வேக்சின்ஸ் இருக்கு. ஸோ ஃப்ளூ காய்ச்சல் வேக்சின் மாதிரியே பாக்டீரியல் நிமோனியாவை ப்ரிசென்ட் பண்றதுக்கு நியூமோகோக்கல் வேக்சினும் இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய இம்யூனைசேஷன் ஷெட்யூல்ல நியூமோகோக்கல் வேக்சின் ஆல்ரெடி நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். பட் ஆனா ஃப்ளூ காய்ச்சலை ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட வேக்சின் நம்ம நேஷனல் ஷெட்யூல்ல இன்னும் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. அது இன்னும் கொஞ்ச நாள நம்ம ரீசெண்டா இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்ற வேக்சின்ஸை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இது மூலியமா நம்மளுடைய நிமோனியா காய்ச்சல் வந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத வேக்சின் மூலியமாவும் நம்ம தெரிஞ்சு. நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
3: நேரம் காலை 7:30 6 வானொலி அலைகள் காற்றின் ஒலி அலைகளோடு நாம் மத்திய அலை 1815 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளோம். நேயர்கள் இனி கேட்கலாம்.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: மனசு இருக்கே அதுக்கு உதாரணமாக எதை சொல்லுவாங்க தெரியுமா? குரங்க தான் சொல்லுவாங்க. குரங்கு மரத்தில் ஒரே இடத்துல உட்காந்துருக்காது, ஒவ்வொரு கிளையாக தாவி தாவி போய்கிட்டே இருக்குது, ஏதாவது சேஷ்டை பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால தான் மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மனசை கண்ணாபின்னா அலைய விடாமல் அதை ஒருநிலைப்படுத்து அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சுலபமாக சொல்லிவிட்டு போடுறாங்க, படுற அவஸ்தை நமக்குள்ளே புரியுது. நம்ம மனசெல்லாம் வெறுமனை அலையிறதோடு இருந்தால் அது எங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அதை கட்டுப்படுத்தி போடலாம். சில சமயம் அது அலைய போகிறப்போ அப்படியே காணாமல் போடுது, எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய பாடாக இருக்குது. அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி கட்டுப்படுத்தணும். அதுவாக மனசு வச்சு திரும்பி வந்தால் தான் உண்டு. மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு பல பேர் நினைக்கிறோம். அது எல்லாராலையும் முடியாத காரியம்தானா? எல்லாராலையும் முடியும்னு சொல்கிறாங்க, பெரியவங்க அனுபவப்பட்டவங்க சொல்கிறாங்க. வேணும்னா ஒரு பரிசோதனை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். அது என்ன பரிசோதனை? வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஆளுகிட்ட நிறைய செல்ற காசுகளை கொடுத்து எவ்வளவு இருக்குன்னு என்ன சொல்லுங்கள், 10 காசு 5 காசு இப்படி இருக்கட்டுமே, அவன் எவ்வளவு தான் என்னாலும் நடுவில் எண்ணிக்கை விட்டுட்டு முழிப்பான், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பான். அதே ஆளுகிட்ட 100 ரூபா நோட்டாக கொஞ்சம் கொடுத்து என்ன சொல்லுங்கள், இப்போ அந்த ஆள் கொஞ்சம் நிதானமாக கவனமாக எண்ண ஆரம்பிப்பான். இது ஏன்? ஒரு நோட்டை விட்டுட்டாலும் 100 ரூபா போயிடும்ல? முதல்ல அப்படி இல்லை, 5 காசு போனாலும் 10 காசு போனாலும் அது பெருசாக மனசுக்கு தோணாது. இந்த உலகத்தில் எதுவும் பெருசு இல்லை, இதை விட பெருசாக உள்ளது ஒன்று இருக்குது, அதுக்கு விலை மதிப்பு இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டதுன்னா மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறது கஷ்டமாக இருக்காது அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து. மனசை வந்து ஒருநிலைப்படுத்தியாச்சுன்னா வெற்றி கிட்டத்தில் நெருங்கி வந்துட்டதுன்னு அர்த்தம். துரியோதனன் அர்ஜுனன் இவங்க ரெண்டு பேருக்குமே குரு வந்து துரோணர் தான். இவங்க ரெண்டு பேருக்கும் அவர் தான் வில் வித்தை கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்ததை பொறுத்த வரைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுத்தார். ஆனால் அர்ஜுனன் தான் கெட்டிக்காரனாக வந்தான். ஏன்? அங்கே தான் இருக்குது விஷயம். ஒரு நாள் துரியோதனன் அர்ஜுனன் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சோதனை வச்சார் துரோணர், எந்த அளவுக்கு இவங்க கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக. ரெண்டு பேரையும் காட்டில் அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தினார். முதல்ல துரியோதனனை கூப்பிட்டார். அது தெரியுது பார்ப்பான், ஒரு மரம், அந்த மரத்தில் வலது பக்கத்தில் நீளமாக இருக்கிற ஒரு கிளை, அது மேலே ஒரு புறா உட்காந்துருக்கு,

0: அந்த புறாவோட வலது கண்ணுக்கு சரியாக நீ குறி வைக்கணும், எங்கே செய் பார்க்கலாம்னார். துரியோதனை அதே மாதிரி செஞ்சான். இப்போ உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டார் துரோணர். அதுக்கு அவன் சொன்னால், மரம் தெரியுது, அந்த மரத்தோட கிளை தெரியுது, அது மேலே உட்காந்துருக்கிற புறா தெரியுது, அந்த புறாவோட தலை தெரியுது, கொஞ்சம் கூர்ந்து கவனித்தா நீங்கள் குறி வைக்க சொன்ன அந்த வலது கண்ணும் தெரியுதுன்னா, சரி நீ போகலாம் அப்படின்னார். அடுத்தபடியாக அர்ஜுனனை கூப்பிட்டார், அதே மாதிரி குறி வைக்க சொன்னார், அவனும் அதே மாதிரி செஞ்சான். இப்போ உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டார் துரோணர். புறாவோட வலது கண்ணை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியலன்னா அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு நிகராக துரியோதனன் வரவே முடியாதுங்கிறத அப்போவே முடிவு பண்ணிவிட்டாராம் துரோணர். அதனால் மனம் எந்த அளவுக்கு ஒருநிலைப்படுதோ அதுதான் வெற்றிக்கு ரகசியம். இந்த காலத்து இளைஞன் ஒருத்தன் ஒரு துப்பாக்கியோடு ஒரு வாத்தியாரை தேடி வந்தான். சார், எனக்கு துப்பாக்கி சுடுறதுக்கு கற்று விடுவோம்னா. ஏதுடா அந்த துப்பாக்கி உனக்குன்னு பயந்து போய் கேட்டார் வாத்தியார். எங்கள் அப்பா வச்சுருந்தார், அவருக்கு தெரியாமல் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கள் அப்பா திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே திரும்பி கொண்டு போய் இதை இருந்த இடத்துலையே வச்சுருவேன் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு இந்த வாத்தியாரும் துரோணர் மாதிரியே ஒரு மரத்தை காட்டி அதில் உட்காந்துருக்கிற ஒரு காக்காவோட கண்ணுக்கு குறி வைக்க சொன்னார். இவனும் குறி வச்சான். இப்போ உனக்கு என்னடா தெரியுதுன்னு கேட்டார். இவனுக்கு கை கால்லாம் லேசாக உதற ஆரம்பிச்சுட்டுது. சார், எங்கள் அப்பாவோட முகம்தான் சார் அங்கே தெரியுதுன்னா. அங்கே மட்டும் இல்லைப்பா, உனக்கு பின்னாடி கூட உங்கள் அப்பாவோட முகம்தான் இப்போ தெரியுது. திரும்பி பார், அவரே உன்னை தேடிட்டு இங்கே வந்துட்டார் அப்படின்னார் வாத்தியார்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நேர்களே, இன்று காலை 11:30 நேர் நேரத்தின் தலைப்பு நட்பெனப்படுவது. நெறிப்படுத்துகிறார் முருகானந்தம் அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. கைபேசி மற்றும் வெளியுறையர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும். நேரம் காலை 7:35. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். மற்ற நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நேயர்கள், இனி கேட்கலாம் நகர் உலா. நேற்றைய நகர்வுல நிகழ்ச்சியில் நம்ம கர்நாடக மாநிலம் நேத்ராவதி மலையேற்றம் குறித்து கேட்டிருந்தோம். இன்றைய நகர்வுல நிகழ்ச்சியில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அமைந்துள்ள கோரிமேடு குறித்து தான் திரை இசை பாடல்களுடன் கேட்க போகிறோம்.

கோரிமேடு என்பது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஒரு முக்கிய குடியிருப்பு மற்றும் வணிக பகுதியாகும். இது முக்கியமாக மருத்துவம் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு பெயர் பெற்றது. புதுச்சேரியின் கோரிமேடு என்ற பெயர் உருவானதற்கு வரலாற்று ரீதியாக இரண்டு முக்கிய காரணங்கள் கூறப்படுகின்றன. அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா, மார்ச் டி புசி கல்லறை இதற்கு கோரிமேடு என்று பெயர் வர மிகவும் பிரபலமான காரணம். அங்குள்ள ஒரு கல்லறையாகும். பிரெஞ்சு ஆட்சியின் பொழுது செல்வாக்குமிக்க தளபதியாக இருந்த மார்ச் டி புசி என்பவர் 1785 புதுச்சேரியில் காலமானார். அவரது உடல் கோரிமேடு பகுதியில் உள்ள ஒரு இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. கோரி என்பது இஸ்லாமிய அல்லது உருது சொல்லான கல்லறை என்பதை குறிக்கும். அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடம் ஒரு உயரமான மேடு போன்ற பகுதியில் இருந்ததால் அந்த இடம் கோரி மேடு என்று அழைக்கப்பட தொடங்கியது. இரண்டாவது பெயர் காரணம் பார்த்தீங்கன்னா, பழைய பெயர் மொரட்டாண்டி கோரிமேடு என்று அழைக்கப்படுவதற்கு முன்பு இந்த பகுதி மொரட்டாண்டி என்ற கிராமத்தின் ஒரு பகுதியாகவே இருந்தது. இன்றும் கோரிமேட்டை ஒட்டியுள்ள பகுதி மொரட்டாண்டி என்றே அழைக்கப்படுகிறது. பழங்கால ஆவணங்களில் இந்த பகுதி மொரட்டாண்டி என்ற பெயரிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் சாய் அபெண்ட்கர் இசையில் பால் டாப்பா பாடல் வரிகளில் தீப்தி சுரேஷ், பூமி, சாய் அபெண்ட்கர் ஆகியோர் இணைந்த குரலில் 2025 வெளிவந்த டியூட் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் இனி கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்தி. இந்திய ராணுவத்தில் காலி இடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சிவிலியன் சுவிட்ச் போர்டு ஆபரேட்டர் பிரிவில் மொத்தம் 190 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10 வகுப்பு தேர்ச்சி, வயது வரம்பு 31/5/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 25 வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை, இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டிய முகவரி த கமாண்டட் ஹெட் குவார்ட்டர்ஸ், 2 சிக்னல் ட்ரைனிங் சென்டர், பாஞ்சை, கோவா, 403001 என்ற முகவரிக்கு 31/5/2026 அனுப்ப வேண்டும். மேலும் விவரங்களுக்கு indianarmy.nic.in என்ற இணையதள முகவரியை சரிபார்க்கவும். வேலைவாய்ப்பு செய்தி கேட்டீர்கள். நேரம் காலை 7:42. 12 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நகர் உலாவில் நாம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அமைந்துள்ள கோரிமேடு பகுதியை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே நடந்த போர்களின் பொழுது இந்த மேடான பகுதி ஒரு முக்கியமான போர் வியூக இடமாக, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் சொல்லுவாங்க, அந்த பகுதியாக இருந்தது. பீரங்கி குண்டுகள் மற்றும் போர் நினைவு சின்னங்களின் எச்சங்கள் இந்த பகுதியில் இன்றும் காணப்படுவதாக வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். அதே போரில் புதுச்சேரியின் மற்றொரு எல்லை கிராமமான கோட்டக்குப்பத்திலும் ஒரு இஸ்லாமிய தளபதி வீரமரணம் அடைந்தார். அவரின் உடல் அந்த பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டது. அப்பகுதி இன்றளவும் கோரி தோப்பு என்று அழைக்கப்பட்டு வருகிறது.

நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை முன்னறிவிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள், மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். கேரளம், கர்நாடகம் கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நேயர்கள் இதுவரை வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நகர உலாவில் நாம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அமைந்துள்ள கோரிமேடு பகுதியை தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கோரிமேடு வந்து புதுச்சேரி தமிழக எல்லையில் உள்ள ஒரு முக்கியமான சோதனை சாவடி மற்றும் போக்குவரத்து சந்திப்பாகும். இதன் 2 கிலோமீட்டர் சுற்றளவில் பல தரமான பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அமைந்துள்ளன. கேந்திர வித்யாலயா ஜிக்மர் வளாகத்தில் அமைந்துள்ளது மற்றும் பல தனியார் கல்வி நிறுவனங்களும் அமைந்துள்ளன. கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா, ஜிக்மர் இந்தியாவின் தலைசிறந்த மருத்துவ கல்வி நிறுவனம், தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி லாஸ்பேட்டை, மகாத்மா காந்தி பல் மருத்துவக் கல்லூரி கோரிமேடு மற்றும் அன்னை தெரேசா முதுநிலை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இந்திராநகர் ஆகியவை அமைந்துள்ளன. கோரிமேடு வந்து மருத்துவ வசதிகளுக்கு மிகவும் புகழ்பெற்ற இடமாகும். அதற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜிக்மர் மருத்துவமனை உலகத்தரம் வாய்ந்த இலவச மற்றும் குறைந்த கட்டண சிகிச்சைக்காக புகழ்பெற்றது. இஎஸ்ஐ மருத்துவமனை கோரிமேடு VCRC ரோடு அருகில் தொழிலாளர்களுக்கான மருத்துவ வசதிகளை வழங்குகிறது. அரசு மார்பு நோய் மருத்துவமனை செஸ்ட் டிசீஸ் ஹாஸ்பிட்டல் இந்திராநகர் பகுதியில் அமைந்துள்ளது. ஆரம்ப சுகாதார நிலையம் PHC கோரிமேடு பிரியதர்ஷினி

இதில் அமைந்துள்ளது. பொதுவான சிகிச்சைகளுக்கு உள்ளது மற்றும் பல தனியார் மருத்துவமனைகளும் அமைந்துள்ளன. வரலாற்று மற்றும் முக்கியமான இடங்கள் பார்த்தீங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டு பழைய கலங்கரை விளக்கம், அதாவது ஓல்டு லைட் ஹவுஸ், கோரிமேடு ரெட் ஹில்ஸ் பகுதியில் அமைந்துள்ள இது ஒரு வரலாற்று சின்னமாகும். இங்கிருந்து புதுச்சேரியின் அழகிய காட்சிகளை காணலாம். ஆரண்யக்காடு மற்றும் சரணாலயம், இது பூத்துறை சாலையில் அமைந்துள்ளது. இயற்கை ஆர்வலர்களுக்கு, அமைதியை விரும்புபவர்களுக்கும் இது ஒரு சிறந்த இடமாகும். ஊசுடு ஏரி பறவைகள் சரணாலயம் கோரிமேட்டிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கு படகு சவாரி செய்யவும் பல வகை பறவைகளை காண முடியும். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். ஹிப்ஹாப் தமிழா குரல் பாடல் வரி இசை, இவரின் 2015ஆம் ஆண்டு வெளிவந்த ஆம்பள திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

என்ன தெரியாது நீ யாருன்னே தெரியாது, பரவாயில்ல தேவையில்லவோ வரலாறு என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்ல.

நேர்கள் இனி கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்தி. மத்திய ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ரயில் நில மேம்பாட்டு ஆணையத்தில் ஒப்பந்த பணிக்கு அறிவிப்பு. இன்ஜினியர் பிரிவில் சிவில் 30, எலக்ட்ரிக்கல் 10 என மொத்தம் 40 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தகுதி பிஇ பிடெக். வயது 22/5/2026 18 முதல் 45 வரை இருக்க வேண்டும். பணிக்காலம் ஓராண்டு. பணி நீட்டளிப்பு வாய்ப்பு உள்ளது. அனுபவம் தொடர்புடைய பிரிவில் பணி அனுபவம் அவசியம். தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, விண்ணப்பிக்கும் முறை. இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து அனுப்பவும். அனுப்பவேண்டிய முகவரி RIDA@IndianRailways.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். இணையதள முகவரி RIDA@IndianRailways.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 22ஆம் தேதி. வேலைவாய்ப்பு செய்தி கேட்டீர்கள். நேர்களே, இன்று காலை 11:30 நேர் நேரத்தின் தலைப்பு நட்பெனப்படுவது. நெறிப்படுத்துகிறார் முருகானந்தம் அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. கைபேசி மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற எண்களை முன்சேர்த்து அழைக்கவும். ஆகாஷ்வாணி புதுச்சேரி புதுமை அலைவரிசையில் நாம் நகர் உலாவில் கோரிமேடு பகுதியை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். போக்குவரத்து வசதிகள் பார்த்தீங்கன்னா, கோரிமேடு பகுதியிலிருந்து சுமார் 5 முதல் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒயிட் டவுன் மற்றும் கடற்கரை சாலைக்கு செல்ல வாடகை ஸ்கூட்டர்கள் மற்றும் ஆட்டோக்கள் எளிதாக பயன்படுத்தலாம் என்று அறிவிக்கப்படுகிறது. நகர் உலாவை நிறைவு செய்ய வரும் பாடல் அர்ஜுன் கணுங்கோ ஸ்ரீநிதி வெங்கடேசன் இணைந்த குரலில் அனிருத் ரவிச்சந்தர் இசையில் விக்னேஷ் சிவன் பாடல் வரிகளில் 2016 வெளிவந்த ரெமோ திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர்கள், இதுவரை நகருலாவில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அமைந்துள்ள கோரிமேடு பகுதி குறித்து தான் திரை இசை பாடல்களுடன் கேட்டோம். நாளைய நகருலா தலைப்பு மாணிக்கமலை குறித்து கேட்கலாம். இணைந்தீர்கள், தொடர்ந்தீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முருகன். இந்தியாவில் அனைவருக்கும் உறுதியான வீடுகளை வழங்குவதே மத்திய அரசின் முக்கிய நோக்கமாகும் என்று மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் சதாராவில் நடைபெற்ற மகா அவாஸ் அபியான் திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளின் திறப்பு விழா மற்றும் மாநில

0: அளவிலான விருதுகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார். டெல்லியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணி அடுத்த மாதம் 30ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்த பணி ஜூலை மாதம் 29ஆம் தேதி வரை தொடரும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் வாக்களிக்க தகுதியுள்ள ஒவ்வொருவரும் இடம்பெறுவதையும் தகுதியற்ற எவரும் பட்டியலில் நீட்டிக்காமல் இருப்பதை உறுதி செய்வதே இப்பணிகளின் முக்கிய நோக்கமாகும். இஸ்ரேலும் லெபனானும் தங்கள் போர் நிறுத்தத்தை 45 நாட்களுக்கு நீட்டிக்க ஒப்புக்கொண்டுள்ளன. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் அமெரிக்கா முன்னின்று நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஏப்ரல் 16ஆம் தேதி அமலுக்கு வந்த போர் நிறுத்தம் மேலும் 45 நாட்களுக்கு நீட்டிக்கப்படும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு டாமி பிகோர் தெரிவித்தார். மாவட்ட அளவிலான நீர் மற்றும் சுகாதார குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய ஆட்சியர், மழைக்காலம் நெருங்கும் நிலையில் பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்குமாறும் அந்நீரில் போதுமான அளவு குளோரின் கலக்கும்படியும் அறிவுறுத்தினார். மேலும் அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் குழாய்களை பராமரிக்க வேண்டும் என்றும் தொட்டிகளை நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். புதுச்சேரி காவல்துறையில் 6 உதவி ஆய்வாளர்கள், 4 துணை உதவி ஆய்வாளர்கள் உட்பட 14 போலீசார் அதிரடி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தாய்லாந்தின் பாங்காங்கில் நடைபெறும் தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் தொடரின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஆண்கள் இரட்டையர் ஜோடியான சாத்விக் சாய்ரங்கி ரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி ஆகியோர் இன்று மலேசிய வீரர்களை எதிர்கொள்ள உள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 8:02. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது தகவல் தளம். நேற்றைய தகவல் தள நிகழ்ச்சியில் நாம் வந்து மயக்கும் கடற்கரை கொண்ட நாடுகள் மற்றும் கூபர்பிடி குடியேற்ற பகுதி குறித்து கேட்டிருந்தோம். இன்றைய தகவல் தள நிகழ்ச்சியில் நாம் வந்து மழை ஒளியில் விழிக்கும் விதைகள் இது குறித்து தான் திரைசை பாடல்களுடன் கேட்க போகிறோம்.

மழை ஒளியில் விழிக்கும் விதைகள், அதாவது இந்த மழை ஒளியை கேட்டு விழிக்கும் விதைகள் குறித்து தான் கேட்க போகிறோம். அதாவது 40% வேகமாக முளைப்பதாக அந்த விதைகள் வந்து இந்த மழை ஒளியை கேட்டு 40% வேகமாக முளைப்பதாக MIT ஆய்வில் தகவல் வெளிவந்துள்ளது. மழை ஒளியை கேட்டால் தாவர விதைகள் 40% வேகமாக முளைக்கின்றன. மாசூட்ஸ் தொழில்நுட்ப கழக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ள இந்த வியக்கத்தக அறிவியல் உண்மை மற்றும் அதற்கு பின்னால் உள்ள ஸ்டேட்டோலித்கள் குறித்த சுரேசமான தகவல்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டேட்டோலித்ஸ் என்பவை தாவரங்கள் மற்றும் சில உயிரினங்களின் செல்களில் காணப்படும் ஈர்ப்பு விசையை உணரும் சிறப்பு நுண் கட்டமைப்புகள் ஆகும். மழை பெய்யும் சத்தத்தை கேட்டால் நமக்கு ஒருவித அமைதி கிடைப்பதை உணர்ந்திருப்போம். ஆனால் மண்ணுக்குள் புதைந்திருக்கும் விதைகளுக்கு அந்த சத்தம் அமைதியை கொடுப்பதில்லை, மாறாக அவற்றை உறக்கத்திலிருந்து எழுப்புகிறது. ஆம், தாவர விதைகள் மழையின் ஒளியை கேட்டு மிக வேகமாக முளைப்பதாக இந்த மேசச்சூட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி MIT விஞ்ஞானிகள் முதன்முறையாக கண்டறிந்துள்ளனர். இந்த ஆய்வு முடிவுகள் சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் என்ற இதழில் வெளியிடப்பட்டுள்ளன. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் தனுஷ் பாடல் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் இசையில் அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் ஆலிஷா தாமஸ் ஆகியோர் இணைந்த குரலில் மாறி திரைப்படுத்த ஒரு பாடலை கேட்கலாம்.

0: காத்து மாத்து, பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து, பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேரம் காலை 8:07:44 நொடிகளில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தகவல் தளத்தில் நாம் வந்து மழை ஒளியில் விழிக்கும் விதைகள் குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இயற்கையில் நிலவும் ஒளிகளை விதைகளால் உணர முடியும் என்பதற்கு முதல் நேரடி ஆதாரம் இதுவாகும். விஞ்ஞானிகள் இந்த ஆய்விற்கு நெல் விதைகளை பயன்படுத்தினர். சுமார் 8000 விதைகளை ஆழமற்ற நீர் நிரப்பப்பட்ட தொட்டிகளில் வைத்து ஆய்வு செய்தனர். சில விதைகளுக்கு லேசான, மிதமான மற்றும் கனமழை பெய்வது போன்ற ஒலிகள், அதாவது ட்ரிப்பிங் வாட்டர் சவுண்ட், செயற்கையாக கேட்க செய்யப்பட்டன. மற்ற விதைகளுக்கு எந்த சத்தமும் இன்றி அதே சூழலில் வைக்கப்பட்டன. மழையின் ஒலியை கேட்ட விதைகள் சத்தமில்லாத சூழலில் இருந்த விதைகளை விட 30-40% வேகமாக முளைக்க தொடங்கின. தாவர செல்களுக்குள் இந்த ஸ்டேட்டோலிட்ஸ் எனப்படும் மிக சிறிய துகள்கள் உள்ளன. இவை ஒரு பாட்டிலின் அடியில் இருக்கும் மணல் துகள்களை போன்றது. சுற்றியுள்ள திரவத்தை விட அடர்த்தி அதிகமான இத்துகள்களால் புவி ஈர்ப்பு விசையை உணரவும் செடி எந்த திசையில் வளர வேண்டும் என்பதை தீர்மானிக்கவும் உதவுகின்றன. ஒரு மழை துளி தரையிலோ அல்லது நீரிலோ விழும்பொழுது அது நீருக்கடியில் சக்தி வாய்ந்த ஒளி அலைகளை உருவாக்குகிறது. இந்த ஒளியின் அழுத்தம் ஒரு ஜெட் என்ஜினுக்கு மிக அருகில் நிற்பதற்கு சமமாகும். இந்த பலமான அதிர்வுகள் விதைகளை உலுக்குகின்றன. இதனால் விதைக்குள் இருக்கும் ஸ்டேட்டோலிட்ஸ் தங்கள் இடத்திலிருந்து நகர்கின்றன. இந்த இடமாற்றமே விதைக்கு முளைப்பதற்கான சமிஞ்சை, அதாவது பயாலஜிக்கல் சிக்னல் வழங்குகிறது என்று அறியப்படுகிறது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் அனிருத் ரவிச்சந்தர் இசையில் சிவகார்த்திகேயன் பாடல் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் ஆனந்த கிருஷ்ணன் ஆகியோர் இணைந்த குரலில் 2021 வெளிவந்த டாக்டர் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நான் நெல்சன், எப்படி?
1: சூப்பர் சார். அந்த கசகசா
2: கசகசாவா?
1: கசகசா
2: கூட்டு வராதீங்க.

நேர்கள் இதுவரை தகவல் தளத்தில் மழை ஒளியில் விழிக்கும் விதைகள் குறித்து தான் திரைசை பாடல்களுடன் கேட்டீர்கள். அடுத்து வரும் டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள ஆங்கிலத்தில் செய்திகளுக்கு பிறகு, துருப்பிடித்த புள்ளிகள் கொண்ட பூனைகள் குறித்து 8:30 மணி தகவல் தளத்தில் கேட்கலாம்.

நேரம் காலை 8:30. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்களை இணைந்துள்ளீர்கள் மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் இப்புவியும் முழுவதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். தொடர்வது தகவல் தளம். தகவல் தளத்தில் இப்போ நம்ம கேட்க இருப்பது துருப்பிடித்த புள்ளிகள் கொண்ட பூனை குறித்து தான் தகவல் தளத்தில் நம்ம கேட்க போகிறோம்.

அது என்னடா துருப்பிடித்த புள்ளிகள் கொண்ட பூனை என்று கேட்குறீங்களா? அதாவது இதை ஆங்கிலத்தில் வந்து ரஸ்டி ஸ்பாட்டட் கேட் என்று சொல்வார்கள். உலகின் மிக சிறிய காட்டுப்பூனை என்று அழைக்கப்படும் துருப்பிடித்த புள்ளிகள் கொண்ட பூனை, இந்த ரஸ்டி ஸ்பாட்டட் கேட் குறித்து தான் இன்றைய தகவல் தளத்தில் நாம் கேட்க போகிறோம். இந்த காட்டுப்பூனைகள் உருவத்தில் மிக சிறியவை. ஒரு சாதாரண வீட்டு பூனையின் அளவில் பாதியே இருக்கும். ஒரு கிலோவிற்கும் குறைவான எடையும் 35 முதல் 48 சென்டிமீட்டர் வரையிலான நீளமும் கொண்ட இவை உலகின் மிக சிறிய காட்டுப்பூனை என்ற அதிகாரப்பூர்வ பட்டத்தை கொண்டுள்ளன. இந்த வகை பூனைகள் இந்தியா, நேபாளம் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் உள்ள அடர்ந்த காடுகள் மற்றும் புதர் காடுகளில் வசிக்கின்றன. இவை இந்தியில் ரோஹித் திவ்பி பில்லி என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் மதன் கார்கி பாடல் வரிகளில் மரகதமணி இசையில் ராகுல் யாசின் நிசார் ஆகியோர் இணைந்த குரலில் 2022 ஆண்டு வெளிவந்த RRR திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேரம் காலை 8:35. 10 நொடி.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI

0: சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தகவல் தளத்தில் நாம் வந்து இந்த துருப்பிடித்த புள்ளிகள் கொண்ட பூனைகள் குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கத்தின் IUCN சிவப்பு பட்டியலில் அச்சுறு நிலையை அண்மைய அதாவது நியர் த்ரெட்டன்ட் பிரிவில் வைக்கப்பட்டுள்ள இந்த பூனைகளுக்கு இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கீழ் உயர்மட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இவற்றின் வாழ்விடங்களில் சுமார் 75% மனித ஆக்கிரமிப்பு மற்றும் விவசாய விரிவாக்கத்தால் அழிந்து வரும் அச்சுறுதலுக்கு உள்ளாகியிருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பண்டைய ஆரவள்ளி மலைத்தொடரில் அமைந்துள்ள கோட் கிராமம் விவசாய நிலங்களுக்கும் மனித குடியிருப்புகளுக்கும் மிக அருகிலேயே உள்ளது. இத்தகைய சூழலிலும் இந்த பூனைகள் அசோக மரங்கள் போன்ற சாதாரண அலங்கார மரங்களை தங்களின் புகலிடமாக பயன்படுத்தி உயிர் வாழ்கின்றன. வனவிலங்கு சரணாலயங்களில் தாண்டி நகர்ப்புற விளிம்புகளிலும் இத்தகைய அரிய உயிரினங்கள் வாழ்வதால் அவற்றுக்கான பாதுகாப்பு திட்டங்களை விரிவுபடுத்த வேண்டியது அவசியம் என்று ஆராய்ச்சியாளர்கள் வலியுறுத்துகின்றனர். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் கார்த்திக் நேதா பாடல் வரிகளில் கிரிஷ் கோபாலகிருஷ்ணன் இசையில் பாம்பே ஜெயஸ்ரீ அம்ரித் ராம்நாத் ஆகியோர் இணைந்த குரலில் 2021 வெளிவந்த நெற்றிக்கண் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

தகவல் தளத்தில் நிறைவு பகுதியை வந்தாச்சு. அதாவது துருப்பிடித்த புலிகள் கொண்ட பூனைகள் குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் இந்த பூனையானது குட்டியுடன் வளம் வரும் உலகின் மிக சிறிய காட்டுப்பூனை டெல்லி NCR பகுதியில் இனப்பெருக்கம் செய்வது முதன்முறையாக புகைப்பட ஆதாரத்துடன் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மீர்பூர் இந்திரா காந்தி பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களால் ஆவணப்படுத்தப்பட்டுள்ள இந்த தகவல் காட்டுயிர் ஆர்வலர்களுக்கிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிறைவாக வரும் பாடல் மதன் கார்கி பாடல் வரிகள் யுவன் சங்கர் ராஜா, சுனிதா சாரதி, யோகி ஆகியோர் இணைந்த குரலில். டி இமான் இசையில் 2018 ஆம் ஆண்டு வெளிவந்த டிக் டிக் டிக் திரைப்படத்து ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை தகவல் தளத்தில் துருப்பிடித்த புள்ளிகள் கொண்ட பூனைகள் குறித்து தான் திரைசை பாடல்களுடன் கேட்டீர்கள். நாளைய நகர்வுல தலைப்பு ரயில் நிலைய நடைமேடையில் உள்ள எல்லோ கோடு குறித்து தான் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.
1: தொடர்கிறது நேரம் 8:45. ஆகாஷவாணி
2: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 ஒலியின் ஓவியம் வானொலி சித்திரம் வானத்தின் நீலத்திலே அதிர்வன் கோலமிட்டு செவிகளின் வழியாக சிந்தனைக்குள் நுழையும் மாய குரல்களின் சங்கமம் நம் வானொலிதான். இதயங்கள்

உள்ளங்களை வருடும் மந்திர சத்தமே வானொலி. உருவம் இல்லாது உலாவரும் ஒரு குரல், ஓராயிரம் கற்பனைகளை நமக்குள் விதைக்கும் விந்தையை தான் இன்று நாம் வானொலி என்று கொண்டாடுகிறோம். அறிஞர்களின் பார்வையில் வானொலி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் அல்ல, அது ஒரு மனிதனின் கற்பனையை விரிவுபடுத்தும் ஒரு கலை கூடம். ஒலிகளின் வழியே ஓவியம் வரையும் இந்த வானொலி ஊடகம் காலங்கள் மாறினாலும் மனித மனங்களை ஆளும் ஒரு மந்திர கருவியாகவே என்றும் திகழும்.

0: பொதுமக்கள் பலரும் வானொலி பற்றிய தம் மன கருத்துக்களை பதிவு செய்கின்றனர். செவிமடுப்போமா?
1: வணக்கம், நான் ஜெபஷ்னி, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவள். இந்த வானொலியின் மூலம் என்னுடைய கருத்துக்களை பகிரும் வாய்ப்பு கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறு வயதிலிருந்தே ரேடியோ என் வாழ்க்கையில் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கிறது. எங்கள் வீட்டில் காலையில் ரேடியோ ஒலிக்காமல் ஒரு நாளும் தொடங்காது. செய்திகள், பாடல்கள், பொதுநல நிகழ்ச்சிகள் என்று பலவற்றை கேட்டே வளர்ந்தேன். அந்த நேரங்களில் ரேடியோ ஒரு சாதனமாக மட்டுமில்லாமல் வீட்டில் இருக்கும் ஒருவரை போலவே இருந்தது. இன்று தொழில்நுட்பம் மிகவும் வளர்ந்து மொபைல், இணையம், சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்துவிட்டன. ஆனாலும் ரேடியோவின் தனித்துவம் இன்னும் குறையவில்லை. குறிப்பாக பயணம் செய்யும் நேரங்களில் நான் இன்றும் ரேடியோ கேட்பேன். பேருந்தில் செல்லும் போதோ, நீண்ட தூரம் பயணிக்கும் போதோ ரேடியோ கேட்கும் போது நேரம் போகிறதே தெரியாது.

நிகழ்ச்சிகள் நம்மை சிரிக்க வைக்கும், சில நிகழ்ச்சிகள் சிந்திக்க வைக்கும், சில நிகழ்ச்சிகள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல அறிவை தரும். இந்த வானொலியில் ஒலிபரப்பாகும் விவசாய நிகழ்ச்சிகள் மிகவும் பயனுள்ளவை. விவசாயம் என்பது நம் வாழ்வின் அடிப்படை. விவசாயிகளுக்கு புதிய முறைகள், பயிர் பாதுகாப்பு, மழை பற்றிய தகவல்கள், நவீன விவசாய தொழில்நுட்பங்கள் போன்ற பல விஷயங்களை எளிய முறையில் பகிர்வது மிகவும் உதவியாக இருக்கிறது. அதேபோல் அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகளும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். நம்மை சுற்றியுள்ள உலகம் எப்படி இயங்குகிறது, இயற்கையில் நடக்கும் மாற்றங்கள் என்ன, புதிய கண்டுபிடிப்புகள் என போன்ற தகவல்களை எளிமையாக புரிய வைக்கிறது. மாணவர்களுக்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கும். நான் ஆசிரியராக இருப்பதால் பல விஷயங்களை கேட்டு மாணவர்களுடன் பகிர முடிகிறது. அதனால் இந்த நிகழ்ச்சிகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.

அது மட்டுமல்லாமல் உடல்நலம், பெண்கள் முன்னேற்றம், இளைஞர்களுக்கான வழிகாட்டுதல், கல்வி, சமூக விழிப்புணர்வு போன்ற பல நல்ல தலைப்புகளில் நிகழ்ச்சிகள் வருகிறது. ஒவ்வொரு முறையும் கேட்கும் போது ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை தெரிந்து கொள்கிறோம். சில நேரங்களில் நாம் கவனிக்காத சிறிய விஷயங்களுக்கு கூட பெரிய அர்த்தம் இருப்பதை இந்த நிகழ்ச்சிகள் உணர்த்துகிறது. இன்றைய காலத்தில் பலர் தகவல்களை தேடி செல்கிறார்கள், ஆனால் ரேடியோ நேரடியாக மக்களிடம் தகவலை கொண்டு சேர்க்கிறது. அதுவே அதன் சிறப்பு. எளிமையாகவும் எல்லோருக்கும் புரியும் வகையிலும் தகவலை வழங்குவது மிகவும் பாராட்டத்தக்கது. நான் சிறு வயதில் கேட்டுக்கொண்டிருந்த இந்த வானொலியில் இன்று என்னுடைய குரலை பதிவு செய்து அனுப்பும் வாய்ப்பு கிடைத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான அனுபவம். நான் கேட்டு ரசித்த இடத்தில் இன்று என்னுடைய சில வார்த்தைகளும் ஒலிக்கப் போகிறது என்ற எண்ணமே ஒரு பெருமையாக இருக்கிறது. இது எனக்கு என்றும் நினைவில் இருக்கும் ஒரு தருணம். இனியும் இது போன்று பயனுள்ள, அறிவூட்டும், மக்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. உங்கள் சேவை இன்னும் பலரின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தட்டும். நன்றி.

அறிஞர் பெக்கி நூமன் ஒருமுறை சொன்னார், தொலைக்காட்சி திரையில் ஒரு காட்சியை திணிக்கிறது, ஆனால் வானொலி 1 கோடி மக்களின் மூளையில் 1 கோடி விதமான ஓவியங்களை வரைகிறது. ஆம், வானொலி ஒரு அறிவிப்பாளர் சொல்லும் சொல்லுக்கு ஏற்ப ஒவ்வொரு நேயரின் கற்பனை திறனையும் தூண்டி அவர்களை ஒரு இயக்குநராக மாற்றுகிறது. அதனால்தான் இதை மனதின் திரையரங்கம் என்கிறார்.

நேயர்கள் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். நான் பொன்னி, கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையை சேர்ந்த ஒரு பெண்மணினா. சோ வானொலிக்கு 90 வயது ஆகுது. சோ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரேடியோ வந்து ஒருத்தங்களோட லைஃப்ல வந்து மிகப்பெரிய ரோல் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன், எல்லாரோட லைஃப்லயுமே. சோ டெக்னாலஜி நமக்கு எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆகி நாளுக்கு நாள் எவ்வளவோ விஷயங்கள் அட்வான்ஸா போனாலும் மக்கள் வந்து சில விஷயங்கள்ல வந்து ரொம்ப விருப்பப்பட்டு ஆர்வமா கேட்பாங்க. அதுல ஒண்ணுதான் வானொலி. நம்ம கார் டிரைவிங்ல கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு லாங் டிரைவ் போற டைம்லயும் ஓகே, இல்ல வீட்டுல நமக்கு கொஞ்ச நேரம் டைம் இருந்தாலும் சரி, ஃப்ரீ டைம்ல எல்லாருமே விருப்பப்பட்டு கேட்கிற ஒரு விஷயம் வந்து ரேடியோ. சில பேர் இதை வாடிக்கையாவும் வச்சும் கரெக்டா ஃபாலோ பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. சோ மார்னிங்ல இருந்து ஈவினிங் வர சோ லைவ் நியூஸ் நம்ம கேட்டுக்கலாம், புது புது பாடல்கள், பழைய பாடல்கள், அப்புறம் ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் சிறந்து விளங்குற கூடியவங்களை இன்டர்வியூ எடுத்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ற மாதிரி சொல்லி கேட்கிறோம். சோ அது எல்லாமே ஒரு நல்ல விதமான ஒரு ஒரு மனதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு சாந்தமும் இருக்கு, ஒரு மன நிம்மதி கிடைக்குது. பிளஸ் நம்ம டிவி போனு இதெல்லாம் இல்லாம கூட வெளி உலகத்துக்கு கூட ரொம்ப சிம்பிளான வேல வந்து நம்ம கான்டாக்ட்ல இருப்போம்னா அது கண்டிப்பா வந்து ரேடியோ தான்.

0: எனக்கும் என்னோட நாகர்கோயில் ரேடியோ ஷோரூம்ல பேசுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ரீசெண்டா அமைஞ்சது. சோ நானுமே அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சோ சிறு வயதுல இருந்தே எனக்கு வானொலினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நினைவு தெரிந்த நாட்கள்ல இருந்து 10th 12th எக்ஸாம் வைக்கிற டைம் வந்து எங்களுக்கு ஸ்கூல் வந்து ஹாஃப் டே தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஸ்கூல் இருக்கும், 1:30 to 5 வரை இருக்கும். சோ நாங்கெல்லாம் வீட்டுல இருந்து 1:00 கிளம்புவோம். சோ அந்த கிளம்புற டைம்ல எல்லாம் பக்கத்து வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ரேடியோ வச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. 2006-07 எல்லாம் பழைய காலத்து பாடல்களும் வரும், நிறைய டிப்ஸ் விஷயங்கள் கத்துக்கலாம். சோ லைவா கால் பண்ணி பேசுவாங்க, அந்த மாதிரியும் இருக்கும். சோ அந்த ஒரு ஞாபகம் வந்து மைண்ட்ல எப்பவுமே உண்டு. சோ அந்த விதத்துல நானும் நாகர்கோயிலை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து எனக்கும் வானொலியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து நான் மிகவும் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சோ ஒருத்தங்க அந்த ரூம் செட்டப், சோ வெளியிருந்து நாய்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு ஒரு அழகான ஒரு ஒரு எரர் ஃப்ரீ ஆம்பிளிஃபையிங் வாய்ஸ், சோ அதெல்லாம் எனக்கு லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. சோ வானொலியிலும் எடுத்துக்கிட்டா கூட நிறைய புதுவிதமான நிகழ்ச்சிகள் இப்போ இருக்கு. முன்னாடி மாதிரி இல்லாம வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா என்டர்டெயின் பண்ணணுங்கிறதுக்காகவும் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து பார்த்து பண்றாங்க. சோ நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சோ அவங்களுக்குமே மிகப்பெரிய நன்றி தான். சோ இந்த ஒரு சர்வீஸை வந்து மக்களுக்கு வந்து கண்டினியூஸா 90 இயர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வரது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சோ வானொலி நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு மொமெண்டா நான் பாக்குறேன். சோ எனக்கு ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி. 90 வருஷங்கள் வந்து போறது வந்து சாதாரண விஷயம் இல்லவே இல்லை. என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மத்தபடி சொல்லணும்னா நான் இதுல வானொலியில பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து பாடல்கள் நிறைய நான் விருப்பப்பட்டு கேட்பேன். சோ நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்கு. சோ அதுலயும் எனக்கு குமரி FM 101 வந்து என்னோட மிகப்பெரிய ஃபேவரட்டான ஒரு FM ஸ்டேஷன் தான். அந்த பாயிண்ட் கரெக்டா கிடைக்கும். சோ நம்ம எங்க இருந்தாலும் கிளாரிட்டியான ஒரு இது இருக்கும், லைவ் அப்டேட்ஸ் நம்ம வந்து கேட்டுக்கலாம். சோ அந்த விதத்துல வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்மேலும் இந்த ஒரு பணி வந்து சிறக்க மனமார நான் வந்து வாழ்த்துகிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ.
1: கண்ணால் காண்பதை விட காதால் கேட்பதே கற்பனைக்கு அதிக வேலை கொடுக்கிறது. இந்த தத்துவத்திற்கு உயிர் கொடுக்கும் ஒரு உன்னத கருவிதான் வானொலி. உருவம் தெரியாத ஒரு குரல் நம் முன்னே ஓர் உலகத்தையே உருவாக்கும் மாயத்தை இது செய்கிறது. அதனால்தான் வான்

வணக்கம். என்னுடைய பெயர் வந்து அபிலாஷினி. என்னுடைய ஊர் வந்து திருநேனார் குறிச்சி. ஆல் இண்டியா ரேடியோவுக்கு வயது 90. இங்க கரைக்கண்டேஸ்வர் மகாதேவர் ஆலயத்துல நம்மளுடைய குமரி எஃப்எம் 101 ரொம்ப அழகான சேவைகளை பண்ணிட்டு இருக்காங்க. கோயில நடக்கக்கூடிய விசேஷங்கள் எல்லாத்தையுமே மக்களுக்கு அதை எடுத்துட்டு போறாங்க. நாகர்கோயில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நம்மளுடைய ஆலயத்தை பத்தியும் தெரியுது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளில என்னென்ன விசேஷங்கள், அதாவது இந்த காலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அது தெரியணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மனசோட இந்த சேவையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தினம் தினம் நிறைய சின்ன குழந்தைகள் கூட அதை கேட்டு நிறைய நல்ல பலன்கள் பெறாங்க. அவங்களுடைய சேவைகள் வந்து இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்னு மனதார வாழ்த்துகிறேன். அதே மாதிரி உண்மை தன்மையாக இருக்கக்கூடிய ஆல் இண்டியா ரேடியோ மகளிருக்கான நிகழ்ச்சிகளும் சரி, இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகளும் சரி, பள்ளிக்கூடங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகளும் சரி, பெரியவர்களுக்கான நிகழ்ச்சிகளும் சரி, அந்த காலத்தில் உள்ள பாடல்கள் எல்லாமே இனிமையான குரல்ல நம்மளுடைய குமரி பண்பலை வந்து அழகா அவங்களுடைய சேவைகளை வந்து அழகா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய குழந்தைகள் வந்து இதை கேட்கிறாங்க. அவங்களுடைய சேவைகள் வந்து மேலும் வளரட்டும். நன்றி.

வேலை பழுவில் இருப்பவர்களுக்கும் நீண்ட தூரம் வாகனம் ஓட்டுபவர்களுக்கும் வீட்டில் தனியாக இருக்கும் முதியவர்களுக்கும் வானொலி ஒரு தோழனாக இருக்கிறது. ஒலி அலைகளால் உலகை ஆளும் இந்த உன்னத ஊடகம் மனிதகுலம் இருக்கும் வரை மனம் வீசிக்கொண்டேதான் இருக்கும். காற்றோடு கலந்த கானமாகவும் கருத்தாகவும் என்றும் வானொலி நம் வாழ்வோடு இணைந்திருக்கும்.

0: காற்றின் அலைவரிசையில் கவிதை எழுதும் மந்திரமே, உருவமில்லா உன்னதமே, என் உயிரோவியம் வானொலியே, ஆண்டு பல கடந்தாலும் அழகு குறையா இளமையே, நூறு நூறு ஊடகங்கள் வந்தாலும் மாறா தனித்துவ பெருமையே, விவசாயின் வரப்பில் ஒரு விஞ்ஞான பாலமானாய், வீட்டு திண்ணையில் ஒரு உற்ற தோழனாய் அமர்ந்தாய், கண்களுக்கு வேலை தராமல் கற்பனைக்கு சிறகு தந்தாய், செவிகளின் வழியாக சென்று சிந்தனையில் குடியமர்ந்தாய், அகவை பல கண்டு நீ அவனி எங்கும் முழங்கிடுக, உன் காந்த குரல்களால் காலங்களை வென்றிடுக, நாஞ்சில் தமிழின் நளினத்தோடும் நம் பண்பாட்டு பெருமையின் செழிப்போடும் வானலைகளில் நீ வார்க்கும் ஓவியம் என்றும் மக்களின் மனங்களில் மாறா சித்திரமே, அறிவிப்பாளரின் அமுத குரலில் அகிலத்தையே காட்டும் கண்ணாடி நீ, காலங்கள் கடந்தாலும் இந்த காற்றின் மொழி என்றும் தேன் மொழி. கேட்டது ஒலியின் ஓவியம் வானொலி சித்திரம். அமைப்பு எஸ் நவரத்தினா. படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் தீபிகா வரதராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். முதலில் எந்தோ பிரேமதோனு என தொடங்கும் லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றிய வர்ணம், ராகம் பகுதாரி, ஆதி தாளம்.

நேரம் 9:29:25. அரங்கிசையில் தீபிகா வரதராஜன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி நின்னே நம்மிதி நெய்யா ராகம், சிம்மேந்திர மத்தியமம், மிஸ்ர சாப்பு தாளம், மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை.

அரங்கிசையில் இனி நிர்குணாச்சிரே என தொடங்கும் சந்த கோர கும்பர் பஜன் ராகம் சுத்த சாரங்கி ஏகதாளம்.

0: அரங்கிசையில் தீபிகா வரதராஜன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். சிக்கிம் மாநிலம் உருவான தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரு திரௌபதி முர்மு அம்மாநில மக்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் இதுகுறித்து கருத்திட்டுள்ள அவர், சிக்கிமின் பிரம்மாண்டமான இயற்கை எழில், செழுமையான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் மீதான உறுதியான அர்ப்பணிப்பு ஆகியவை நாட்டிற்கே ஒரு நிலையான வளர்ச்சிக்கான முன்மாதிரியாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் பெட்ரோலிய இருப்புகள், நீண்டகால எல்பிஜி விநியோகம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை உள்ளடக்கிய முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. மேற்காசிய மோதலுக்கு மத்தியில் அபுதாபியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் இடையிலான உயர்மட்ட பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவில் 5 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள முதலீடுகளை செய்ய உறுதியளித்துள்ளது. மாவட்ட அளவிலான நீர் மற்றும் சுகாதார குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய ஆட்சியர், மழைக்காலம் நெருங்கும் நிலையில் பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்குமாறும் அந்நீரில் போதுமான அளவு குளோரின் கலக்கும்படியும் அறிவுறுத்தினார். மேலும் அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் குழாய்களை பராமரிக்க வேண்டும் என்றும் தொட்டிகளை நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையில் பணியாற்றும் செவிலியர்களுக்கான நர்சிங் அலவன்ஸை உயர்த்தி அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணையை சுகாதாரத்துறை செயலகம் வெளியிட்டுள்ளது. தெற்கு வங்கக்கடல்

0: பகுதிகள் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் மீது வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் கேரளம், மாஹே, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: நேரம் காலை 10:02. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் பூவி முழுவதும் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம், கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். ஆகாஷ்வாணியை நினைத்தாலே இணைக்கும் ஆகாஷ்வாணி பாடல்களை கேட்டாலே இணைக்கும் நேயர்களே, உங்கள் விருப்ப பாடல்களை நீங்களும் உலகவாழ் நேயர்கள் கேட்டு மகிழ ஆசையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் வந்து ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற பக்கத்தில் உள்ள கேட்டாலே இணைக்கும் பதிவில் உள்ள கமெண்ட் பாக்ஸில் தங்களுக்கு பிடித்த பாடல்களை பதிவிடுங்கள். நாங்கள் ஒளிபரப்ப தயாராக உள்ளோம். கேட்டலை இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்ப பாடல்களில் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன். இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளவர்கள் குப்பநத்தம் டி ராமு, தாராபுரம் நாட திரு துரைராஜ், காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் ஏகேடி திரு ஆர் கோகிலா பிரசன்னா, பெங்களூரு ராஜராஜேஸ்வரி நகர் ஹேமபிரியா, துருவா ரவிக்குமார், இவர்கள் விரும்பிய பாடலின் திரைப்படம் கேளடி கண்மணி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 10:14:49.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து,
2: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நிகழ்ச்சிகள் அடுத்ததாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கனகவள்ளி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி சாய்வன்பா, ஆதிரா இனியா, நன்னிலம் நாராயணன் இவர்கள் விரும்பிய பாடலின் திரைப்படம் உனக்காகவே வாழ்கிறேன்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார். மாதவரம் பால்பண்ணை சரஸ்வதி பத்மநாபன் இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் தில்லுமுள்ளு.

நேர்களே, இன்று காலை 11:02 புதுச்சேரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகத்தின் இணை இயக்குநர் செல்வி கே புவனேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். காலை 11:30 அளவில் நேர் நேரத்தின் தலைப்பு நட்பிடப்படுவது. நெறிப்படுத்துகிறார் முருகானந்தம் அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. கைபேசி மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக பிரபு வீரா ராஜபாளையத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார். இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் சின்னவர்.

0: நேரம் காலை 10:30 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து,
2: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்கள் விருப்ப பாடல் வரிசையில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன். இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் ஆனந்த கும்மி.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்களுக்கு அடுத்த விருப்பம் தெரிவித்துள்ளார் சென்னை அந்தோனிராஜ். இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் பாலைவன சோலை. நேரம் காலை 10:36. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.

நேரம் காலை 10:41. 10 நொடி ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக கடலூர் துறைமுகம் சுரேஷ் இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் பன்னீர் புஷ்பங்கள்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நிகழ்ச்சிக்கு எஃப்எம்பி மணிமாறன் மணலி மாறன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பம்மல் ராஜன் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார். இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் நாளெல்லாம் பௌர்ணமி.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக திருவாரூர் மாவட்டம் காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார் இவர்கள் சரண்குமார் தீப்தி இவர்கள் விரும்பிய பாடலின் திரைப்படம் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி.

நிகழ்ச்சி நிறைவாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளவர்கள் வேதாரண்யம் மட்டம் 4 வேதபதி கே பி ராஜதுரை, தலைஞாயிறு ஏ ராஜா முகமது, பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், சுகன்யா பரத், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, அறந்தாங்கி ஐயப்பன், பெரியவளையம் ரவிச்சந்திரன், சாந்தி, பிரபாகரன், பாலச்சந்திர, தேவி பார்கவி, பிரகதி,

தங்கசாமி, சரவணன், ஆசி தம்பி, நித்யா, தாராபுரம் துரைராஜ், பெங்களூர் குப்பநத்தம், டி ராம், பிரகாஷ், இவர்கள் அனைவருக்காகவும் பொது பாடலாக காத்திருக்க நேரமில்லை திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: பதினோரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். சிக்கிம் மாநிலத்தின் மாநில அந்தஸ்து தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அம்மாநில மக்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் இந்தியாவின் வளர்ச்சிக்கு சிக்கிம் அளித்து வரும் பங்களிப்பு பெரிதும் மதிக்கப்படுவதாக கூறியுள்ளார். அம்மாநிலம் தனது 50வது மாநில அந்தஸ்து தினத்தை கொண்டாடுவதால் இந்த ஆண்டின் கொண்டாட்டங்கள் தனிச்சிறப்பு வாய்ந்தவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் பெட்ரோலிய இருப்புகள், நீண்டகால எல்பிஜி விநியோகம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளடக்கிய முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. மேற்காசிய மோதலுக்கு மத்தியில் அபுதாபியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் இடையிலான உயர்மட்ட பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவில் 5 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள முதலீடுகளை செய்ய உறுதியளித்துள்ளதா? டெங்கு தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சுற்றுப்புறத்தை சுத்தமாக பராமரிக்கவும் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணையுமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா அழைப்பு விடுத்துள்ளார். சமூக ஊடக செய்தி ஒன்றில் இதுகுறித்து கருத்திட்டுள்ள அவர், மேம்படுத்தப்பட்ட கண்காணிப்பு, விரிவுபடுத்தப்பட்ட பரிசோதனை வசதிகள், மேம்படுத்தப்பட்ட சிகிச்சை ஏற்பாடுகள் மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மூலம் டெங்கு கட்டுப்பாட்டு முயற்சிகளை அரசு தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக தெரிவித்தார். டெல்லியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி அடுத்த மாதம் 30ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்த பணி ஜூலை மாதம் 29ஆம் தேதி வரை தொடரும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் வாக்களிக்க தகுதியுள்ள ஒவ்வொருவரும் இடம்பெறுவதையும் தகுதியற்ற எவரும் பட்டியலில் நீடிக்காமல் இருப்பதை உறுதி செய்வதே இப்பணியின் முக்கிய நோக்கமாகும். புதுச்சேரி காவல்துறையில் 6 உதவி ஆய்வாளர்கள், 4 துணை உதவி ஆய்வாளர்கள் உட்பட 14 போலீசார் அதிரடி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:02.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது சென்சஸ் 2027. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகத்தின் இணை இயக்குநர் செல்வி கே புவனேஸ்வரி அவர்கள்

0: நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே. இன்றைய நாள், இன்றைய தேதிப்படி நம்ம நாட்டில் எவ்வளவு ஜனத்தொகை இருக்கிறது, எந்த வயதுக்குட்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், படித்தவர்கள் எத்தனை பேர், வீடு உள்ளவர்கள் எத்தனை பேர், வீடு இல்லாதவர்கள் எத்தனை பேர், வேலையில் இருப்பவர் எத்தனை பேர், பா பெரிய லிஸ்டாக இருக்குல்ல. நீங்கள் யோசிப்பீங்க, இதெல்லாம் எதுக்கு? கண்டிப்பாக இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா? ஏன் தெரிஞ்சுக்கணும்? தேசிய அளவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 அப்படிங்கிற ஒரு பெரிய முனைப்போட கணக்கெடுப்பு நடைபெறவிருக்கிறது. சரி, கணக்கெடுப்புனா மக்களாக்கிய நமக்கு அதில் என்ன பங்கு இருக்குது, நாம் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆவல் உங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, எனக்கும் இருக்குது. என்னோட கூட இன்னைக்கு நிலையத்தில் டைரக்டரேட் ஆஃப் சென்சஸ் ஆப்ரேஷன்ஸ் அங்கிருந்து ஜாயிண்ட் டைரக்டர் செல்வி கே புவனேஸ்வரி வந்திருக்காங்க. வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: அதாவது பெரிய அளவில் நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய மூவ்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட், இது ஏன் எடுக்க ஆரம்பித்தாங்க, இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி முதல்ல சொல்லுங்களேன்.
2: நல்ல கேள்வி, ஃபஸ்ட்டு கேள்வி நீங்கள் கேட்டது. இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது வந்து ஒரு நாட்டோட மக்கள் தொகையை தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவர்கள் என்ன பணி செய்கிறாங்க, அப்புறம் வந்துட்டு அவங்க ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, அவங்களுடைய கல்வி அறிவு என்ன, பெண்களாக இருந்தால், திருமணமான பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்தது எவ்வளவு, இப்படிங்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் வந்து சொல்லுது. இது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1872 ஆரம்பித்து தொடர்ந்து நடைபெற்று வருது. போன தடவை வந்து 2011 நடத்தினோம். அதுக்கப்புறமா வந்து 2021 கோவிட்னால இப்போ போஸ்ட்போன் ஆகி இப்போ வந்து 2027 இந்த கணக்கெடுப்புக்கான பணிகளை மத்திய அரசாங்கம் செயல்படுத்திக்கிட்டு வருது.
1: ஓகே, இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்?
2: மக்கள் தொகைங்கிறது வந்து எல்லா விஷயங்களுக்குமான அடிப்படை. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் தான் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த எலெக்ஷனுக்கான வரையறை, எல்லைகளை வரையறுப்பாங்க, டீலிமிட்டேஷன் சொல்லுவாங்க. அது தவிர வந்து ரிசர்வேஷன் ஆஃப் கன்ஸ்டுவன்சிஸு, இது வந்து பஞ்சாயத்துக்காக இருக்கட்டும், இல்லை சட்டசபை அசம்பிளிக்கான எம்எல்ஏ தொகுதியாக இருக்கட்டும், இல்லை எம்பி தொகுதியாக இருக்கட்டும், இந்த எல்லா விஷயங்களுக்குமே வந்து டீலிமிட்டேஷனுக்காகவும் ரிசர்வ் தொகுதியை நிர்ணயம் பண்ணுறதுக்கு, இது மாதிரி முக்கியமான விஷயங்களுக்காக இந்த மக்கள் தொகை தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் எல்லா வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் கவர்மெண்ட்டு, இது எல்லாமே வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு தான் இருக்குது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வீடுற்றவர்களுக்கு அடிஷ்னல் ஃபண்டு கொடுத்துட்டு அதுக்கான உதவிகள் கொடுக்குறாங்க. அது எப்படி, அந்த வீடோட எவ்வளோ நபர்கள் வந்து ரெண்டட் வீட்டில் இருக்காங்க, எவ்வளோ பேர் சொந்த வீட்டில் இருக்காங்க, அந்த வீடுகளோட கண்டிஷன் எப்படி இருக்குது, இது எல்லாமே எப்படி தெரியும் கவர்மெண்ட்டுக்குன்னா இது நம்ம கணக்கெடுப்பு மூலமாக தான் தெரியும். அதுபோல் லிட்ரஸி எவ்வளோ பேர் இருக்காங்க, படிப்பறிவு இல்லாதவர்கள் எவ்வளோ இருக்காங்க, ட்ராப் அவுட்ஸ் எவ்வளோ இருக்காங்க, இளைஞர்கள் எவ்வளோ இருக்காங்க, 0-6 பாப்புலேஷனுங்கிற ஒரு விவரத்தையும் நம்ம கொடுக்குறோம். இதன் மூலமாக வந்து அந்த ஏஜ் குரூப் எவ்வளவு, ஏஜ்டு பீப்புள் எவ்வளோ இருக்காங்க. இப்போ இந்தியாவை பார்த்தீங்கன்னா போன சென்சஸில் வந்து 10% மேலே 60+ பாப்புலேஷன் சொன்னாங்க. இந்த மாதிரியான எல்லா முக்கியமான விவரங்களையும் கொடுக்கக்கூடியது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஆனால் எல்லா வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்க்கும், கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் செக்டாருக்கு கூட இது ரொம்ப உபயோகமாக இருக்குது. என்ஜிஓஸ்க்கு இது தேவைப்படுது, ஏன்னா டிசபிலிட்டி பற்றின கேள்விகள் எல்லாம் நம்ம கொடுக்குறோம் அதுக்காக. அதை தவிர வீட்டோட இந்த இது வந்து எப்படின்னா இரண்டு பகுதியாக நடக்குது. ஒன்று வந்து வீடுகள் பற்றிய கணக்கெடுப்பு, இரண்டாவது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இப்போ வீடுகள் பற்றிய கணக்கெடுப்பு தான் நம்ம பண்ண போகிறோம். அதுவும் வந்து வீட்டோட கண்டிஷன்ஸு இந்த மாதிரியான விவரங்கள் இருக்கிறதுனால அதுவும் வந்து அரசாங்கத்துக்கு ரொம்ப தேவையானது.
1: ஓகே, இப்போ இது பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஜியோகிராஃபிக்கல் மேப்பிங் மாதிரி தெரியுது. இப்போ இதை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க, இதற்கு யாரெல்லாம் இன்வால்வ் ஆக போகிறாங்க, பொதுமக்கள் என்ன செய்யணும், நீங்கள் உங்கள் அளவில் என்ன செஞ்சுருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இதில் சட்ட வரையறை ஏதாவது இருக்கா, அதை பற்றியும் சொல்லுங்கள்.
2: இது எப்படின்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து இந்திய அரசாங்கத்தோட அந்த லீகாலிட்டி ஃப்ரேம்ஸை பேஸ் பண்ணி தான் வருது. இப்போ வந்து சென்சஸ் ஆக்ட் 1948 சென்சஸ் ரூல் 1990ங்கிறத லீகல் பேக்கப்போடு தான் நம்ம இந்த கணக்கெடுப்பு நடத்துகிறோம். ஏன்னா இதில் வந்து கோடிக்கணக்கான பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறோம். அவங்க அவங்களோட தனிநபர் விவரங்களையும் கொடுக்குறாங்க. அதனால் தனிநபர் விவரங்களை வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டியோடு நம்ம எடுக்கணுங்கிறதுனாலையும் லட்சக்கணக்கான பேர் வந்து கணக்கெடுப்பாளர்களாகவும் மேற்பார்வையாளர்களாகவும் இருப்பாங்க.

அதை தவிர அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சென்சஸ் ஃபங்க்ஷனரிஸுங்கிற நிறைய பேர் இருப்பாங்க. இப்போது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் வந்து பிரின்சிபல் சென்சஸ் ஆஃபீஸர் அப்படிம்போம். அதே போல் வந்து தாசில்தார் வந்து சார்ஜ் ஆஃபீஸர்னு சொல்வோம். ஸோ அவங்களுக்கான பணிகளையும் வந்து நிர்ணயம் பண்ணுறதுக்கு இந்த சட்டம் அடிப்படையாக இருக்குது. அதனால் வந்து சென்சஸ் ஆக்ட் மூலமாக இந்த கணக்கெடுப்பு எடுத்துரும். ரெண்டாவது, மக்கள் வந்து அவங்களோட விவரங்களை கொடுக்கறதுக்கு தயங்கக்கூடாது, ஏன்னா அது கான்ஃபிடென்ஷியாலிட்டி இன்வால்வ் ஆகிருக்கு. தனிநபர் விவரங்களை நம்ம எங்கேயுமே வெளியிட மாட்டோம். இந்த மாதிரியான முக்கிய விஷயங்களுக்காக இந்த பேக்கப்போடு நம்ம சென்சஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் எப்படி இருக்குன்னா, சென்சஸ் ஃபங்க்ஷனரிஸ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நோடல் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தரை சென்சஸ் ஆக்ட் மூலமாக கோஆர்டினேட்டராக போட்டிருப்பாங்க. புதுச்சேரி யூடியை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ செக்ரட்டரி தான் கோஆர்டினேட்டராக இருக்கார். ஸோ ஹீ இஸ் த லயசியன் பிட்வீன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் த புதுச்சேரி யூடி. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற கலெக்டர்ஸ் வந்து பிரின்சிபல் சென்சஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க, அண்ட் சார்ஜ் ஆஃபீஸர்ஸ் வந்து தாசில்தாராக இருக்காங்க. இவங்களுக்கான பணிகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கான ட்ரைனிங் எல்லாமே ஆல்ரெடி நம்ம முடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் சென்சஸ் டைரக்டரேட்டில் வந்து ஒரு ட்ரைனிங் காஸ்கேட் இருக்குது. எப்படின்னா, நேஷனல் ட்ரைனர் இருப்பாங்க, அவங்க வந்து மாஸ்டர் ட்ரெயினருக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஃபீல்ட் ட்ரெயினருக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ இந்த எல்லா விதமான ட்ரைனிங்கும் நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம், அவேர்னஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம அடுத்து செய்ய போகிறது என்னென்னா, கணக்கெடுப்பாளர்களுக்கான பயிற்சி வகுப்பு. அது வந்து ஒரு 3 கட்டங்களாக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நடைபெற இருக்குது. இதில் வந்து ஒரு அரவுண்டு 3000 மேற்பட்ட கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கான பயிற்சியை நம்ம கொடுக்க போகிறோம். இதில் எப்படின்னா, ஒரு 10% ரிசர்வ் கூட இருப்பாங்க. ஏன்னா ஏதாவது தேவைப்பட்ட சூழ்நிலையில் அடிஷ்னலாக தேவைப்பட்டாங்கன்னா அவங்கள பயன்படுத்திக்கிறதுக்காக கணக்கெடுப்பாளர்கள், மேற்பார்வையாளர்கள் மற்றும் ரிசர்வுக்கும் சேர்ந்து நம்ம பயிற்சியை கொடுக்க போகிறோம். இதில் வந்து அவங்களுக்கு பயிற்சி படி இருக்குது. அவங்களுக்கு அந்த இது வந்து ரொம்ப தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பணின்றதுனால இந்த பணியை செய்கிறதுக்கு அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஹானரோரியம் கொடுக்குறாங்க. இது வந்து பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த 2027 கணக்கெடுப்பு வந்து மிக முக்கியத்துவமான ஒன்று. என்னென்னா, இவ்வளோ பெரிய ஜனத்தொகை இருக்கிற இந்த நாட்டில் ஃபஸ்ட்டு டைமாக வந்து நம்ம டிஜிட்டலாக பண்ணுறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஎம்எம்எஸ் போர்ட்டலுங்கிறது வந்து இது வந்து முதல் முறையாக டிஜிட்டலாக கணக்கெடுக்கிறோம். இதில் வந்து எப்படின்னா, சிஎம்எம்எஸ்ங்கிறது வந்து சென்சஸ் மானிட்டரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் போர்ட்டல். இது ரியல் டைமாக வந்து பார்வையிடலாம். இதுலேயே வந்து கணக்கெடுப்பாளர்களுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதை தவிர முக்கியமான ஒன்று என்னென்னா, கணக்கெடுப்பாளர்கள் எந்த பேப்பரையும் வீட்டுக்கு கொண்டு போக மாட்டாங்க. இது வந்து மொபைல் ஆப் மூலமாக இந்த கணக்கெடுப்பு நடைபெறுது. இது மத்திய அரசாங்கத்தோட சிடாக்குங்கிற நிறுவனம் தான் இந்த ஆப்பை தயாரிச்சிருக்காங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஆனது ஃபுல்லாக டிஜிட்டலாக நம்ம பண்ண போகிறோம். இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா, கணக்கெடுப்பு முடிந்த உடனேயே வந்து டேட்டாவை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது. இப்போ வந்து கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அவங்கள பேப்பர் மூலமாக கணக்கெடுத்து அதை வந்து ஓசிஎம் அப்படின்ற ஸ்கேனர் மூலமாக அது பண்ணிவிட்டு அதை அகெயின் குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சமயம் எடுக்குங்கிறதுனால இந்த முறை அரசாங்கம் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த உடனே 1 ஆண்டுக்குள்ளே எல்லா விதமான டேட்டாவையும் பப்ளிஷ் பண்ணுன்ற முடிவுனால இந்த டிஜிட்டலாக பண்ணுறோம். இதில் மக்களுக்கும் நிறையா டைம் சேவ் ஆகும், அதே போல் கணக்கெடுப்பாளருக்கும் நிறைய டைம் சேவ் ஆகும். அதே போல் டேட்டாவை சீக்கிரமாக நம்ம ரிலீஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து எப்படின்னா, அந்த ஆப் வந்து யார் பண்ணியிருக்காங்கன்னா, சிடாக்குங்கிற மத்திய அரசாங்கத்தோட நிறுவனம் தான் இந்த ஆப்பை டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப எளிமையாக இருக்கும். இது கணக்கெடுப்பாளர் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வரும்போது அந்த ஆப் மூலமாக கணக்கெடுப்பாங்க. இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சுய கணக்கெடுப்பு அப்படின்றது இதுவரை வந்து இந்திய வரலாற்றிலேயே எந்த மக்களுமே அவங்களே சுயமாக வந்து கணக்கெடுப்பு மொபைல் ஆப்பை வந்து சிடாக்குங்கிற மத்திய அரசாங்கத்துடைய நிறுவனம் தான் தயாரிச்சிருக்காங்க. அதனால் மக்கள் வந்து இதோட செக்யூரிட்டியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. 3-tier செக்யூரிட்டியில் இந்த டேட்டா வந்து கணக்கெடுக்கப்படுது. அண்ட் ஆல்சோ இது வந்து மத்திய அரசாங்கத்தோட சர்வரில் மிக பாதுகாப்பாக வைக்கப்படும். அதனால் இந்த பாதுகாப்பை பற்றி ஆனால் டவுட் வந்து யாருக்கும் வர தேவையில்லை. ரெண்டு முக்கியமான விஷயம் இந்த கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும், மக்கள் சுயமாகவே தங்களுடைய வீட்டோட விவரங்களை சுய கணக்கெடுப்பு அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் பண்ணலாம். இதுக்கு மக்கள் என்ன செய்யணும்னா, sc.census.gov.in இந்த வலைத்தளத்தில் போயிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அவங்களோட மாநிலம் அல்லது யூடியோட பேரை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிடலாம். போனதுக்கப்புறமா குடும்பத்தலைவரோட பேர் கேட்கும், குடும்பத்தலைவரோட பேர், அப்புறம் ஃபோன் நம்பர். ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறமா ஜியோ டேகிங் பண்ண வேண்டியிருக்கும். அவங்க எந்த பகுதியில் வசிக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஜியோ டேகிங். ஜியோ டேகிங் முடித்ததுக்கப்புறமா ஒவ்வொரு கேள்வியாக வரும், 33 கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கான

0: விவரங்களை வந்து அவங்க அதில் சரியான தகவல்களை கொடுத்ததுக்கு அப்புறமா சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா SCID அப்படிங்கிற ஒரு ஐடி கிரியேட் ஆகும். இது எப்படி இருக்கும்னா 11 டிஜிட்லேயும் ப்ரிஃபிக்ஸ் வந்து ஹெச் அப்படின்ற எண்ணோடு இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது. இந்த எண்ணை வந்து கணக்கெடுப்பாளர் உங்கள் வீட்டுக்கு வரும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் தவறாமல் அவங்கக்கிட்ட கொடுக்கணும். அப்போ தான் அவங்க கணக்கெடுப்பு இந்த சர்வரில் போய் சேரும். அதர்வைஸ் நீங்கள் கணக்கெடுத்து பிரயோஜனம் கிடையாது. கணக்கெடுப்பாளர் வரும்போது கொடுக்கணும். இது முக்கியமான விஷயம். இது ரெண்டாவது என்னென்னா, குடும்பத் தலைவருங்கிறவங்க யாரோ அவங்களோட பேர் தான் போட்டு கணக்கெடுப்பு செய்யணும். லாங்குவேஜ் வந்து 16 லாங்குவேஜில் நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். பட் ஒரு முறை அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிட்டால் சப்மிட் பண்ணுற வரைக்கும் அதை மாற்ற முடியாது. ஸோ இந்த விஷயங்கள் இருக்குது. இதை தவிர நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மில் போனீங்கன்னா உங்களுக்கான டவுட்டெல்லாம் வரும். அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு FAQ அப்படின்றது ஒன்று இருக்குது. டூல் கிட்டுன்னு ஒன்று இருக்குது. எப்படி வந்து இந்த தரவுகளை நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விவரங்கள் அதில் அடங்கியிருக்கு. அதனால் மக்கள் வந்து எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த sc.census.gov.in அப்படிங்கிற வலைத்தளத்தில் போய் உங்கள் குடும்பத்துக்கான பதிவுகளை பதிவு செய்யலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா 1-855 அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பரும் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து என்னோடய வேண்டுகோளாக வைக்கிறேன். சுய கணக்கெடுப்பில் மக்கள் எல்லாரும் பங்கெடுத்துக்கொண்டு கணக்கெடுப்பாளர்களுக்கான டைமையும் சேவ் பண்ணலாம், உங்கள் குடும்பத்துக்கான டைமையும் நீங்கள் சேவ் பண்ணலாம். அண்ட் நீங்களே என்ட்ரி போடுறதுனால நீங்கள் வந்து கரெக்டான தகவல்களை கொடுக்கலாம்.
1: இப்போ இதுக்கு ஏதாவது கால வரையறை இருக்கா?
0: ஆமாம், இப்போ வந்து நம்ம எப்படின்னா ஒவ்வொரு இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இந்த Phase 1 வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் பற்றிய கணக்கெடுப்பு நடத்துகிறோம். நம்ம யூடியை பொறுத்த வரைக்கும், புதுச்சேரி யூடியை பொறுத்த வரைக்கும் May 17 May 31 வரைக்கும் சுய கணக்கெடுப்பையும், June 1 முதல் June 30 வரைக்கும் வீட்டுப்பற்றியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்புக்கான ஹவுஸ் டு ஹவுஸ் சர்வே கணக்கெடுப்பாளர் வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த வகையில் நம்ம செய்கிறோம் இங்கே.
1: ஸோ இப்போ இந்த கால வரையறை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, 17 முதல் 31 வரைக்கும், அதாவது நாளை முதல் இந்த மாதம் 31 தேதி வரை இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பொதுமக்கள் வந்து தங்களுடைய சுய விவரங்களை பதிவு செய்யணும். இப்போ இந்த கால வரையறையை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்?
0: ஆமாம், இப்போ ஒருத்தருக்கு வந்து சுய கணக்கெடுப்பு அவங்களுக்கு செய்ய தெரியலன்னாலோ, இல்லை அந்த 31 தேதி மேக்கு அப்புறமா அவங்க ஏதோ காரணத்தினால செய்ய முடியலனாலையும் கவலைப்பட தேவையில்லை. கணக்கெடுப்பாளர் வந்து உங்கள் வீட்டுக்கு வரும்போது அப்போ நீங்கள் எல்லா தகவல்களையும் அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம்.
1: ஸோ இதுக்காகவே அப்போ மக்கள் காத்துட்ருப்பாங்க போல இருக்கேன்.
0: கண்டிப்பாக.
1: ஸோ இந்த சுய விவரங்களை நாமளே தான் பண்ணிக்கிட்டணும். ஆனால் வீட்டு பட்டியலை எடுக்கிறதுக்காக மட்டும்தான் சென்சஸ் ஆஃப் இந்தியாவிலிருந்து கணக்கெடுப்பாளர்கள் வீட்டுக்கு வரப்போகிறாங்க. இப்போது புதுச்சேரி மக்கள் இந்த வீட்டு பட்டியலை பற்றி கொடுக்கக்கூடிய நேரத்திலேயே அவங்களுடைய சுய விவரங்களையும் மிஸ் பண்ணவங்க கொடுத்துடலாம். சரி, இந்த மிஸ் பண்ணவங்களுக்குன்னு ஏதாவது பனிஷ்மெண்ட், பெனாலிட்டி, ஃபைன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
0: இல்லை இல்லை, கண்டிப்பாக அந்த மாதிரி பெனால்ட்டி எல்லாம் இல்லை. ஆனால் சென்சஸ் ஆக்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, எல்லா நபர்களுமே வந்து அவங்களுடைய விவரங்களை கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்றது இருக்குது. இப்போ கணக்கெடுப்பு பணிக்கு ஒருத்தரை வந்து அப்பாயின் பண்ணால் அவங்களும் கட்டாயம் செய்யணுன்ற ப்ரொவிஷன் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பேப்பரில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கலெக்டர் பிரின்சிபல் சென்சஸ் ஆஃபீஸர் பாண்டிச்சேரி வந்து ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார், மக்கள் வந்து அவங்க கணக்கெடுப்பை கொடுக்கலைன்னா 1000 ரூபாய் அபராதம் அப்படின்றது அது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது வரைக்கும் அந்த அதுக்கான சந்தர்ப்பம் நமக்கு இல்லை. ஏன்னா மக்கள் வந்து எல்லாருமே அவங்களே தாங்களாகவே வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம அவங்களுக்கு அறிவுறுத்துறதுக்காக என்ன பண்ணுறோன்னா பப்ளிசிட்டி அவேர்னஸ் கேம்பெயின் பண்ணுறோம். இந்த கணக்கெடுப்பு எதுக்காக நடத்தப்படுது, இந்த கணக்கெடுப்புனால் பயன்பெற போகிறவங்க மக்கள் தான். அதனால் வந்து எதுவும் கான்ட்ரவர்சியலாக கேட்க போகிறது கிடையாது. அண்ட் ஆல்சோ இதில் வந்து தனிநபர் விவரங்களையும் நம்ம பாதுகாப்பாக வச்சுருப்போம் அப்படின்ற நம்ம வந்து உறுதி அவங்களுக்கு கொடுக்கறதுனால மக்கள் வந்து எல்லாருமே தாங்களாகவே கணக்கெடுத்துக்கு பங்கு உதவி செய்கிறாங்க.
1: இப்போ இந்த மக்கள் கணக்கெடுப்புன்னு சொல்லும்போது இது இந்த ஆப் இருக்குது இல்லையா, அந்த ஆப்பு நாங்களே டவுன்லோட் பண்ணிக்கிடலாமா?
0: இல்லை, ஆப் வந்து ஒன்லி ஃபார் என்யூமரேட்டர் சூப்பர்வைசர். சுய கணக்கெடுப்பு வந்து எப்படின்னா sc.census.gov.in வலைத்தளத்தில் போயிட்டு அவங்க தங்களோட விவரங்களை பதிவு பண்ணிக்கலாம்.
1: ஓகே, அப்போ அந்த ஆப்புக்கும் பொதுமக்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த அதை எடுக்க வரக்கூடிய அந்த நபர்கள் மட்டும்தான்,
0: கணக்கெடுப்பாளர்களுக்கு தான் கொண்டு வருவாங்க. அதற்கு அவங்களுக்கு ஸ்பெஷலாக ட்ரைனிங்கும் கொடுப்போம் நம்ம.
1: சரி மேடம், இப்போ வந்து இந்த வெப்சைட் மூலமா நாங்க வந்து எங்களுடைய சுய விவரங்களை நாங்க பதிவு செஞ்சிருவோம். அதுக்கப்புறம் கணக்கெடுப்பாளர்கள் வீட்டுக்கு வந்து எங்களுடைய வீடு பற்றிய பல செய்திகளை கேட்டு தெரிஞ்சிட்டு கணக்கெடுத்துட்டு போயிருவாங்க. இதை தாண்டி இப்ப இந்த என்டயர் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, 2027 முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ்ல இந்த பாப்புலேஷன் சென்சஸ்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இதை எப்ப பண்ணுவீங்க?
1: ஆமா, இது நல்ல கேள்வி. ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டு பகுதியா நம்ம பண்றோம். ஃபேஸ் ஒன்னுன்றது வந்து வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு, ஃபேஸ் டூ வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஃபேஸ் ஒன்னுங்கிறது வந்து அதுதான் அடிப்படையா இருக்கு, இதுதான் பேஸா இருக்கு. இதுல நம்ம ஒரு வீட்டு ஒரு குடும்பத்துக்கு ஒரே ஒரு குடும்பத் தலைவர் மற்றும் அவரோட பிரிவு என்னன்றது, அந்த வீடுகளுக்கு கிடைக்கக்கூடிய பேசிக் கம்யூனிட்டிஸ் என்ன, அப்புறம் குறைந்தபட்ச அவங்களுக்கான வசதிகள் என்ன இருக்கு, அடிப்படையான சொத்து விவரங்கள். சொத்துன்னா பயப்பட தேவையில்லை, டிவி அப்புறம் கார் பைக் அந்த மாதிரி இருக்கா அப்படின்றது. அதை தவிர அமெனிட்டிஸ்னு பார்க்கும்போது டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கா, பாத்திங் ஃபெசிலிட்டி இருக்கா, குடிநீர் வந்து அவங்களுக்கு சுகாதாரமான குடிநீர் இருக்கா அப்படிங்கிறதுக்கான கேள்விகள், இதை தான் நம்ம கேட்குறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அது பிப்ரவரி 9 இருபத்தி எட்டு வரைக்கும் இந்தியா முழுக்க ஒரே சமயத்தில் கணக்கெடுக்கப்படும், எக்ஸப்ட் த ஸ்னோ பவுண்ட் ஏரியா, அவங்களுக்கு தனியான டைம் இருக்குது. ஸோ இந்தியா முழுக்க ஒரே டைமில் கணக்கெடுக்கப்படும். அப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் போய் அதில் இருக்கிற எல்லா நபர்களும், யூஸ்வலாக அந்த ரிசைட் பண்ணுற எல்லா நபர்களோட விவரங்களையும், அவங்களோட பெயர், வயது, அதுக்கப்புறம் என்ன படிச்சிருக்காங்க, என்ன லாங்குவேஜ், அவங்களுக்கு மதர் டங் என்ன, என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க, அப்புறம் ஒர்க்கிங் என்ன, என்ன வேலை பார்க்குறாங்க, எந்த செக்டாரில் இருக்காங்க, அப்புறம் மைக்ரேஷன் டீட்டெயில்ஸு, திருமணமான பெண்களாக இருந்தால் அவங்களோட ஃபெர்டிலிட்டி டீட்டெயில்ஸ். ஸோ இத்தனை விவரங்களையும் நம்ம கேட்போம். ஆனால் இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் பற்றிய கணக்கெடுப்பு மே 17 ஆரம்பித்து June 30 வரைக்கும் நம்ம செய்ய போகிறோம்.
0: ஓகே மேடம், இப்போ இந்த சுய விவரங்களை நாங்களே கொடுத்துருவோம், அப்புறம் வீட்டுக்கு கணக்கெடுப்புக்கு ஆள் வராங்க அப்படிங்கிற செய்தி சொல்லியிருக்கீங்க. இப்போ வீட்டுக்கு கணக்கெடுக்க வரக்கூடியவங்க கிட்ட, அந்த கணக்கெடுப்பாளர்கிட்ட, இவர் தான் கணக்கெடுப்பாளர் அப்படின்னு நாங்கள் எப்படி அடையாளம் காண்றது? இப்போ அவங்க ஏதாவது ஓடிபி கேட்பாங்களா, பான் கார்டு, ஆதார், எங்கே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கா? பொதுமக்களுக்கு பொதுவாகவே ஒரு பயம் இருக்கும் இல்லையா, யாரை உள்ளே விடலாம் விடக்கூடாது, இவர் சென்சஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்காரு அப்படின்னு நாங்கள் எப்படி ஊர்ஜிதப்படுத்திக்கிறது?
1: இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா பொதுமக்களுக்கும் இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படின்னா இந்த பேன் பற்றியோ, ஆதாரை பற்றியோ, இல்லை பேங்க் அக்கௌண்ட்டு ஓடிபியை பற்றியோ எந்த கணக்கெடுப்பாளரும், பயிற்சி பெற்ற கணக்கெடுப்பாளர், அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட கணக்கெடுப்பாளர் கட்டாயம் கேட்கவே மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணியிருக்கோம் ஸ்டேட் கவர்மெண்ட்டில். என்னென்ன கேள்விகள் நம்ம கேட்க போகிறோம் அப்படிங்கிறத அந்த ஜியோவில் இருக்குது. அந்த கேள்விகளை மட்டும்தான் அவங்க கேட்பாங்க. அதில் நீங்கள் இப்போ கேட்ட ஆதாரை பற்றியோ இல்லை ஓடிபி பற்றியோ அந்த விவரங்கள் கண்டிப்பாக இருக்காது. அதனால் வந்து என்னென்னா மக்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னென்ன கேள்விகள் அவங்க கேட்பாங்கன்றதை நம்ம அவேர்னஸ் கேம்பெயின் மூலமாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம், பப்ளிசிட்டி பண்ணிகிட்ருக்கோம், அதை அவங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்னென்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஐடி கார்டை வேர் பண்ணிட்டு வருவாங்க. அந்த ஐடி கார்டில் கியூஆர் கோடு இருக்கும். ஸோ அந்த கியூஆர் கோடை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க ஜென்யூனாக கணக்கெடுப்பாளர் தானா அப்படின்றத வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கான விவரங்களை பூர்த்தி செய்யலாம். அப்படி ஏதாவது அவங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா 1-855 அப்படிங்கிற எங்களோட டோல் ஃப்ரீ நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டால் நாங்கள் அதுக்கான பதிலை சொல்லிடுவோம்.
0: சரி, ஸோ ஆகுடி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கொண்டு வர அந்த ஐடி கார்ட்லேயே ஒரு கியூஆர் கோடு இருக்கும், அதை நாங்கள் ஸ்கேன் பண்ணி இவர் சென்சஸ்லேருந்து தான் வந்திருக்காரு அப்படின்னு நாங்கள் ஊர்ஜிதப்படுத்திக்கலாம். சரி மேடம், இப்போ பொதுவாக வந்து மக்கள் கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லும்போது தனிநபர் விவரங்களை கொடுக்க போகிறோம், அதுக்கப்புறம் வீட்டு பட்டியலின் வீடு, என்னுடைய எவ்வளோ சொத்து வச்சுருக்குறோம், அது போன்ற கேள்விகள்லாம் வரப்போகுது. அதுக்கப்புறமா என்டையராக வந்து பொதுவாக மக்கள் எவ்வளோ வாழ்கிறாங்க, எங்கே இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற பல கேள்விகளோடு நீங்கள் கேட்க போகிறீங்க. இப்போ குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த டேட்டா எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்க போகுது அப்படிங்கிற டவுட் வந்து இவ்வளோ காலம் ஒரு இலிட்ரஸி நிறைய இருந்த காலகட்டத்தில் அது ஒரு பெரிய இதுவாக தெரியல. இப்போ வந்து இதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதனுடைய புரிதல் யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கும் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எப்படி கோஆப்ரேட் பண்ணணும், எதை நம்பி கோஆப்ரேட் பண்ணணும்?
1: இந்த இன்டர்வியூ ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு லீகல் பேக்கப்போடு எடுக்கிறோம். இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம். ஒன்று வந்து எல்லா மக்களும் அவங்களுடைய கணக்கெடுப்பை கொடுத்து இந்தோட நாட்டோட வளர்ச்சி திட்டத்துக்கு துணை புரியணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது லட்சக்கணக்கான பேர் வந்து கணக்கெடுப்பாளர்களாக பணியாற்றுவாங்க, அவங்களோட சேஃப்டி அண்ட் இதை முக்கியமாக வச்சதும் அந்த லீகல் பேக்கப்போடு பண்ணுறோம். இதனால் மக்கள் வந்து எந்த விதமான டவுட்டோ இல்லை தவறான கண்ணோட்டமோ இல்லாமல் இந்த கணக்கெடுப்புக்கு அவங்களோட பங்களிப்பை கட்டாயம் கொடுக்கணும்.

0: அப்படின்றது ஒன்று. ஏன்னா இது மக்களுக்கான கணக்கெடுப்பு, அவர்களோட வளர்ச்சிக்கான கணக்கெடுப்பு, அதுதான் முக்கியம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டவுட் வரும், நான் என்னோடய டேட்டாவை எப்படி பாதுகாப்பாக வச்சுப்பாங்கன்னு. இது வந்து நம்ம கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்ற ஒரு சென்சஸ் ஆக்டில் வரக்கூடிய ஒரு பிரின்சிபல் வச்சு பண்ணுறோம். ரெண்டாவது ஆப்பில் பண்ணுறோம். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சர்வரில் பாதுகாப்பாக வைக்கப்படும். அண்ட் கணக்கெடுப்பாளர்களுக்கும் நம்ம என்ன வலியுறுத்துகிறோம்னா, ஒரு வீட்டில் கணக்கெடுக்கப்பட்ட விவரங்களை வேறு யார்கிட்டையும் கட்டாயம் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கும் வலியுறுத்தியிருக்கோம். அதனால் வந்து எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் அவங்க இந்த மக்கள் வந்து இந்த கணக்கெடுப்புக்கு அவங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுக்க வேண்டும்னு கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, கணக்கெடுப்பாளர்களும் மேற்பார்வையாளர்களும் அவங்க வீட்டுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வரும்போது, கணக்கெடுக்க வரும்போது அவங்களோட முழு ஒத்துழைப்பையும் கொடுக்கணும். ஏன்னா இந்த வெயில் காலத்தில் கஷ்டப்பட்டு அவங்க அவங்களோட பணியையும் வைத்து கொண்டு இந்த கணக்கெடுப்பு பணியும் அடிஷ்னலாக செய்கிறாங்க. அதுக்கான அவங்களுக்கு ஹானரோரியமெல்லாம் கொடுக்குறோம். இருந்தாலும் இது வந்து மக்கள் வளர்ச்சிக்காக அவங்க செய்கிறாங்க. தே ஆர் த வாரியர்ஸ் ஆஃப் த சென்சஸ். அவங்க தான் வந்து போர் வீரர்கள் மாதிரி இந்த 30 நாட்களும் வீடு வீடாக வந்து கணக்கெடுத்து இந்த தரவுகளை மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட முழு ஒத்துழைப்பையும் கொடுக்கணும் அப்படின்றது மத்திய அரசாங்கத்தின் சார்பில், இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு புதுச்சேரி அலுவலகத்தின் சார்பிலையும் எல்லா மக்களுக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து சுய கணக்கெடுப்பு விவரங்களை sc.census.gov.in அப்படின்ற வலைத்தளத்தில் போய் ரொம்ப சுலபமாக பதிவு பண்ணிடலாம். இந்த மாதிரி பதிவு பண்ணும்போது உங்களோட நேரமும் சேமிக்கப்படுது. கணக்கெடுப்பாளர் வந்தவுடனே அந்த எஸ்சி ஐடியை நீங்கள் கொடுப்பதன் மூலமாக அவர்களோட டைமும் சேவ் ஆகுது. அதனால் வந்து இந்த sc.census.gov.in என்ற வலைத்தளத்தில் போய் மே 17 முதல் உங்களுடைய குடும்பத்துக்கான விவரங்களை பதிவு செய்து அரசாங்கத்துக்கு மட்டுமல்லாமல் மக்களுக்கு நீங்கள் வந்து உங்களோட கணக்கெடுப்பு, ஒவ்வொரு குடும்பமும் இருக்கப்படுற கணக்கெடுப்பு அரசாங்கத்தோட வளர்ச்சி பணிகளுக்காக பயன்படுத்தப்படும். அதனால் நீங்கள் முழு ஒத்துழைப்பையும் கொடுக்கணும் என்பதாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன்.
1: இப்போ இந்த ஹெல்ப் டெஸ்க்குன்னு சொல்லுவாங்க, தங்களால் அதை பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சென்டர்ஸ் மாதிரி, ஹெல்ப் சென்டர்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா? அதன் மூலமாக, ஏன்னா பொதுமக்கள் வந்து நேரடியாக அங்கே வந்து தங்களுடைய சுய தரவுகளை கொடுக்கலாம் இல்லையா?
0: ஆமாம், நான் வந்து அதான் 1855 அப்படின்ற டோல் ஃப்ரீ நம்பர் நம்ம வச்சுருக்கோம். இதில் எங்கள் ஆஃபீஸில் வந்து இதற்கான தனியாக பயிற்சி பெற்ற அலுவலர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் இந்த 1855 நம்பர் தொடர்பு கொண்டு உங்களுடைய டவுட்டை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.
1: நான் கேட்குறது வந்து, யாராவது நபர்கள் இருப்பாங்களா உதவி செய்ய, அதை பண்ணி கொடுக்க?
0: அவங்களோட குடும்ப விவரங்களை அவங்களா செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த சுய கணக்கெடுப்போட நோக்கம். அதனால் இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே இதை ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு வந்து அப்படி நீங்கள் பண்ண முடியலன்னா கவலைப்பட தேவையில்லை. கணக்கெடுப்பாளர் உங்கள் வீட்டுக்கு வரும்போது அவங்க வந்து விவரமாக எல்லா கேள்விகளையும் கேட்பாங்க, அப்போ நீங்கள் பதில் சொல்லிக்கலாம்.
1: சரி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 நேர்களே உங்களுக்கு ஒரு பெரிய புரிதல் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேடம், ரொம்ப தேங்க்ஸ். நிறைய விஷயங்களை தெளிவாக சொல்லியிருக்கீங்க. பொதுமக்களும் நிச்சயமாக இந்த ப்ராசஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். இது நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தரவுகளாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் மக்களோட ஒத்துழைப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய பணி சிறக்கட்டும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள்.
0: எங்களோட சென்சஸ் இந்தியா அலுவலகத்தின் சார்பில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை அளித்ததற்கு, மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்துவதற்காக ஒரு வாய்ப்பை அளித்ததற்கும், மிக அருமையாக கேள்விகள் கேட்டு நீங்கள் எங்ககிட்டேருந்து எல்லா விவரங்களையும் வந்து சொல்லும்படியாக கேள்விகள் கேட்டிருக்கீங்க, அதற்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி.
1: தேங்க்யூ.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது சென்சஸ் 2027. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகத்தின் இணை இயக்குநர் செல்வி கே புவனேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:30. இனி கேட்கலாம் நேயர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களோடு நான் முருகானந்தம் பக்கிரிசாமி. இன்றைய காலகட்டத்தில் நட்பு எனப்படுவது எப்படி இருக்கிறது? ஒரே உடை அணிவது, ஒரே மாதிரியான சிகை அலங்காரம், அதில் பல வண்ணங்கள், ஆடம்பர இருசக்கர வாகனத்தில் வேகமாக ஊரணி சுற்றுவது, சமூக வலைதளங்களில் தங்களின் திரைப்பட நாயகர்களுக்காக சண்டை போட்டுக்கொள்வது, மாலை வேளைகளில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பானங்கள் அருந்துவது, புகைப்பது, பார்ட்டி செய்வது ஆகியவைதான் நட்பு என்ற ஒரு தவறான மனோபாவம் இருக்கின்றது. உண்மையில் நட்பு என்பது குறித்து திருவள்ளுவர் செயற்கரிய யாவள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவள காப்பு என்கிறார். இதன் பொருள், நட்பை போல் ஒருவன் செய்து கொள்வதற்கு அருமையான செயல் எதுவுமே இல்லை, நட்பை போல் செயல்களுக்கு அருமையான பாதுகாப்பும் எதுவும் இல்லை என்பதாகும். நட்பானது எப்படி இருக்க வேண்டும் என்பதனை திருவள்ளுவர் உடுக்கை இழந்தவன் கைப்போல ஆங்கி இடுக்கண் களைவதாம் நட்பு என்கிறார். பலர் முன்னே ஆடை நழுவும் போது உடனே சென்று உதவும் கைப்போல நண்பனுக்கு துன்பம் வந்தபோது உடனே சென்று போக்குவதே நட்பாகும் என்பது இதன் பொருள். சரி, நட்பு இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும், சரியான நட்பை நண்பனை தேர்ந்தெடுப்பதுதான் இங்கு சவாலான காரியம். சரியான நண்பனை எப்படி கண்டுபிடிப்பது? நமது பொருளாதார நிலையை பார்த்து நம்மிடம் எதுவும் எதிர்பார்க்காத நம்மீது அக்கறை கொண்ட நபர்தான் சிறந்த நண்பன். இதற்கு முன்மாதிரியாக நம் பெற்றோர், ஆசிரியர் அவர்களின் நண்பர்களிடம் பழகும் விதத்தினையும், அவர்கள் இவர்களிடம் பழகும் விதத்தினையும் பார்த்து நம் நட்பு அமைய வேண்டும். நாம் தவறு செய்யும் போது நம்மை கண்டிக்க தவறக்கூடாது. நாம் தவறு செய்யும் போது மேலும் மேலும் அதனை ஊக்குவிப்பவர் நிச்சயமாக நல்ல நண்பராக இருக்க முடியாது. அதேபோல் நாம் என்ன செய்தாலும் தான் பயனடைய சரி சரி என்று கூறுபவரை நாம் தள்ளி வைக்க வேண்டும். ஆபத்தில் நமக்கு உதவியவரை மறக்கக்கூடாது. அவரின் ஆபத்து காலங்களில் நாம் உதவிட தயங்கிடக்கூடாது. அதேபோல நட்பு என்பதால் குடும்ப செய்திகளை, குடும்பம் சார்ந்த முடிவுகளை தன்னை ஆலோசித்துவிட்டுதான் முடிவெடுக்க வேண்டும் என்பன போன்ற சிந்தனை

அக்கறையை நாம் வைத்திருக்க கூடாது. மொத்தத்தில் எதிர்பார்ப்பில்லாத நண்பனை நல்வழிப்படுத்தும் ஒரு உறவே நட்பணப்படுகிறது. எனவே நேர்களே, இன்றைய நேயர் நேரம் நிகழ்வில் நாம் நட்பணப்படுவது என்ற தலைப்பில் கருத்துக்களை பரிமாறப்போகிறோம். உங்களின் கருத்துக்களை நேர்த்தியாகவும் சுருக்கமாகவும் பகிர அழையுங்கள். 0413-22-75-240 அல்லது 0413-22-75-250.

இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சியில் நட்பணப்படுவது என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களின் கருத்துக்களை பரிமாற நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0413-22-75-24 அல்லது 0413-22-75-25.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி எண் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினை

0: நேயரிடம் நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம், நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: நண்பர்களை பத்தி தான் கேக்குறீங்க?
0: ஆமா, நட்பணப்படுவது. ஆமா,
1: நட்பணப்படுவது வந்து யாருன்னு குடுக்கையில இருந்தவன் கை போல அங்க எடுக்கன் கலைவிதான்
0: நண்பனே
1: பல வகை உண்டு கண்டு கொள்ளனும், நண்பரை

0: மனதுக்கு எங்கும் மகிழ்ச்சியை கொடுப்பான், தன்னிடம் இருக்கும் அனைத்தும் வாரி வழங்கும் வல்லல்லவோ. நண்பனில் பல வகை உண்டு கண்டு கொள்ளணும், நண்பரை பார்த்து பார்த்து தேர்ந்து எடுக்கணும். ஆண்களில் மட்டும் தோழமை இல்லை, பெண்களின் நட்பும் உயர்ந்ததுதானே. அதற்கு எடுத்து காட்டுகள் உண்டு அதியமானவை வள்ளியம்மை காந்தி. இவர்களின் நட்பை என்றும் உலகம் எங்கும் போற்றி வாழுமே. உறவுகள் அனைத்தும் எதிர்பார்த்து பழகும், நட்புகள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. வள்ளுவர் ஏற்றி 60 குறளில் நட்புக்கு தானே இடமளித்திருப்பார். அத்தனை உயர்வு கொண்ட நண்பர் கூட்டம் நம் நாட்டில் தான் உண்டு. நண்பனில் பல வகை உண்டு கண்டு கொள்ளணும், நண்பரை பார்த்து பார்த்து தேர்ந்து எடுக்கணும். தோழமை இல்லா வாழ்வு நரகமாகுமே என்றுமே கை கொடுக்கும் உறவு என்றால் நட்பு ஒன்றுதான் அப்படின்னு எழுதியிருக்கேங்கப்பா.
1: மிக்க நன்றிமா, நட்பு பத்தி பாடலாவே எழுதிருந்தீங்க, நன்றி.
0: தோழமையோட சந்தோஷமா பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து வாழணும். ஏன்னா நட்புங்கிறது வந்து நம்மளா தேர்ந்தெடுக்கிறது, உறவுகள்லாம் வந்து எப்போ அதாவது இயற்கையா அமையிறது. அதனால தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கவனமாகவும் ரொம்ப விழிப்புணர்வோடவும் தேர்ந்தெடுத்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், அவங்களோட வாழ்க்கையை நம்ம சிறக்க வைக்கலாம். நன்றி.
1: நன்றி.

இன்றைய நேய நேரத்தின் தலைப்பு நட்பெனப்படுவது. நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கலாம் 04132272240 அல்லது 04132272550.

0: நாம அண்ணன் தம்பிடா.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த

0: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேயர் நேரம் கேட்டீர்கள்.
5: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
5: ஆமா அண்ணே.
6: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
5: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒளிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
7: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:00.
8: நேயர்கள் கேட்க இருப்பது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு.

0: வணக்கம் நேர்களே,
1: துலாக்கோல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலில் பிள்ளையார்குப்பம் ஜோதி முனிநாதன் அவர்கள் எழுதிய கடிதங்கள். சென்ற மாதம் 24 தேதி அன்று ஒலிபரப்பான இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இலக்கணத்தில் எழில் கற்பனைகள் குறித்து பல்வேறு தமிழ் சொற்கள் பதிவு செய்தார்கள் சிதம்பரம் டி பொன்னம்பலம் அவர்கள். அனைவருக்கும் பயனுள்ள நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட பாடல்கள் மிகவும் அருமையாக இருந்தது. பல்வேறு கருத்துக்களை வழங்கிய ஐயா அவர்களுக்கும் உடன் உரையாடிய நிலைய அறிவிப்பாளர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்களுக்கும் நமது வானொலிக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் என்று எழுதியுள்ளார். மேலும் ஒவ்வொரு வாரமும் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் கவிஞர் பெருமக்கள், அறிஞர் பெருமக்கள் பல்வேறு கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்து வருகிறார்கள். இதற்கு மீண்டும் என் நன்றியும் வணக்கமும் என்று ஒரு கடிதத்தில் எழுதியுள்ளார். மற்றொரு கடிதத்தில் சென்ற மாதம் 29 தேதி அன்று ஒலிபரப்பான ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நிகழ்ச்சியில் உணவே மருந்து, சிறுதானியமும் மருத்துவ குணமும் கொண்ட பருப்பும் கீரை வகைகளும் குறித்து விளக்கமளித்தார் பாகியலட்சுமி கருணாநிதி அவர்கள். ஆமாங்க, அக்காலம் தொட்டு இக்காலம் வரை நமது மூத்தோர்கள் பராமரிக்கப்பட்ட பாரம்பரிய உணவு வகைகளை எடுத்துக்கொண்டதால் உடல் மற்றும் மனம் திடமாகவும் நல்ல சிந்தனையுடனும் செயல்பட்டார்கள். நோயற்ற வாழ்வே நமக்கு சிறந்தவை. நன்மை வாய்ந்த கருத்துக்கள், அனைவருக்கும் பயனுள்ளவை. மிகவும் சிந்தனையுள்ள கருத்துக்களை வழங்கிய அவர்களுக்கும் உடன் நேர்முகம் கண்ட நமது வானொலி ஆர்ஜே ஆஷா அவர்களுக்கும் நமது புதுச்சேரி வானொலிக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் என்று எழுதியுள்ளார். நிறைய கடிதங்களை எழுதிய பிள்ளையார்குப்பம் ஜோதி முனிநாதன் என்கிற நேயருக்கு நிலையத்தின் சார்பில் நன்றிகள்.

அடுத்ததாக தெல்லாருணா பானு என்கிற நேயர் அவர்கள் எழுதிய கடிதங்கள். சென்ற மாதம் 29ஆம் தேதி அன்று காலை 7:02 ஒலிபரப்பு செய்த தமிழ் அமுதம் நிகழ்ச்சியில் முனைவர் க. ரேவதி அவர்கள் சங்க இலக்கியம், காப்பிய இலக்கியம் குறித்தும் தமிழின் அருமை பெருமைகளையும் அழகாக எடுத்துரைத்தார்கள். உலக அளவில் நம் தாய்மொழியாம் தமிழ்மொழியை நமது பாரத பிரதமர் அவர்கள் புகழ்ந்து வருவதை நாம் அறிவோம். நம் பாரத நாட்டில் உள்ள சமஸ்கிருதமும் தமிழும் செம்மொழிகள் என்ற பெருமைக்குரியன. இந்தியர்கள் நாம் என பெருமை கொள்வோம், இணைந்தே பற்பல சாதனைகள் புரிவோம். நன்றி என்று எழுதியுள்ளார். இதே நேயர் அன்று காலை 8:02 பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாள் சிறப்புரையாக ரத்தின புகழேந்தி அவர்கள் அற்புதமான உரையை அளிக்க கேட்டு மகிழ்ந்தேன். தமிழின் வளர்ச்சியே தமிழனின் வளர்ச்சி. மூடத்தனம் ஒழித்து பெண் கல்வி சிறக்க மானிடர்களாகிய நாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று ஒற்றுமை ஓங்க அவர் தம் அரிய கவிதைகளை ஆழ்ந்து படித்து அவர் வழி செல்வோம். அறிவுலகை அன்புலகை படைப்போம். மற்றும் அன்று பிற்பகல் 12 மணிக்கு ஒலிபரப்பான உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் சலவை தொழில் செய்யும் வி. முருகன் அவர்களுடன் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள் நெஞ்சை நெகிழ வைக்கும் வகையில் அரிய உரையாடலை நிகழ்த்தினார். 1ஆம் வகுப்பே படித்த 55 வயதான முருகன் அவர்கள் தொழிலில் காட்டும் ஆர்வம், நேர்மை ஆகியன பாராட்டுதலுக்கு உரியது. உழைப்பில் எந்த பேதமும் கிடையாது. ஏழை எளியவர் என்ற எண்ணமும் ஏற்படக்கூடாது. செய்யும் தொழிலே தெய்வம் என்ற எண்ணமே வேண்டும் என்ற அமைப்பில் நம் நிலையம் தரும் இந்த நிகழ்ச்சி சமரச வாழ்வை உண்டாக்கும். நன்றி என்று எழுதியுள்ளார். இதே நேயர் இம்மாதம் 6ஆம் தேதியன்று காலை 7:02 ஒலிபரப்பான புதுவை புதுமை நிகழ்ச்சியில் தமிழ் மொழியின் தனிப்பெரும் சிறப்பு என்ற தலைப்பில் முனைவர் வி. மகேஸ்வரி அவர்கள் ஆற்றிய உரை அற்புதம். உலகில் மூத்த மொழி, பெண்பார்ப்புலவர்கள் நிறைந்த மொழி, செம்மொழிக்கான எல்லா தகுதியும் நிறைந்த மொழி என்பதை சான்றுகளுடன் விளக்கமாகவும் நிதானமாகவும் வழங்கினார்கள். பள்ளி மாணவர்களும் தமிழார்வலர்களும் கேட்டிருந்தால் நன்றாக ரசித்திருப்பார்கள். நிலையத்தாருக்கு பாராட்டுக்கள். மேலும் அன்றைய தினம் பகல் 12 மணிக்கு ஒலிபரப்பான உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் வீடுகளுக்கும் கட்டிடங்களுக்கும் வண்ணம் பூசும் தொழிலாளி எம். சுரேஷ் அவர்களுடன் நமது நிலைய கலைஞர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள் மிக நட்பு பாவனையோடு நல்லதோர் உரையாடலை நிகழ்த்தினார். நேர்மையாக வேலை செய்ய வேண்டும். கெமிக்கல் பெயிண்டால் சுவாசக் கோளாறு வரலாம். சாரம் கட்டி வேலை செய்யும் போது மிக கவனம் வேண்டும். செல்போன் பேசிக்கொண்டு வேலை செய்யக்கூடாது என்றெல்லாம் உயிரோட்டமாக உரையாடினார்கள். நல்ல நிகழ்ச்சி என்று கருத்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக புதின பக்கங்கள் நிகழ்ச்சி பற்றி ஒரு கடிதம். தினம் 12:50 புதின பக்கங்கள் நிகழ்ச்சி கேட்டு வருகிறேன். ஹோமில் மைத்ரேயி காணும் காட்சிகள், படும் இன்னல்கள், ஏற்படும் அனுபவங்கள் கண்முன் பரிதாபமாக விரிகின்றன. நல்ல புதினம், சிறந்த வாசிப்பு. நன்றி என்று கடிதங்களை அழகாகவும் தெளிவாகவும் எழுதியுள்ளார் தெல்லாரிலிருந்து நா. பானு என்கிற நேயர். நிலையத்தின் சார்பில் நன்றிகள். இம்மாதம் 13ஆம் தேதி அன்று காலை 8:30 ஒலிபரப்பான வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி பற்றி அன்புராணி என்கிற நேயர் மின்னஞ்சல் மூலம் அனுப்பியுள்ள கடிதம். இயக்குனர் அவர்களுக்கு அன்பு வணக்கம். நீண்ட நாள் நேயர் மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள் வானொலி நாடகம், கூட்டு குடும்பத்தில் ஊடல், தம்பதி நிறை சேர்த்து வைப்பதும் உண்டு எனவும், வானொலி இராணுவ தகவல் பயனுள்ளது எனவும், அப்போதைய உழவர் செய்தி, இப்போதைய காத்தமுத்து கருத்தமுத்து நிகழ்ச்சி, சிறுகதை கவிதை வாசித்த அனுபவம் பற்றி மயிலாடுதுறை தா. செந்தில்குமார் அவர்களுடன் உரையாடினார். நன்று. காற்று போல வானொலி வாழ வாழ்த்துக்கள் நமது புதுச்சேரி வானொலிக்கு என்று அழகாக ஒரு மின்னஞ்சல் அனுப்பியுள்ளார். மின்னஞ்சல் மூலம் கடிதம் அனுப்பிய அன்புராணி என்கிற நேயருக்கு நிலையத்தின் சார்பில்

जी அதேபோன்று முகநூல் வழியாகவும் நிறைய நேயர்கள் தங்களது விமர்சனங்களையும் கருத்துக்களையும் பாராட்டுதல்களையும் நிகழ்ச்சியின் போஸ்டருக்கு கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சனிக்கிழமை தோறும் காலை 7:02 ஒலிபரப்பாகி வரும் நினைவலிகள் நிகழ்ச்சிக்கு நிறைய நேயர்கள் முகநூல் வழி வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துள்ளார்கள். அவர்களுக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி. எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சியை பற்றி முகநூல் பக்கத்தில் வணக்க மக்களை நிகழ்ச்சி நம்ம புதுவை 9:02 ஒலிபரப்பாகும் நேயர் விருப்பம், 10:02 ஒலிபரப்பாகும் கெட் செட் கோ வரலாற்றில் இன்று மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் பற்றி முகநூல் பக்கத்தில் பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி. நேர்களே, நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள். நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களது கருத்துக்களை நிலைய இயக்குனர் துலாக்கோல் பகுதி ஆகாஷ்வாணி இந்திராநகர் புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு எழுதுங்கள். அல்லது airpandi@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்புங்கள். மற்றும் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முகநூல் பக்கத்தில் அந்தந்த நிகழ்ச்சிக்கான போஸ்டரில் அதோடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். நிலையத்தில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி அனைத்தையும் கேட்டு தனது விமர்சனங்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் எழுதியுள்ள நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி கூறி விடைபெறுவது எஸ் ஜெயஸ்ரீ. நேயர்கள் இதுவரை கேட்டது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: சங்கீத சாரல், பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல், ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
5: நேயர்களின் நினைவிற்கு இன்று மாலை 5:30 சின்னஞ்சிறு கிளிகள், புதுச்சேரி.

0: இந்திரா நகர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வி நிகழ்ச்சியின் முதற் பகுதியினை கேட்கலாம். இன்று 7:30 உழவர் உலகம், இயற்கை உரமே வரம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வீலிநாயக்கன்பட்டி பி ரேவதி அவர்களுடன் நேர்முகம், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
2: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
2: ஆமா அண்ணே.
3: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
4: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:15.
5: நேயர்கள் கேட்க விருப்பது இசை பயிற்சி. நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல் என்ன புண்ணியம் செய்தேனோ, இயற்றியவர் ஊத்துக்காடு வெங்கடகவி அவர்கள். ராகம் ரீத்தி கவுளை, தாளம் மிஸ்ர சாப்பு. கற்றுத்தருபவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொள்பவர் ஏ ஸ்ரீநிதி.
6: வணக்கம்.
7: வணக்கம். வாங்கம்மா, சென்ற வகுப்புல என்ன கீர்த்தனை சொல்லித்தர ஆரம்பிச்சிருக்கேன்?
6: ரீதி கவுள ராகத்துல அமைஞ்சிருக்கிற என்ன புண்ணியம் செய்தேனோ ஊத்துக்காடு வெங்கடகவி, 22வது மேலகர்த்தாவாகிய கரஹர பிரியா ஜன்யம், மிஸ்ர சாப்பு தாளம்.
7: தாளம் இந்த பல்லவி ஒரு முறை பாடிட்டு இந்த வகுப்புல அனுபல்லவி சொல்லித்தரேன். அந்த அனுபல்லவியோட சாகித்யம் சொல்லுங்க ஒரு முறை.
6: பன்னரும் வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் உன்னருள் இல்லாவிட்டால் ஒன்றுக்கும் உதவாது. தின்ன தெவிட்டாத தெள்ளமுதே குரு தேவா தேவா தேவா தேவா, உன்னருள் பெறவே நான்.
7: அதான் குரு பக்தி, அதான் சொல்றார் அவர். நம்ம மகாபாரதத்துல படிப்போம் இல்லையா, கர்ணன் வந்து அவர் குரு சாபம் போட்டதுனால வேணுங்கிற நேரத்துல அவருக்கு அந்த விஷயம் மறந்துடும் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி வந்து எப்போதுமே குரு குரு பக்தியோட அவங்களோட ஆசீர்வாதத்தோட நம்ம விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதுல வந்து உணர்த்துறார் இந்த பாடல்ல. உன் அருள் இல்லாவிட்டால் ஒன்றுக்கும் உதவாது, அந்த வேர்டில் அதுதான் மீனிங். ரீதி கோள ராகத்தோட ஆரோகணம் அவரோகணம் பாடிட்டு அந்த பல்லவி பாடலாம், அப்புறம் அனுபல்லவி சொல்லித்தரேன்.

0: இதோட இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம். அடுத்த வகுப்பில் சரணம் சொல்லித்தரேன்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: இசை பயிற்சியில் நேர்கள் இதுவரை கேட்டது ஊத்துக்காடு வெங்கடகவி அவர்கள் இயற்றிய என்ன புண்ணியம் செய்தேனோ என தொடங்கிய பாடல். ராகம் ரீத்தி கௌளை, தாளம் மிஸ்ரச்சாபு. கற்றுத்தந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொண்டவர் ஏ ஸ்ரீநிதி.
3: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
4: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை

0: 35க்கு நமது முதன்மை அலைவரிசையில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினந்தோறும் காலை 6:15க்கு
2: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15க்கு தெய்வீக ராகம்.
3: மடை தீரந்து தாவும் நதி அலைதான் மனம் தீரந்து கூவும் திரு கோயிலான்.
4: மடைத்திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்.
5: சங்கீத வானின் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
0: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30.
7: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
8: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
7: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
9: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: பன்னிசை மாலை இன்று எஸ் சௌமியா பாடியிருக்கும் நம்மாழ்வார் பாசுரங்கள் இடம்பெறுகிறது. தொடக்கமாக அகற்ற நீ வைத்த என தொடங்கும் பாசுரம்.

0: நேயர்கள், இதுவரை பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எஸ் சௌமியா பாடியிருந்த நம்மாழ்வார் பாசுரங்கள் கேட்டீர்கள்.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.

0: आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு மறக்க இயலாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோகி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சிக்கிம் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எளிமை மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாக சிக்கிம் திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயற்கை அழகோடு கலாச்சார பாரம்பரியத்தையும் சிக்கிம் கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் வளர்ச்சியில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சிக்கிம் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். இதற்கிடையே அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள தமக்கு இந்திய வம்சாவளியினர் வழங்கிய வரவேற்பு மறக்க இயலாதது என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கதக், ஒடிசி, குச்சிப்புடி மற்றும் மோகினி ஆட்டம் நடன கலைஞர்களின் நிகழ்ச்சி தம்மை வெகுவாக கவர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தேசிய டெங்கு தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பரிசோதனை வசதிகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் பொதுமக்களும் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையே கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் டெங்குவை ஒழிக்க இயலும் என்று சென்னையை சேர்ந்த மருத்துவர் டாக்டர் ராமச்சந்திரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: டெங்கு ஃபீவர் உங்களுக்கு ஒரு டெங்கு வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் கிருமி தான் இதை காஸ் பண்ணுது. Dengue 1, Dengue 2, Dengue 3, Dengue 4 அப்படின்னு 4 வகை வைரஸ் இருக்குது. இந்த டிசீஸை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது ஒரு விதமான ஒரு கொசு. ஓகே, ஏடிஸ்

0: குரூப் என்ற ஒரு கொசு அது. இந்த கொசு வந்து காலை நேரங்களில் தான் மனுஷனை கடிக்குது. இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு நோயை கொடுக்கும். அதாவது டெங்கு ஃபீவர் வந்து பிரேக் போன் ஃபீவர்னு கூட சொல்லுவோம். எலும்பு உரிக்கி மாதிரி உடம்பு பயங்கரமாக வலி இருக்கும். இதுலேயே சில வேரியேஷன்ஸ்னால பிளேட்லெட் கவுண்ட்டு கம்மியாயிடும். பிளேட்லெட் வந்து பிளட் கிளாட்டிங்க்கு நம்மளுக்கு ரொம்ப அவசியம். இது வந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறதுக்கு முடியும்? இந்த கொசு ப்ரீட் பண்ணக்கூடிய ஸ்டாக்னன்ட் வாட்டர் அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் இந்த நெட்டு மாதிரி யூஸ் பண்ணலாம். பெட்டிங்ஸில் வீடுகளில் உங்களுக்கு வந்து நெட்லான் மாதிரி விண்டோஸ்லேயும் டோர்ஸ்லேயும் ஃபிட் பண்ணிக்கலாம். அதை பரப்பக்கூடிய அந்த கொசுவை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன்.
1: நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 89க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் பல்வேறு மாநிலங்களும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதனை சரி செய்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த 81% குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் செயலாக்கம் குறித்து திட்ட இயக்குநர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டு பேசுகையில் குடிநீர் வழங்கல் துறையின் செயலர் திரு அசோக் மீனா இதனை தெரிவித்தார். இந்த திட்டம் 2028 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். எஞ்சிய குடியிருப்புகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்க கிராம பஞ்சாயத்துக்கள் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வேண்டுகோளை ஏற்று ராஜஸ்தானில் பெரிய அளவிலான அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஜெய்ப்பூரில் வரும் 23 வரை நடைபெறுவதாக இருந்த வேளாண் தொழில்நுட்ப மாநாடு ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவித்தார். அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் கூட்டங்களை காணொலி வாயிலாக நடத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு பஜன்லால் சர்மா கூறினார். மேற்கு வங்கத்தில் கடந்த 15 பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான சாதி சான்றிதழ் வழங்கியது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்த சான்றிதழ்களை முழுமையாக ஆய்வு செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மேற்கு வங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 15 1,69,00,000 இத்தகைய சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெளிநாட்டினர் வாக்கு செலுத்தியது தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக 10 கைது செய்து காவல்துறையினர் சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக 9 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் 15 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். பாரமுல்லா மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக காவல்துறையினர் கூறினர். இந்த சோதனையின் போது ஏராளமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 4 குழந்தை 9 போராட்டத்திற்கு பின்னர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளது. ஹோஷியார்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் 30 ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த இந்த குழந்தையை தீயணைப்புத் துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமது உத்தரவின் பேரில் அமெரிக்க படையினர் நைஜீரியாவின் உதவியோடு துல்லியமாக இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார்.

இதன் மூலம் இந்த தீவிரவாத அமைப்பின் சர்வதேச செயல்பாடுகள் பெருமளவு தடுக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக ஒத்துழைப்பு அளித்த நைஜீரியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூரும் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் முகமது அப்சல் புலிகலா கத்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்திலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்பிரிவில் குரிந்தர் வீர் சிங் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் 3000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜியும் 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் ஷிக் மஞ்சுநாத்தும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13 21-17 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜூ வென் ஜிங்கை வென்றார். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா உஸ்பெகிஸ்தானின் ஜவோகர் சிண்டாரோவை வென்றார். ஸ்லோவேனியாவில் நடைபெற்று வரும்

0: பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 21-17 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜூ வென் ஜிங்கை வென்றார். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் இரண்டாவது சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா உஸ்பெகிஸ்தானின் ஜவோகர் சிண்டாரோவை வென்றார். ஸ்லோவேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நாவியா கண்டேரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-19 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் ஈ என் வாங்கை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சதீஷ்குமார் கருணாகரனும் பிரணவ் ராம் நாகலிங்கமும் ஆனந்த் தாஸ் ராஜ்குமாரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு மறக்க இயலாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினூக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
3: மைத்ரேயி நெஞ்சத்து நெகிழ்விற்கு தடை போட இயலாமல் கீழே கோலமிடுகிறாள். நீர் முத்துக்கள் சிந்துகின்றன. எனக்கு கண்ணீர் விடுபவர்களை கண்டால் பிடிக்காது. கண்ணீர் விடுவதனால் பெண் கையாலாகாதவள் என்ற தகுதியை உறுதியாக்கிக் கொள்கிறாள். கண்ணீரை வைத்து ஜோக்குகள் வெளியிடும் பத்திரிகையை நான் கிழித்து கூட எரிந்திருக்கிறேன். மைத்ரேயி பரபரப்பாக கண்களை ஒத்திக்கொள்கிறாள். சிவந்த முகம் மழையில் நனைந்த மலர் போல் ஒளிர புன்னகை செய்கிறாள். என்னிடம் வந்த பிறகு நீ கண்ணீர் விடுவதை நிறுத்தி மறந்து போய்விட வேண்டும். உன்னை போல் எத்தனையோ பெண்கள் அழுபவர்களாக இருக்கும். என் தம்பி கல்கத்தாவில் ஒரு காபரே ஓட்டலுக்கு போய்விட்டு வந்து சொன்னான். அந்த பெண் விழித்து பார்த்து கொண்டு ஒவ்வொரு துணியாக உறிந்து வீசும் பொழுது கூட்டத்தில் இருக்கும் பேய்களை பார்த்து ஒரு பெண் உடம்புக்கு கழுகுகள் போல் வந்து உட்கார்ந்திருக்கும் பதர்களை பாருங்கள் பாருங்கள் என்று விருப்புடனும் ஆக்ரோஷத்துடனும் கூறினாள் போல் இருந்ததாம் அவள் ஆடிய ஆட்டம். கூட்டுக்குள்ளே சிக்கிய பாம்பு கூண்டை ஓங்கி ஓங்கி அரைந்து கொத்துவதைப் போல் இருந்ததாம். அங்கே உட்கார்ந்திருந்தவர்கள் கனவான்கள், கலை இலக்கிய உலகின் பிரமுகர்கள் அக்கா என்றான். எனக்கு அந்த காட்சியை கண்முன் கண்டார்போல் நெஞ்சு கொதித்தது. இந்த ஊரிலும் கூட அத்தகைய இரவு காட்சி படங்களை கொட்டகைக்கு வரவழைத்து வெளியில் பெரிய பெரிய விளம்பரங்கள் வைத்திருந்தார்கள். நான் 10 பெண்களை கூட்டிச் சென்று மறியல் செய்தேன். பெண்ணின் தன்மானத்தை காலடியில் வைத்து தேய்க்கும் அந்த பெரிய விளம்பரங்களில் மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று எழுதி ஒட்டினோம். எங்களை போலீஸ் வந்து அப்புறப்படுத்திவிட்டு கனதனவான்களை, பெரிய மனிதர்களை, பிஞ்சு குஞ்சுகளை, பெண்டிரை எல்லாரையும் உள்ளே படம் பார்க்க அனுமதித்தது. அடல்ஸ் ஒன்லி கதைகளாக வெளியிடும் குடும்ப ஹாஸ்ய இலக்கிய பத்திரிகை ஆசிரியர் அடல்ஸ் ஒன்லி எழுத்தாளரை விட்டு நாட்டுப்புறத்து பெண்கள் ரவிக்கை போடுகிறார்களா? கோயில் சிலைகளை அச்சடித்த காகிதத்தால் மூடப்போகட்டுமே சகோதரியார். ஆபாசம் அவர் கண்களில் இருக்கிறது. ரகசியங்களை மூடி மறைக்காமல் வெளியிடுவது உண்மையான கலை என்று நீண்ட கட்டுரை தொடர் எழுதச் சொன்னார். இங்கே என்னை ப்ராஜெக்ட் ஆபீசர் கூப்பிட்டு விசாரணை செய்வது போல் விபரம் கேட்டார். எனக்கு ஒவ்வொரு சமயமும் கண்ணீர் வருவது போல் இருக்கும்.

0: விழுங்கிக் கொண்டு சிரிப்பேன். அந்த சிரிப்பும் காபரே ஆட்டக்காரியின் சிரிப்பை போன்றதுதான். அக்கா, சமூக சேவை செய்யும் நர்மதா, மிஸ்ஸஸ் சிவனேசன் இவர்களையெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அவர்களுக்காக வருத்தப்படுகிறேன். பணம், பணத்துக்காக இன்று எதையும் யாரும் கரைப்படுத்திக் கொள்ள தயங்குவதில்லை. அவர்களுக்கு சமூக சேவை என்ற பெயரில் இப்படியெல்லாம் வருவதும் போவதும் உல்லாசம் கொண்டாடுவதும் தான் வாழ்க்கை. மிஸ் சிவனேசன், நர்மதா இருவருமே நன்றாக குடிப்பார்கள். மேல்நாட்டு நாகரிக பொழுதுபோக்கு விடுதிகளில் அவர்கள் உறுப்பினர்கள். நாட்டுத் தலைவர்கள், அயல் நாட்டு பிரமுகர்கள் போன்றவர்கள் வரும்போது இவர்கள் முன்னே நின்று சாய இதழ்களை குவித்தும் விரித்தும் ஆங்கிலத்தில் அப்போதைய ஃபேஷனில் பேசி மிளற்றி இந்திய கலாச்சாரம் பண்பாடு என்று நெற்றியில் குங்குமம் தீட்டுவார்கள். துரைசாணிக்கு புடவையை சுற்றிவிட்டு படம் எடுத்துக்கொள்வார்கள். கை குவிப்பதும் திலகமிடுவதும் போலி மரியாதை பண்புக்குச் சிகரங்கள். லோகாவைத்தான் அந்த குழுவில் பொறுத்து கொள்ளலாம். தான் எங்கே நிற்கிறோம் என்ற அறிவும் உணர்வும் அவளுக்கு உண்டு. அதனால் பிற தகுதியை அறிந்து அடக்கமாக செயல்படுவாள். உன்னை நான் இங்கே விடுவித்து அழைத்து வருவதற்கு அவள்தான் காரணம். அவளாக அந்த எண்ணத்தை வெளியிட்டிராது போனால் எனக்கு கேட்க தெரிந்திருக்காது. அவள் அங்கே இருக்க வேண்டியவள் அல்ல. ராஜா அவளை முழுநேர கட்சி பிரச்சார வேலைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார். அவளுக்கு படிக்க ஆர்வம் இருக்கிறது. உங்களைப் போல் உள்ளவர்கள் அவளை அடாப்ட் செய்து கொண்டால் நன்றாக இருக்கும். ஒரு நல்ல பெண்ணை நல்லபடியாக உருவாக்கியதாக ஆத்ம திருப்தி உண்டாகும் என்றாள். நான் லபக்கென்று கொண்டாபத்திரத்தை என்று பிடித்து கொண்டேன். எனக்கே நினைத்து பார்த்தால் விசித்திரமாயிருக்கிறது. நீ யாரோ, நான் யாரோ, ஏதோ காற்றில் சிதறி வந்த நீர்த்துளிகள் ஒன்றுபட்டார்போல். நான் தான் நீர்த்துளி, நீங்கள் ஆழ்ந்த தடாகம், நான் தடாகத்தில் ஒன்றுபட வந்தேன் என்று உளம் விம்ம மொழிகிறாள் மைத்ரேயி. மழை பெய்து ஓய்ந்து விட்டதை நினைப்பூட்டுவது போல் ஒரே ஈசலாக மொய்க்கின்றன. குழல் விளக்கின் அடியில் குடியிருக்கும் இரு பள்ளிகள் ஓடி ஓடி வேட்டையாடுகின்றன. எத்தனை பெரிய பள்ளிகள்! கள்ளச்சந்தைக்காரனை நினைப்பூட்டும் பள்ளிகள். மக்களும் ஊர் வகையில் ஈசல்களைப் போலவே குழல் விளக்கு கவர்ச்சிகளில் விழுகிறார்கள் என்றால் பொருந்தும். விளக்கடியில் அவள் விரித்து வைத்திருக்கும் காகிதங்களில் ஈசல்கள், தட்டெழுத்து பொறியிலும் கைகளிலும் கூட சிறகுகளை இழந்த ஈசல் பூச்சிகள் ஊர்கின்றன. பட்டென்று விளக்கை அணைத்து விடுகிறாள் ஞானம். ரேடியம் பூச்சி கடிகாரம் மணி 8:30 என்று காட்டுகிறது. மைத்ரேயி கல்லூரியில் ஏதோ கூட்டம் என்று காலையில் மொழிந்தது நினைவுக்கு வருகிறது. ரூபாய் மதிப்பு குறைவை பற்றி கருத்தரங்கு என்று கூறினாள். வாயிலில் வந்து வராந்தா விளக்கையும் அணைத்துவிட்டு ஞானம் தோட்டத்தில் நிற்கிறாள். தெருவிளக்கின் பிழம்பை சுற்றி ஈசல்கள் பறக்கின்றன. ஈர மண்ணில் படிந்து வரும் காற்று தலைப்பை இழுத்து மூடிக்கொள்ளச் செய்கிறது. கார்த்திகை மாசத்து பொறிகளைப் போல் நெடுகத் தெரியும் சாலை விளக்குகளும் கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கின்றன. எதிர்ச்சாரியில் டாக்டர் ராமசேஷனின் மனைவி வராந்தாவில் உள்ளே தள்ளி வைத்திருக்கும் அகல் ஒளி முத்துச்சுடராய் விளங்குகிறது. ராமசேஷனும் அவர் மனைவியும் அவளோடு நெருங்கி பழகும் தம்பதி. ஓராண்டு காலம் அமெரிக்காவில் இருந்து வந்ததை அடிக்கொரு முறை நினைப்பூட்டும் வண்ணம் செயற்கையாக தோளை குலுக்கிக் கொள்வதும் சில சொற்களை நாவை சுழட்டி கொண்டு உச்சரிப்பதும் தன் தனித்தன்மையை பறைசாற்றக்கூடியவே என்று எண்ணும் மனிதர் ராமசேஷன் மட்டுமல்ல. அங்கு அவள் பழகும் முக்கால்வாசி ஃபாரின் ரிட்டர்ன்களும் அப்படித்தான் எண்ணிக்கொள்கிறார்கள். வெளிநாட்டு விருந்தினர் கலந்து கொள்ளும் விருந்துகள் என்றால் அவர்களுக்கு தலைக்கால் புரியாது. விடாமல் புகை குடிப்பதை சிலர் பெருமைக்குரிய பழக்கமாக கருதுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய மனைவியரோ வெளிக்கு ஆங்கிலம் பேசி விருந்து நாகரிகங்களில் கலந்து கொண்டாலும் அடிப்படையிலிருந்து முற்றிலும் மாறாதவர்கள் என்று பல சமயங்களிலும் உறுதிப்படுத்துகிறார்கள். ராமசேஷனின் மனைவி ஜானகி மெட்டியும் உச்சி பொட்டுமாக விளங்குகிறாள். தாய்மொழியில்தான் பேசுகிறாள். அவள் கல்லூரியில் பட்டம் பெற்று சில மாதங்கள் ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராகவும் வேலை செய்தவள்தான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதினா பக்கங்கள்.

ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.

0: அத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1 மணி. நேயர்கள் கேட்கவிருப்பது பூவையர். தங்களின் மனம் கவர்ந்த பாடல்களை வானொலி வழியாய் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாய் மகளிர் நேரம். இந்நிகழ்ச்சியில் நங்கையர் பங்கேற்று தங்களின் விருப்ப பாடலை கேட்க அழைக்க வேண்டிய எண்கள் 0413-222-2540 அல்லது 0413-222-2550. இந்த நிகழ்ச்சி மங்கையருக்காக மகளிர் நேரம்.

0: மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் தனது விருப்பப்பாடலை கேட்க வரும் முதல் நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் சீர்காழியிலிருந்து சுஜிதா பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: எனக்கு சிந்து பைரவி படத்துல இருந்து 400 சிந்து பாட்டு போடுங்க.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வருது, கேளுங்கள். நன்றி.
1: நன்றி சார்.

0: நேரம் 1:11 25 மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து?
1: கௌசல்யா ஹாஸ்பிட்டல் இருந்து.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: உன்னாலே உன்னாலே படத்தில் இருந்து ஜோஸ் போனால் ஜோனஸ் அக்ஷய் பத்ரா.
0: நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்டு ரசிங்கள். நன்றி.
1: நன்றி.

0: மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: மதிய வணக்கம் சார். திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் சார்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் உங்களுக்கு?
1: நினைத்ததை முடிப்பவன் அந்த படத்திலிருந்து பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது. அந்த பாடலை அனைவருக்காகவும் ஒளிபரப்புங்கள்.
0: சரிம்மா, அனைவருக்காகவும் வருகிறது. கேட்டு ரசியுங்கள். நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் சார்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 1:37. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மகளிர் நேரம்.

0: மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் மகேஸ்வரி பேசுறேன், லாஸ்பேட்ல இருந்து.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: பாண்டி திரைப்படத்தில் இருந்து என்ன மறந்து போகுதும் பாட்டு.
0: சரி, நீங்க கேட்ட பாடல் இருந்து கேட்டு ரசியுங்கள். நன்றி
1: நன்றி நன்றி.

0: நேரம் 1:47. மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். மணி நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் உங்களுக்கு?
1: நான் பிள்ளையார் குப்பத்துலேருந்து ஜோதி முனிநாதன் பேசுறேன் சார். எனக்கு வந்துட்டு மேலர் மீனாட்சி அந்த படத்துலேருந்து கண்டேன் கல்யாணத்தன் போன்ற மேகம் அந்த பாடல்.
0: சரிம்மா, நீங்கள் கேட்ட பாடல் வருது, கேட்டு ரசியுங்கள். நன்றி.
1: நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா.

தாத்தா தாட்டு தஜொல்லு தாத்தா சொல்லு தத்தீமி தாத்தா தீமி தக்கட்ட தரகட தரகடதான் தாத்தா தாட்டு தாத்தா சொல்லு தரகட தரகடதான்.

டிஎம் சவுந்தரராஜன் ஜிக்கி பாடி இருக்கும் மதுரை வீரன் படப்பாடல்.

நேரம் 2:24:32. என்றும் இனியவே நிகழ்ச்சியில் அடுத்து காத்திருந்த கண்கள் படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 2:40.
1: வணக்கம் நேயர்களே, மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் கேட்கவிருக்கிறோம். ஆசிரியர் ஜி சுப்பிரமணியன் அவர்கள், மாணவி எம் பல்லவி.
2: Bonjour mademoiselle.
3: Bonjour monsieur.
2: Comment allez-vous?
3: Oui, je vais bien. Et vous monsieur?
2: Oui, je vais bien. Merci. Bon, d'accord. Pour notre cours aujourd'hui, இன்று நம்மளுடைய பாடத்துடைய தலைப்பு என்ன தெரிகிறதா?
3: Je cherche monsieur.
2: Voilà, c'est ça. Je cherche. அப்படி என்றால்

0: அதாவது நான் தேடுகிறேன். நான் ஷேர்ஷ் என்பது தேடுகிறேன், தேடுதல் ஆராய்தல் இப்படிப்பட்ட பொருள்ல போவோம். என்ன தேடுகிறார், என்ன சூழ்நிலை கொடுக்கப்பட்டிருக்கு பாடத்துடைய சூழ்நிலை? கமர்சியல். அப்படி என்றால்
1: கமர்ஷியல் சென்டர்,
0: அதாவது ஆங்கிலத்தில் மால், மால் என்று சொல்வார்கள் அல்லவா, அது பிரெஞ்சு மொழியில் சாந்தர் கொமர்சியல், அதாவது ஒரு வர்த்தக மையம். அங்கதான் இந்த உரையாடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதையே நம்ம ஒரு பாடமா இன்று பார்க்க போகிறோம். Bon, allez, commencez à lire. Padinge.
1: Oh zut, je ne trouve plus ma pièce de 1 euro. Qu'est-ce qu'on j'en ai fait?
0: Bon, j'en ai fait.
1: J'en ai fait. Bon, je vais recommander de la monnaie à quelqu'un.
0: Excusez-moi, vous pouvez relire cette phrase?
1: Je vais demander de la monnaie à quelqu'un. Pardon, madame. Vous aurez de la monnaie pour le chariot? Oui, voilà. Sur pièce de 1 euro.
0: அதாவது இந்த முதல் உரையாடல் எங்கு நடைபெறுகிறது என்று சொன்னேன்?
1: மால்.
0: மால், மால்ல பொதுவா மால் என்பது உங்களுக்கு தெரியும். அங்க பலதரப்பட்ட பொருட்களும் நம்ம வாங்கலாம், அதுக்கேற்ற வசதிகளும் ஏற்படுத்தியிருப்பாங்க. சில நேரங்களில் அதற்கான செலவுகளும் நமக்கு இருக்கு. அதுதான் இங்க சூழ்நிலையாக வைக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அந்த மதாம், என்ன ஃபர்ஸ்ட் அந்த முதல் லைன் என்ன சொல்லுங்க?
1: Je ne trouve plus ma pièce de 1 euro.
0: என்கிட்ட காசு இல்ல. அதாவது பிஎஸ் என்பது லா மொன்னே, சில்லற காசு, ஒரு ஈரோ கொண்ட அந்த காயின் என்கிட்ட இல்லையே, நான் என்ன செய்வேன்? கஸ்க ஜானஃபே அப்படி. ஏன்னா எதுக்குன்னா, அந்த ட்ராலி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, மால்ல போனீங்கன்னா பொருள்லாம் எடுத்துட்டு வரதுக்கு அந்த ட்ராலி, அது பிரெஞ்சு மொழி ஷரியோ என்று சொல்வார்கள். அதற்கு அதை பயன்படுத்துவதற்கு கூட நம்ம பணம் கட்டணுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப என்கிட்ட சில்லறை காசு இல்லை அப்படின்ற அவங்க கொஞ்சம் அங்க வேலை செய்யறவர்கிட்ட தகவல் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன அடுத்த சூழ்நிலை என்ன வருது? Bon, je vais demander de la monnaie à quelqu'un. அப்படின்னா என்ன,
1: அவங்க வந்து யார்கிட்டயாச்சும் காசு கேட்கறேன் அப்படின்னு சொல்றாங்க.
0: ஏன்னா அந்த காசு ஒரு ஹீரோ கொண்ட காயின் பயன்படுத்தினாதான் அந்த ட்ராலியை நம்ம பயன்படுத்த முடியும் சூழ்நிலை இருக்குது. அதற்கு பர்தோம் மதாம் ஜொரியே இதெல்லாம் முன்னே பொருள் ஷரியோ, ஒரு நபர் வந்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு?
1: உங்களுக்கு ஷரியோக்கு
0: சில்லற காசு இருக்கா? அதாவது வு ஜொரியே அவ்வார் தர்பு. இப்போ நம்ம டைம் கேட்கும்போது கூட பார்த்தீங்கன்னா எப்படி கேட்போம், பொதுவா மணி என்னன்னு கேட்போம். அது பிரெஞ்சு மொழியில் எப்படி கேட்கணும், மணி என்ன என்பதை பிரெஞ்சு மொழியில் எப்படி
1: கேட்போம்?
0: மணி என்ன, கேலரி, தில்,
1: கேலரி
0: அல்லது இலிய கேலர் அல்லது சே கேலர், இது பொதுவா பேசுறது. சில நேரங்கள்ல ரொம்ப ஒரு ரொம்ப பொலைட்டா ரொம்ப தாழ்மையா கேட்கும் போது அவ்வார் வெர்ப பயன்படுத்துவாங்க. அப்ப ஜொரியே இது வந்து ஸ்டேட்மெண்ட், ஆனா இங்க க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுக்கும் பொருள் இருக்கு. பிரெஞ்சு மொழியில மூணு விதமா கேள்வி கேட்கலாம்னு உங்களுக்கு தெரியும். வொரியே வொரியே வூலர், மணி என்னன்னு சொல்ல முடியுமா? இது மிக தாழ்மையா கேட்கறது. அதே போலதான் இவர் கேட்டிருக்காரு, உங்களுக்கு சில்லற காசு வேணுமா? ஏன்னா அவங்க சூழ்நிலையை பாக்குறாரு, அங்க மதாமுக்கு காசு இல்லை. அப்போ உங்களுக்கு சில்லற காசு வேணுமா? அது கேட்டதுக்கு அந்த மதாம் என்ன பதில் சொல்றாங்க?
1: Oui, voilà deux pièces de 1 euro.
0: அதாவது எனக்கு வந்து சில்லறை இல்லை, ஆனா எனக்கு என்று ரெண்டு பீஸ் அதாவது காசு அதில் போடுறதுக்கான சூழ்நிலை இல்லாததுனால தேடிட்டு இருக்கும்போது இவராகவே வாலண்டரியா வந்து தானா வாலா தோ பிஎஸ் என்கிட்ட ரெண்டு ஒரு ரூபான்ற மாதிரி ரெண்டு ஒரு ஹீரோ இருக்கு, இந்தாங்க நீங்க ஒன்று வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு அன்பா சொல்லலாம், ஒரு மரியாதையா கொடுக்குறார். அதுதான் தோ பிஎஸ் த ஆனரோ. அலிசி.
1: Pardon monsieur, où se trouve le rayon biscuit salé?
0: அந்த சூழ்நிலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னது போல பாடத்துடைய ஆரம்பத்தில் நான் என்ன சொன்னேன், ஒரு மால்ல இருக்கிறோம். அந்த மால் வந்து பல தரப்பட்ட பொருட்கூடங்கள் இல்லைங்களா, இங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி. அப்ப ரயோம், ரயோம் என்பது ஷெல்ஃப். உதாரணமா முதல் மாடி இரண்டாவது மாடியில போனீங்களே, அந்த முதல் தளத்திலே பாத்தீங்கன்னா பல தரப்பட்ட பொருட்கள்லாம் நம்ம வர்த்தகத்துக்கு வச்சிருப்பாங்க. எப்போதுமே பிரெஞ்சு மொழியில யாரையாவது கூப்பிடணும் இல்லை யாரையாவது கேட்கணும், எடுத்த உடனே நம்ம சார் என்று பேசக்கூடாது. அது கலாச்சார ரீதியாகவும் அது நல்ல ஒரு முறையல்ல. பார்தோம் மிஸ்ஸு,

0: எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. என்னது, எந்த இடத்துல என்ன பொருள் கேட்கறாங்க அந்த அம்மா தான், அந்த கடை வேலை செய்யறவர்கிட்ட?
1: சால்ட் பிஸ்கெட்ஸ்.
0: பிஸ்கெட்ஸ், அதாவது குறிப்பா சால்டடு, சல்லி சால்டடு என்று அப்படிப்பட்ட அந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு எனக்கு தெரியல, சொல்ல முடியுமா? அடுத்தது
1: அவேக் லே அபெரிடிஃப் le dernier rayon à droite.
0: Rayon.
1: Rayon.
0: அதாவது நீங்க தேடுற அந்த இது, அந்த அபெரிடிஃப் என்பது இந்த பானங்கள், ஜூஸ், எப்பதாவது பொதுவா எதுக்குன்னா அந்த அபெரிடிஃப். ஆமா, அதாவது நம்ம பிரெஞ்சு மொழியில என்ன கேட்டீங்கன்னா, ஒரு கலாச்சாரத்துல என்னன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவிலையும் நம்மள இது பழக்கம் உண்டு, ஜூஸ் குடிப்போம் இல்ல சூப் குடிப்போம். அது போல அபெரிடிஃப்ன்றது ஒரு ஜூஸ் பகுதியில இருக்கு, அதுக்கு கிட்ட அந்த லாஸ்ட் தர்ணியே ரயோம் ஆத்ருவாத்து, லு தர்ணியே கடைசியாக ஆத்ருவாத்து வலது புறமாக இருக்குது நீங்க கேட்கிற பொருள்.
1: Je cherche aussi les sur
0: gelée.
1: Sur gelée.
0: அது சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லையா, எனக்கு இன்னொரு பொருளும் வேணும், இந்த ஃப்ரோசன் ப்ராடக்ட்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படிப்பட்ட அந்த பொருள்லாம் குளிர் சாதனத்தில் வைக்கப்பட்ட பொருள்லாம் நான் பார்க்கணும், அது எங்கே இருக்குன்னு தெரியல, அதை சொல்ல முடியுமா எங்கே இருக்குன்னு?
1: C'est tout au fond du magasin à gauche.
0: நீங்கள் கேட்குற அந்த ஃப்ரோசன் ப்ராடக்ட், குளிர் ஊட்டின பொருட்கள்லாம் அந்த கடைசியில் இருக்குது. ஓ ஃபோன், ஓ ஃபோன் த, அதாவது ஓ ஃபோனா அட் த எண்டுன்னு அர்த்தம், கடைசியாக இருக்குது இந்த ஃப்ளோரில் கடைசியாக போகணும், அது இடது பக்கமா இருக்கு. ஆ துருவாத் என்றால்
1: வலதுபுறம்,
0: ஆ கோஷ்
1: இடதுபுறம்.
0: இந்த தகவலை கொடுத்த பிறகு அந்த உரையாளர் முடிந்து விடுது. அடுத்தது மூன்றாவது சூழ்நிலை.
1: எக்ஸ்கியூஸே மோ, je ne vois pas où sont les confitures.
0: இது வந்து இன்னொரு நபர் கேக்குறாரு. என்ன கேக்குறாரு அவரு அந்த கடையில போயிட்டு?
1: இங்க நான் வந்து ஜாம் வந்து பார்க்கல சொல்றாங்க.
0: எங்க இருக்குன்னு கேக்குறாரு, அதாவது எனக்கு தெரியல. என்ன வாப்பா ஊசோல் கான்ஃபிட்யூர், அந்த எனக்கு, ஏன்னா சில பேர் பேசுகிற அந்த முறைகள் இருக்குது வாக்கியத்தில், எனக்கு தெரியலன்னெல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா இருக்கலாம், என்னால் பார்க்க முடியலன்றது தான் எங்கே இருக்குன்று கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில்?
1: The l'autre côté du magasin après les conserves.
0: நீங்கள் கேட்குற அந்த ஜாம், அந்த வெரைட்டிஸ் அது எங்கே இருக்குன்னு கேட்டால், த லோத்ரு கோத்தே ஜூ மகாசன், அந்த கடையினுடைய பக்கத்தில் இருக்கு இன்னொரு இடத்துல. அதுவும் அது சரியா சொல்லப்போனா அப்ரில் கோன்சர்வ். கோன்சர்வ் என்றால்
1: என்ன?
0: செப்பக்ரா, அதாவது டின் ஃபுட்டு, டின்டு ஃபுட் இருக்கு இல்லையா, வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்ட உணவுகளை டின்னில் வச்சு கொடுப்பாங்க, அது வந்து ஃப்ரெஞ்சு மொழியில் கோன்சர்வ் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. லே கோன்சர்வ் செத்தீர்ப்பா பியன் அம்பலை, அது பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டீண்டு ஃபுட் என்ற அந்த பகுதிக்கு பக்கத்தில் போனீங்கன்னா நீங்க கேட்குற பொருள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம்
1: மெர்சி, je ne trouve pas les jus de fruits.
0: அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. சரி சரி, இதை நான் போய் பார்த்துக்கிறேன். அடுத்தது ஃப்ரூட் ஜூஸ்லாம் எங்கே இருக்கு அதையும் கேட்குறாங்க, அது எனக்கு தெரியல. je ne trouve pas, verb, quel verb?
1: verb trouver.
0: trouver. vous pouvez conjuguer le verb trouver au présent?
1: je trouve, tu trouves, il trouve, elle trouve. Nous trouvons, vous trouvez, ils trouvent, elles.
0: Très bien. Donc, je ne trouve pas les jus de fruits. எனக்கு இந்த ஃப்ரூட் ஜூஸ், பழசாறு, அது எங்க இருக்கு அந்த பொருள்லாம்? ஏன்னா இது ஒரு பெரிய மால், அதான் பாடத்துடைய தலைப்பு அதுதானே வச்சாங்க, சாந்தர் கொமர்சியால். அந்த மால்ல சில பேருக்கு பழக்கம் இல்லாதவங்க தேடுவாங்க பொருளை, அங்க இருக்கிறவங்க உதவியாளர்கள் உதவி செய்வாங்க. ஆனா அந்த உதவியாளர்கிட்ட பல தரப்பட்ட கேள்வி கேட்கறாங்க, ஜாம் எங்க இருக்கு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட் ஜூஸ் எங்கே இருக்கு, இதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னதுக்கு அந்த உதவியாளர் என்ன சொல்றாங்க?
1: Mais monsieur, ils sont juste dernière

0: தெரியல அப்படின்னு சொன்னதுக்கு அந்த உதவியாளர் என்ன சொல்றாங்க?
1: Mais monsieur, ils sont juste derrière vous. Derrière vous.
0: Fruit juice-ஆ உங்களுக்கு பின்னாடி தான் இருக்கு. Ils sont juste. இந்த பிரெஞ்சு மொழியில் அருமையான ஒரு சொல் இது. Juste என்றால்
1: juste. Just.
0: Just என்று சொல்லக்கூடாது. ஏன்னா just என்றால் அது பொருள் வேற. தமிழில் சொல்லப்போனால் சரியாக, ஆங்கிலத்தில் எக்ஸாக்ட்லி. சரியா சொல்லப்போனா உங்களுக்கு பின்னாடி தான் இருக்கு நீங்க கேட்கிற பொருள். அதை கூட பார்க்காம நீங்க கேட்கறீங்களேன்னு அவர் மனசுல நினைச்சுக்கிறாரு. கேட்க முடியாது அவங்ககிட்ட போயிட்டு. ஏன்னா அவர் பணியாளர். அவரு அவங்க கேட்கற பணியாளருடைய முக்கியமே என்ன கேட்டீங்கன்னா, வர வாடிக்கையாளருக்கு அன்பா தான் பதில் சொல்லணும். ஏன்னா பின்னாடி தான் ஃப்ரூட் ஜூஸ் இருக்கு, எங்க இருக்குன்னு கேட்கறீங்களே அப்படின்னு அவர் ஆச்சரியமா எக்ஸ்பிரசியத்தோட கேட்கிறாரு. எக்ஸலன்ட் அசியம். போ அலி, அடுத்த சூழ்நிலை.
1: Pardon madame. Où est-ce que je peux trouver des stylos B?
0: Ah, stylo B. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மால்ல அடுத்தது வந்துட்டோம். முதல்ல ஒரு இடம் பார்த்தோம், சூழ்நிலை. இரண்டாவது இன்னொரு சூழ்நிலை பார்த்தோம். மூணாவது ஒரு சூழ்நிலை பார்த்தோம். இப்ப நான்காவது சூழ்நிலைக்கு வந்துட்டோம். என்ன சூழ்நிலை இது? கால்சிட்யூஷன்.
1: ஸ்டிலோ கேக்குறாங்க.
0: அதாவது எழுது பொருள் கூடம். ஸ்டேஷனரி.
1: ஸ்டேஷனரி.
0: பிரான்சைல என்ன சொல்வாங்க ஸ்டேஷனரிக்கு? என்ன வார்த்தை?
1: ஸ்டிலோ B.
0: அது ஸ்டிலோ பி என்பது எழுது பொருள், அதாவது பேனா. பால் பென் சொல்லுவோம் இல்லையா, இந்த பால் பெனுக்கு தான் பிரெஞ்சில் ஸ்டிலோ பி. அந்த எழுது பொருள் விற்பனை கூடம் இருக்கு இல்லையா, ஆங்கிலத்தில் ஸ்டேஷனரி என்று சொல்வார்கள். அது பிரெஞ்சு மொழியில் என்ன சொல்வார்கள்?
1: Je ne sais pas exactement,
0: monsieur. Donc, la papeterie. La papeterie. அது பிரெஞ்சு மொழியில் எழுது பொருள் கூடத்தினுடைய பிரெஞ்சு வார்த்தை. இவங்க என்ன கேட்குறாங்க? Pardon, madame. Où est-ce que je peux trouver des stylos B? அப்படி என்றால் என்ன?
1: எங்க நான் வந்து இந்த ஸ்டிலோ பி எந்த இடத்துல இருக்கு?
0: எனக்கு பால் பென் வாங்கணும், ஆனா எனக்கு தெரியல. எனக்கு அந்த இடம் கண்டுபிடிக்க தெரியல. Où est-ce-னா எங்க? Je peux trouver. நான் கண்டுபிடிக்கணும், எனக்கு வேணும், ஆனா எனக்கு தெரியலன்னு உடனே அதுக்கு அந்த பணியாளர் என்ன சொல்றாரு?
1: Là-bas, monsieur, un rayon papeterie.
0: Au rayon. நீங்க பேனா வேணுங்களா, பால் பென்லாம்? அப்ப ஸ்டேஷனரிக்கு போனோம், அதை விட்டு இந்த பக்கம் வந்துட்டீங்க. ஓ ரயோ பப்பத்தேரி அப்படின்னு அந்த ஸ்டேஷனரி செக்ஷன். ரயோனா செக்ஷன் பொருள் உண்டு. அதோட அது முடிஞ்சிருச்சு. கடைசியா ஒரு சூழ்நிலை காட்டுறாங்க, ஐந்தாவது சூழ்நிலை. என்னது
1: அது? Je ne sais plus où j'ai mis mon ticket de parking. Tu l'as mis dans ta poche.
0: கடைசியா ஒரு சூழ்நிலை பார்த்தா வேடிக்கையாவே இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் கேள்வி கேட்டுருக்காங்க. கடைசியா இந்த உரையாடல் பாத்தீங்கன்னா இவங்களாவது இடம் தான் கேட்டாங்க. இவங்க கடைசியா இருக்கிற உரையாடல், அவங்க அந்த வாகனத்தை விட்டுட்டு அதுக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துருப்பாங்க, ஒரு டோக்கனு. அந்த டோக்கனு அவங்க எங்க வச்சேன்னு தெரியலன்ட்டாங்க. எப்படி அதுக்கு அவங்க எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொன்னவனே அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க?
1: பாக்கெட்ல
0: தாங்க இருக்கும் பாருங்க அப்படின்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு சிந்தனையாகவும் சொல்ல ஒரு நகைச்சுவையாகவும் சொல்றாங்க. இதை கூடமா நீங்க கவனிக்க மாட்டீங்கன்ற மாதிரி இந்த இடத்த சூழ்நிலை சொல்றாங்க. ஓகே மத்மசல் செல்லர் த பினீர் பூர் நோத்திருக்கூர் சத் அசே பூர் ஒஜுதி ஓபா மத்மசல்.
1: Merci beaucoup, monsieur.
0: Merci.
2: நேயர்களே, இதுவரை மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் இடம்பெற கேட்டீர்கள். ஆசிரியர் ஜி சுப்பிரமணியன் அவர்கள், மாணவி எம் பல்லவி. இத்துடன் இன்றைய பிரெஞ்சு பாடம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.
3: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. வட தமிழகத்தின் சில இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மழை பதிவாகியுள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் புதுச்சேரியில் 8 சென்டிமீட்டர், ஊத்து 4 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம், புதுச்சேரி 10 கண்ணு, நீலகிரி மாவட்டம் வென்ட்வர்த், தென்காசி மாவட்டம் சிவகிரி, திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, தேனி மாவட்டம் தேக்கடி, நீலகிரி மாவட்டம் கொடநாடு, காக்காச்சி, தொண்டாமுத்தூர், கடலூர் அண்ணாமலை நகர், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், புதுச்சேரி பாகூர், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, வானூர், திருக்குவளை, சீர்காழி, மாஞ்சோலை, கடலூர், தலைஞாயிறு, சிதம்பரம், காரைக்கால், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், கொள்ளிடம், அரியலூர், புவனகிரி, அரியலூர் கேம்ப், கோடியக்கரை, வீரபாண்டி, வேளாங்கண்ணி, ஸ்ரீவில்லிபுத்தூர், பெலாந்துறை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், குறிஞ்சிப்பாடி, வீரகுபூர், பெரியாறு, சேத்தியாத்தோப்பு, முண்டியம்பாக்கம், குடித்தாங்கி, வேதாரண்யம், வானமாதேவி, நன்னிலம், விழுப்புரம், வடக்குத்து, உளுந்தூர்பேட்டை, கருப்பாநதி அணை, திருத்துறைப்பூண்டி, திருப்பூண்டி, பிளவக்கல், பன்ருட்டி, தரங்கம்பாடி, கன்னியாகுமரி, லால்பெட், திருக்கனூர், ஸ்ரீமுஷ்ணம், மூலக்கரைப்பட்டி, ஒட்டப்பிடாரம், நடுவட்டம், நெய்வேலி, செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர், கோயம்புத்தூர், நீடாமங்கலம், போடிநாயக்கனூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் பல இடங்களில் 2 முதல் 7 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இதே வானிலை நிலவியது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் குறிப்பிடத்தக்க அளவு 5 முதல் 8 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 35.6 டிகிரி செல்சியஸ் திருத்தணியில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.8 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.9 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு. ராமநாதபுரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை தேனி, திண்டுக்கல், மதுரை, கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழை தூறல் விழும் வாய்ப்பும் உண்டு. அடுத்த 48 மணி நேரத்திலும் இதே வானிலை நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன்

0: first final of the season and third final at the tournament after title wins in 2019 and 2024. In the final clash, Indian duo will be up against either the Indonesian pair or the Chinese duo of He Jieting and Ren Xiangyu. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 3:10. பன்மொழி பாடல்கள் என்ற நிகழ்ச்சியில் தெலுங்கு இந்தி மலையாள பட பாடல்கள் கேட்கலாம். முதலில் கந்திரிகா என்ற தெலுங்கு படத்திற்காக கார்த்திக் சுசித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் 3:20. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்து ஹம் ஆப்கே ஹேன் கவுன் என்ற ஹிந்தி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் லதா மங்கேஷ்கர் பாடியிருக்கும் பாடல்.
1: Let's start the fun.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:30.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் காயத்ரி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். தொடக்கமாக நீ பாதமிலே என தொடங்கும் நவரச கன்னட ராகத்தில் ஆதித்தாளத்தில் அமைந்த ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் கிருதி.

அடுத்து காசி விஷாலாட்சி என தொடங்கும் பூர்வி கல்யாணி ராகத்தில் ரூபக தாளத்தில் அமைந்த முத்துசுவாமி தீட்சிதர் கிருத்தி.

சங்கீதசாரலில் அடுத்து அடுபம குணாம்புதி என தொடங்கும் அடான ராகம் கண்டசாபு தாளத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: சங்கீத சாரலில் அடுத்து முத்துக்காரே யசோதா என தொடங்கும் குறிஞ்சி ராகம் ஆதித்தாளத்தில் அமைந்த அன்னமாச்சாரியா கிருதி.

சங்கீதசாரலின் நிறைவாக தில்லானா, மோகன கல்யாணி ராகம் ஆதித்தாளம், லால்குடிஜி ஜெயராமன் இயற்றியது.

0: நேயர்கள், இதுவரை சங்கீத சரல் நிகழ்ச்சியில் இ காயத்ரி அவர்களின் வீணை இசையை கேட்டீர்கள். நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது பி ஏ ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன் வழங்கும் 6 லிருந்து 60 வரை திரைப்பட ஒளிச்சித்திரம்.

0: நடித்துள்ளவர்கள் ரஜினிகாந்த், ஜெயலட்சுமி, சோ ராமசாமி, சுருளிராஜன், சங்கீதா, தேங்காய் சீனிவாசன், டி கே பகவதி மற்றும் பலர். இசை இளையராஜா, கதை வசனம் பஞ்சு அருணாச்சலம், இயக்கம் எஸ் பி முத்துராமன்.
1: உங்களுக்கு எல்லாம் அப்பா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பாருங்கடா. பாவாடை சட்டி, ஐயோ சட்டியை மறந்துட்டேன், பரவாயில்ல, வெறும் பாவாடை சட்டியா உனக்குடா? யாருக்கு வைக்க போற? சரி வை, எவனோ மாட்ட போறான் உங்ககிட்ட.
2: என்னடா
1: அவசரப்படாதீங்கடா, எல்லாருக்கும் மூணு செட்டு டிரஸ், லாலா கடை மூணு கடையினுடைய மிட்டாயி, அதுக்கப்புறம் 200 ரூபாய் பட்டாசு வாங்கி வந்திருக்கேன். விடிஞ்சதோ இல்லையோ 2:30 மணிக்கு எண்ணெயை தேய்ச்சி தலையை முழு விட்டு வெட்டி வெட்டி வெட்டின்னு வெடிக்கும், தெருவே அதரணும். உங்களுக்கு சுறுசுறு வச்சி கடையா இருந்தா வாங்கலாம், தெருவ கார்பரேஷன் விற்பாங்களா? 3 மாசம் போனஸ் கிடைச்சது 2100 ரூபாய், 600 ரூபாயில உனக்கு ஒரு பட்டு கூட வாங்கிட்டு வந்திருக்கேன், பசங்களுக்கு 2 வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சந்தானம் இது உனக்கு, ரகு இது உனக்கு. எதிர்காலத்தை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், அதுக்காக வைத்த கட்டி வாய கட்டி பணத்தை சேர்க்க மாட்டேன். நான் என்ன 700 ரூபாய் சம்பளத்திலேயே இருந்துருவேன் நினைக்கிறியா? அடுத்த வருஷமே நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து அச்சா ஆபீஸ் திறக்க போறோம், லட்சக்கணக்கான பணமா குவியும், சொந்தமா ஒரு பங்களா கட்ட போறேன். கிரகப்பிரவேசம் எப்படி? 3 கச்சேரி, 1 டான்ஸ், பசங்களா ஆளுக்கு 1 ரூம், அட்டாச்சு பாத்ரூம், ஷவரை ஓபன் பண்ணுங்க, ஜில்லு ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு குளிங்க. பிளாஸ்டிக்லயா கல்லு கட்டணுமா? அடி சக்க பூந்து விளையாடு. உனக்கு செய்யா சந்தானம், நீ ஏண்டா எதுவுமே கேட்காம நிக்கிற? எல்ஐசி பில்டிங் வேணும்னு கேள, வாங்கி தர. பணக்கார விட்டு பசங்க படிப்பாங்க, நீ கூட சேர்ந்து படி, திரும்பி வந்ததும் அமெரிக்கா லண்டன் அனுப்புறேன்.
3: வெளிய போறோம், பார்ட்டி குடுக்கறோம், தண்ணி சாப்பிடறோம், மறுபடியும் வெளிய போறோம். இது ஆபீஸ், நான் மேனேஜர், நீ அக்கவுண்டன்ட், அதை கீப் அப் பண்ணிக்கோ.
4: மாணிக்கம், என் பொண்டாட்டி இருக்கறாளே, அவ விளக்கு மாறியா வாங்கிட்டு வரல, வெங்காய பச்சியா வாங்கிட்டு வரல, ரிப்பனியா வாங்கிட்டு வரல, அருகாமணியா வாங்கிட்டு வரல, நான் அரிக்கிறா, அதனாலதான் ஒரு 5 ஒதுக்குனேன்.
3: உன் பொண்டாட்டி வழக்கமாறும் வங்கா பேஜன் கேட்டா உன் சொந்த பணத்துல சம்பள பணத்துல வாங்கி கொடு, ஆபீஸ் பணத்துல வாங்கி கொடுக்கணுமா?
4: சம்பளம் பத்தலப்பா.
3: பத்தலன்னா இதுல இருந்து எடுத்துக்கிறதா?
4: என்னத்தான் அப்படி பெருசா
3: எடுத்துட்டேன்?
5: என்ன சத்தம்?
3: இல்ல பெயிண்ட் கம்பெனில இருந்து பில் வந்ததுங்க.
5: அது சத்தம் போட்டு பேசணும்.
3: இனிமேல் சத்தம்
5: பேசலாமே, இது ஆபீஸ்.
6: மாணிக்கம், எங்க காட்டி கொடுத்துருவோன்னு பயந்துட்டேன்.
7: காட்டி கொடுத்துடலான்ற ஒரு எண்ணம் வந்தது, உள்ள குட்டிக்காரனாச்சேன்னு இன்னொரு எண்ணம் வந்து அதை அழிச்சிடுச்சு.
6: அப்ப அடிக்கடி அதை வந்து அழிக்க சொல்லு.
7: இனிமே ஒதுக்குற பிசினஸ விட்டுடு, அப்படி இல்ல உங்களுடைய சீட்டு
6: கிழிஞ்சு
7: அவ்வளவு அழுத்தம் இருக்குண்ணா அதுல.
1: வாங்க பசங்களா, பள்ளி கொடுத்து பியூனு கரெக்டா பெல் அடிச்சிருப்பானே, அவனுக்கு என்ன அவசரமோ? இதுனா ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டா? கிளாஸ்லயே ஃபர்ஸ்டா? வெரி குட், இந்த பேனா உனக்கு பிரசன்ட் பண்றேன்.
8: மணிகண்ணா, மணிகண்ணா, மணிகண்ணா.

0: இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன்?
1: வணக்கம் முதலாளி.
2: ஏப்பா, நீதான் மாணிக்கத்துக்கு மூத்த பையனா? உன் பேர் என்னப்பா?
1: சந்தானம், எம் சந்தானம்.
2: ஆமா, என்ன பாக்கணும்னு சொன்னியாமே, என்ன விசேஷம்?
1: அம்மா தான் நம்பிச்சாங்க. நான், அம்மா, தம்பி, தங்கச்சி, நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்ல.
2: உங்க அப்பா ஒரு மாதிரியா பேசுவானே தவிர ரொம்ப நல்லவன். நானே எத்தே உங்களை எல்லாம் இப்படி நெருக்கதியா விட்டுட்டு போயிடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுல 500 ரூபாய் இருக்கு. இத கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடுக்க. ஏப்பா,
1: உங்களுக்கு பணம் வேண்டாங்க, எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க.
2: ஒழுங்கா வேலை செய்வியா?
1: செய்யுங்க.
2: குட், வா போலாம். நாயுடு, நம்ம மாணிக்க பையனை வேலைக்கு வச்சிருக்கேன். ஆபீஸ் பாயா சேர்த்துக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வேலை கத்து கொடுத்து இவன் ஆளாக்க வேண்டியது ஒவ்வொருப்பு.
3: நீங்க கவலைப்படாதீங்க, இவன் ஆளாக்கிறேன். ஏய், இந்த கடையில போய் சார்மினார் சிகரெட் வாங்கிட்டு வா, போ. இதுல இருந்து ஆரம்பிப்போம்.
4: ஆமா ஆமா,
3: உட்காரு.
1: வணக்கப்பா, வா வா. என்னடா சொன்னா, நீ சாப்பிடலையா?
5: நீ வந்தோட சாப்பிட்டா வந்திருக்கேன்.
1: ஏண்டா, உங்க அம்மா ஊர்ல வைக்க மறந்துட்டாங்களா?
5: எங்க வீட்டுல ஊர்கால பொட்டில ஊர்க வாங்கிக்கோன்னு 10 பைசா கொடுத்தாங்க. என் தங்கச்சி வேர்க்கல கேட்டது, போகும்போது வாங்கிட்டு போறதுக்காக தான் வச்சிருக்கேன்.
1: அப்ப இந்த ஊர்காய் நம்ம ரெண்டு பேரும் தொட்டுக்கோ.
5: சரி.
3: சந்தானா, இங்க வா.
5: என்ன சார்
3: சாப்பிட்டியா?
5: சாயங்காலம் சாப்பிடுது இல்லைங்க.
3: குறும்பு, உங்க அப்பட மாதிரியே குறும்பு. சரி சரி, நீ செலவு கணக்கு கொடு.
5: இந்தாங்க.
3: என்ன செலவு? காஃபி 5 க்கு 1.75, மிஷின் மேனுக்கு 35, வெத்தலை வாக்கு 40, ஆக மொத்தம்
5: 2000 ரூபாய் மீதி.
3: டேய், கணக்கு இப்படி எழுத கூடாதுரா. காஃபி 5 க்கு 1.75 போட்டிருக்கீங்கல்ல, அதை 10 காஃபிக்கு 3 ரூபா 50 பைசான்னு எழுது. மிஷின் மேனுக்கு டீ 35 பைசான்னு எழுதிருக்கேல்ல, அவர் கீரை வடை சாப்பிட்டார், அது 40 பைசா, மொத்தம் 75 பைசான்னு எழுது. இப்படி ஒன்னொன்னு கூட்டி கூட்டி போட்டு 25 ரூபா வர்ற மாதிரி எழுதி கொடுத்தீங்கன்னா நான் 10 ரூபா எடுத்துக்கிறேன். உனக்கு 2 ரூபா தரண்டா.
5: அதெல்லாம் தப்பு சார்.
3: அரங்க என்ன கையில ஒட்டிக்கிறவாமா? முதலாளி உன்னை என்கிட்ட ஒப்படைக்கும் போது என்ன சொன்னார் தெரியுமா? யோ குப்புசாமி, சந்தானத்தை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், அவனை வளர்த்து ஆளாக்கு, புத்தி சொல்லி பெரிய ஆளாக்குன்னு சொன்னாரு. டேய், அவசரமா முன்னேறணும்டா, நான் சொல்றத கேடுறா, என்ன நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க, இல்ல திங்கிற சோத்துல மண்ணு விழுந்துடாமா.
5: சார், முதல்ல என்ன வேலை விட்டு போக சொன்னாலும் சரி, நான் திருட்டு கணக்கு எழுத மாட்டேன்.
3: நீ எல்லாம் உருப்பிட மாட்டடா.
2: நாயுடு, இதுதான் ஆளாக்கு லட்சணமா?
3: இல்லங்க, எப்படி கணக்கு எழுதுறது?
2: உன் கணக்கு நீயும் ஏதோ புள்ள குட்டிக்காரன்னு விட்டு வச்சா அவனையும் கூட்டாளியாக்க பாக்குறியா?
3: இன்றைக்கு தான் எடுத்துருக்கான்.
2: எரியா, ரொம்ப மோசமான ஆளியா. சந்தானம், பாப்பா,
3: இப்படி எல்லாம் கணக்கு எழுதி ஒரு சின்ன வீடு கட்டிடலான்னு பார்த்தா இந்த பய விட மாட்டான் போல இருக்குது. உண்மையா வேலை செஞ்சா ஓலை பாய் கூட வாங்க முடியாது.
2: இப்படி உட்காரப்பா, பரவாயில்ல உட்காரு. குருவி தலையில பரங்காய வைக்கிற மாதிரி இந்த சின்ன வயசுல குடும்ப பாரம் உன் தலையில விழுந்துருச்சு. ஏப்பா சந்தானம், நீ சம்பாதிக்கிற பணம் உன் குடும்பத்துக்கு போதுமா?
5: எங்க அம்மா ராத்திரி எல்லாம் கண்ண முடிச்சு அப்பளம் போடுவாங்க. நான் அந்த வீடு விட கொண்டு போய் வித்துட்டு வருவேன். பங்களால இருக்கவங்க ஷூக்கெல்லாம் பாலிஷ் போடுவேன், வீடுங்களுக்கு பேப்பர் போடுவேன். என் தம்பி தங்கச்சி படிக்கிறாங்களே, அவங்களுக்கு மாசம் மாசம் ஃபீஸ் கட்டணுமே.
2: நான் மிஷுமே கிட்ட சொல்றேன், நாளை காலையில இருந்து ஆபீஸ் சேரும் போக மத்த நேரத்துல பிரஸ் பிரிண்டிங் வேலை கத்துக்கோ. எதிர்காலத்துல படிச்சவனோட கைத்தொழில் தெரிஞ்சவனுக்கு தான் அதிக மதிப்பு. என்ன வேலை கத்துக்கறியா?
5: சரிங்க முதலாளி.

0: வெறும் காலேஜ் ஃபீஸுக்கும் புக்ஸுக்கும் எவ்வளவு பணம் செலவாக தெரியுமா? நானும் உங்ககிட்ட அடிக்கடி பணம் வாங்கிட்டே இருக்கேன். எவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன் கணக்கு வச்சிருக்கேன்.
1: நீ எங்கிட்ட எவ்வளவு வாங்கியிருக்கேன்னு கணக்கு வச்சிருக்கேன். அப்புறம் என்ன பிரச்சனை? பல வருஷமா பழகிறோம், எவ்வளவோ கொடுக்குறோம் வாங்கிக்கிறோம். இப்ப மட்டும் என்ன திடீர்னு கணக்கு விளக்கு?
0: இல்ல என்ன சொல்ல வரேன்னா,
1: நீ எதுவும் சொல்ல வேண்டாம், வேற ஏதாவது பேசுறது என்ன பேசு.
0: அம்மா என்ன இருக்க
1: கிசு கிசு ரகசியமா சொல்ல விடாத.
0: எனக்கு ரொம்ப நாள் அந்த கிசு கிசு பத்தி கேட்கணும்னு ஆசை. அம்மா இந்த அந்தரங்கமான ரகசியமான விஷயங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுது?
1: சம்பந்தப்பட்டவங்களே சொல்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாம. இவரை பத்தி அவர் சொல்றாரு, அவரை பத்தி இவர் சொல்றாரு. எங்களுக்கு என்ன நிஜமா பொய்யாரு கூட பாக்குறது இல்ல, எல்லாத்தையும் போட்டுறோம். ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் சொல்லுவாங்க, இங்க கூத்தாடி ரெண்டு பட்டா பத்திரிகைக்காரர் கொண்டாட்டம்.
0: எடுத்துக்கட்டு நேரம்தான்.

0: உனக்கு யாரையாவது பிடிக்கலன்னு சொல்லு, கச்சா முச்சா எழுதிடுறேன்.
1: வேண்டாப்பா, முடிஞ்ச அளவுக்கு உண்மையை எழுது.
0: ஆமா, உண்மையை எழுதுறேன். அதோட பத்திரிகை மூடிட்டு போக வேண்டியதுதான். யார திட்டலாம்?
2: ஏப்பா, ஏன் தயக்கிற?
3: உங்ககிட்ட கேக்குறதுக்கே தயக்கமா இருக்கு.
2: உன் தம்பி தங்கச்சி காலேஜ் கிட்ட பணம் வேணுமா? எவ்வளவு வேணும்?
3: ஒரு 500 ரூபாய் வேணும்.
2: இவ்வளவுதானே? இந்த 500 ரூபாய்க்கு வவுச்சர் அடிச்சிருக்கேன், இதை ஞாயிற்று கொடுத்து வாங்கிக்கோ. ஏப்பா, என்ன விஷயம்?
3: முதலாளி, இந்த காலத்துல ஒவ்வொருத்தர்கிட்ட கெஞ்சி கேட்டாலும் பணம் கொடுக்கறது இல்ல. நீங்க கேட்கறதுக்கு முன்னாலே எடுத்து கொடுக்குறீங்க. உங்க பெருந்தன்மையும் மனிதாபிமானத்தையும் நினைச்சா என் உடம்புல புல்லரிச்சு போகுது.
2: நந்தானம், நீ என்கிட்ட வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து நீ உனக்காக எதையுமே கேட்கறது இல்ல, செஞ்சுக்கிறது இல்ல. இந்த காலத்துல மத்தவங்களுக்காக வாழ்றது ரொம்ப கம்மி. அந்த நல்ல கொள்கை உங்ககிட்ட இருக்கு. வறுமையில சிக்கி அந்த கொள்கை தவறுங்கிற முடிவுக்கு நீ வந்துடக்கூடாதுன்னா என்னால முடிஞ்சது உனக்கு நான் செய்யறேன். கடவுள் தொடர்ந்து ஒருத்தர் கட்டத்தை கொடுக்கிறாருன்னா முடிவில் அவனை ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக தயார் பண்ணான்னு அர்த்தம். God is great.
3: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இந்தாங்க 500 ரூபாய் பணம் கொடுங்க.
4: ஏன்பா சந்தானா, ஏற்கனவே உன் கணக்குல ஏகப்பட்ட பாக்கி இருக்கு, அது போதாதுன்னு இது வேறையா?
3: முதலாளி சைன் போட்டுக்காரு, கொடுக்க முடியுமா முடியாதா?
4: வாப்பா தரேன்ப்பா, ஆவுன்னா உள்ள போயிடுற, வா வாங்கிக்க. இந்த
3: எல்லாம் அவங்க உங்க மன போலதாங்க வாழ்க்கை அமையும்.

0: என்ன யோசனை பண்றீங்க?
1: ஒண்ணு இல்ல, நேத்து நீ சவுட் போகும்போது சொல்லிட்டு போனியா, புரியாதவங்களுக்கு சொல்லியோ பிரயோஜனம் இல்லன்னு சொல்லி. அத பத்தி தான் யோசிக்கிறேன். ஏதாவது புரிஞ்சுதா? ஆ, புரிஞ்சுது. ஆனா அது சரிதானான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
2: என்ன புரிஞ்சுது? ஆ, அதை எப்படி சொல்றது? ஆ, அது வந்து ஒண்ணு எங்கிறது ஒரு உயிருள்ள ஆண், ரெண்டுங்கிறது ஒரு உயிருள்ள பெண். இந்த ரெண்டையும் எப்படி கூட்டுறது?
1: ரெண்டுக்கும் மனசு பொருந்திருந்தா கூட்டல் சுலப
0: காதல் ரெண்டு பேருக்கும் இருந்தா கண்ணில் ஆரம்பிக்கும், புன்னகையில வளரும். அதிலே புரிஞ்சுக்கலாமே.
1: அப்படி ஒரு நிலைமை உனக்கு ஏற்பட்டா நீ என்ன செய்ய?
0: ஏற்பட்ட என்னவா? ஏற்பட்டிருக்கு. நான் அவரை சந்திக்கிறேன், பேசுறேன், சில சமயம் அவர் கூடவே சேர்ந்து சாப்பிடுறேன். அவருடைய பார்வையில் அவருடைய எண்ணத்தையும் புரிஞ்சுக்கிட்டு.
2: சேஷாத்ரி,
1: என்னங்க?
2: ஒரு சந்தேகம்.
1: என்ன
2: வந்து? ஆமா, நீதான் உப்பு மண்ணாச்ச. வீடு கட்டவங்க லாய்க்குள்ள விளைச்சலுக்கும் பிரயோஜனம் இல்லை. சந்தானா, சந்தானா வந்து நீ வேண்டாப்பா, ஆயிரம் பிரச்சனையில குழம்பி போயிருக்கிற, உங்ககிட்ட பேசுறதே தப்பு. அமுதா.
0: என்ன சார்?
2: நீ சொல்லு. ஒன்னும் ஒண்ணும் என்ன சொல்லுமா? நம்பரா இருந்தா ஒன்னு ஒண்ணு ரெண்டுன்னு சொல்லிடுவேன். இங்க பாரு, அதுவே ஒரு ஆணாவும் ஒரு பொண்ணாவும் இருந்தா எப்படி?
0: நாயுடு சார், உங்க கேள் எனக்கு புரியுது. என் விடைய பளிச்சுன்னு சொல்லிடுறேன். ஒன்னும் ஒண்ணும் ரெண்டு.
2: அப்ப அடுத்த வருஷம் மூணு.
3: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு 6-60 வரை திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும். 6-60 வரை திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
4: உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேச.
0: சொல்லுங்கப்பா.
4: கல்யாண புரோக்கர் ரங்கசாமி இல்ல, அவர் வந்துட்டு போனார். உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள பாத்திருக்கேமா.
0: என் கல்யாணத்தை பத்தி நானே உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தேப்பா. ஆபீஸ்ல எங்க கூட சந்தான்னு ஒருத்தர் வேலை செய்யறாரு, அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன்.
4: அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அம்மா, உன் நன்மைக்காக சில விஷயங்கள் சொல்றேன். கட்டாயப்படுத்துறேன் நினைக்காத. ரெண்டு மூணு நாள் நல்ல யோஜனை பண்ணி அப்புறம் தீர்மானமா ஒரு முடிவுக்கு வா. சந்தானத்தை எனக்கு தெரியும், ரொம்ப நல்ல பையம்மா. சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கட்டப்பட்டு அந்த குடும்பத்தை அவன் நடத்துறாங்கிறது எனக்கு தெரியும். அவனுக்கு பல பொறுப்புகள் இருக்கு. ரெண்டு தம்பிங்க, ஒரு தங்கச்சி, இவங்களுடைய படிப்பு, கல்யாணம் இதெல்லாம் வேற இருக்கு. ஏற்கனவே நிறைய கடன் பட்டிருக்கான். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியானா, வாழ்க்கை பூர வறுமையோட தான் போராட வேண்டியிருக்கும். நான் பார்த்துருக்கிற பையன் பேங்க்ல வேலை பார்க்கறான், மாசம் 1500 ரூபாய் சம்பளம். அவங்க அப்பா இன்சூரன்ஸ் ஏஜென்ட், அவரும் 1000-2000 சம்பாதிக்கிறார்.

0: ஒரு பிக்கல் பிடுங்கல் இல்லாம நிம்மதியா வாழலாம். என்ன யோசனை பண்ணி பாருமா.
1: காதல் இல்லாத வாழ்க்கையில என்ன இன்பம் சொல்ல என்ன வெக்கம். நல்லா அனுபவிச்சு எழுதிருக்காங்கல்ல. அமுது, நீ என் வாழ்க்கையில வந்த பிறகுதான் இன்பம்னு என்னங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எனக்கு கிடைச்சது என் பாக்கியம்.
2: வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா?
1: என் கதையை கேட்டா நீ ரொம்ப ஆச்சரியப்படுறேன். நான் 6 வயசா இருக்கும்போது எங்க அப்பா இருந்துட்டார். அன்னிலிருந்து குடும்பத்தை காப்பாற்ற பொறுப்பு என் தலையில விழுந்துச்சு.
2: ரொம்ப பெரிய காரியம்தான். தம்பி படிக்குதில்ல?
1: இன்னொரு வருஷம்தான். அடுத்த தம்பி தான் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான். தங்கச்சி பிஎஸ்சி படிக்குது.
2: அதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே.
1: அதுக்கு மாசம் எப்படியும் ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் பணம் வேணும். இந்த காதல் துறக்க சமயம் வந்துட்டா அதுக்கு எப்படியும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் மேலே ஆயிடும்.
2: தங்கச்சிக்கு வேற கல்யாண செலவு இருக்குல்ல?
1: அது நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கு ஒரு 10000 ரூபாய் பணமாவது வேணும். என்ன பண்றது, பல பிரச்சனைகள்.
2: வாழ்க்கையில எப்பவாவது சில பிரச்சனைகள் வரலாம், சமாளிக்கலாம். பிரச்சனையே வாழ்க்கை ஆயிட்டா தினம் போராட்டம் தான்.
1: சரி, அதை விடு. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரம் தான் அதெல்லாம் மறந்து சந்தோஷமா இருப்பேன். அமுதோ,
3: என்ன நகமும் கதையும் போல, பானமும் பூமியும் போல, பூவும் வாதமும் போல, புளியோதரையும் தயிர் சாதமும் போல, அப்படி எல்லாம் இருந்தீங்களே, உனக்கு தெரியாமல அவ போயிட்டா? இத இருக்குது பாரு, அவ கொடுத்த ரெசிக்னேஷன் லெட்டர்.
2: அண்ணே, உனக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. யாருன்னு அந்த அமுதா?
4: அது எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு. முதல்ல
2: இல்ல, இன்விடேஷன் தான் வந்திருக்கு. அதுல அமுதாவுக்கும் பாலுக்கும் கல்யாணம் போட்டிருக்கு. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியாதவங்களுக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. என் விடைய பழிச்சுன்னு சொல்லிடுறேன். 1 1 2
3: அப்ப அடுத்த வருஷம் 3.
4: சந்தனா, நீ இந்த மாதிரி கோவப்படுறதுல அர்த்தமே இல்லை. கம் ஆன், ட்ரை டு டேக் இட் ஈஸி.
1: எப்படி எடுத்துக்க முடியும்? அவ என்கிட்ட ஏன் எவ்வளவு தூரம் பழகணும், ஏன் காதலிக்கணும்?
4: முதல்ல நிஜமாவே உன்னை விரும்பி இருக்கலாம், அப்புறம் உன் கூட நெருங்கி பழகினதுக்கு அப்புறம் உன் கஷ்டம் எல்லாம் அவளுக்கு புரிஞ்சு இவன் கூட வசதியா வாழ முடியாதுன்னு நினைச்சு மனசு மாத்திக்கிட்டு இருக்கலாம்.
1: வசதியா வாழ்றதுக்கு பேர் தான் காதல. ஒரு தடவை மனசு கொடுத்தா சாகர வரைக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் மனசை மாத்தவே கூடாது. அதான்டா காதல்.
4: சரிடா, நீ சொல்ற விளக்கத்துல இருந்து உன் குணம் தெரியுது, அவ நடத்தையில இருந்து அவ குணமும் புரியுது. இவ்வளவு மாறுபட்டு இருக்கிற நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா சந்தோஷமா வாழ்ந்திருக்க முடியுமா? சபல புத்தி இருக்கிற பொம்பளைய கல்யாணம் பண்ணிக்கிறத விட சங்கடமான விஷயம் உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது. இந்த கல்யாணம் நின்று போச்சேன்னு சந்தோஷப்படுறேன்.
2: சத்தம்
3: போட்டிருக்கோத்திரிந்தாலே அமுதா ரொம்ப புத்திசாலி பொண்ணுடா. ஒரு நல்லவனா, கடன் கிடன் இல்லாதவனா, கை நிறைய சம்பாதிக்கிறவனா பார்த்து கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டா. ஆண்டவன் அவளுக்கு நல்லா எழுதி நமக்கு இங்கு தீரும் போது எழுதிருப்பான் போல இருக்குது. பாதி பாதி அழிஞ்சு போச்சு.
1: கமலா,
2: எதிர்த்து
1: பேசுறியா நீ? அந்த பையனோட சிரித்து திருத்தி பேசிட்டு போறத என் கண்ணாலே
2: பார்த்தேன். தவறான முறையில பழகல.
1: என்ன
2: எது

0: அடுத்த வாரம் என்ன பொண்ணு கேட்க அவர் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வருவாரு. இந்த விஷயத்த சொல்றதுக்குள்ள நீ என்ன பலார் பலார் நடிச்சிட்ட. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்வாங்க, அது சரியாதான் இருக்கு.
1: தப்புதாமா, பட் என்ன இருந்தாலும் நீ பெரியவங்களை எதிர்த்து பேசிட கூடாது. நான் உண்மையில வச்சிருக்கிற அளவு கடந்த பாசத்தால நீ எங்க தப்பா வழியில போயிடுறியோன்னு பயந்து அப்படி நடந்துகிட்ட. நீ சொல்ற மாதிரி எனக்கு புத்தி கொஞ்சம் பாசம் அதிகம். அவன் பையன் யாரு, எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு
0: இருக்கான்?
1: அவரு பார்வரா சொல்ல,
0: அவரு பேங்க்ல வேலை செய்யறாரு.
2: சந்தானம் சார், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. கமலா எல்லா பொருளும் என்கிட்ட சொல்லிச்சு.
3: உங்க இஷ்டம். நாங்க இங்க வரத்துக்கு முன்னாடியே என் பையன் எங்கிட்ட அது வேணும் இது வேணும்னு வாய துறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்.
4: உங்க மாதிரி சம்பந்தம் கிடைச்சது என் பாக்கி.
2: அப்போ நாங்க புறப்படுறோம்.
4: சரி, ஒரு சின்ன வேண்டுகோள், நாலஞ்சு மாசம் கல்யாணம் தள்ளி வச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன்.
2: உங்க இஷ்டம், ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்களே பிக்ஸ் பண்ணுங்க. சரி வரா. அம்மா
3: அப்பா வரமா.
4: இப்போ நகைங்களுக்குன்னா ஒரு பவுன் 400 ரூபாய்னா ஒரு 6-7 பவுனாவது வேணும். கூலியோட சேர்ந்து
5: 3500 போடலாமா?
4: 3500
5: அப்புறம் புடவை ஒரு 500 போடுவோம்.
4: கல்யாண மண்டபம்,
5: கல்யாண மண்டபம்
4: 500 ரூபாய்,
5: 500 ரூபாய்
4: சாப்பாடு செலவு ஒரு 1000 ரூபாய்.
5: 1000 ரூபாயா? தண்ணியை தாராளமா கலந்து விட்டு 500 ரூபாயில முடிக்கலாம்.
4: 1000 ரூபாய்.
5: சரி, அப்புறம் வந்து இந்த இன்விடேஷன் அது இதெல்லாம் இருக்குது, அதுக்கு ஒரு 500 ரூபாய் ஆச்சு. அப்புறம் நிச்சயமா எவனாவது நமக்கு தெரியாம நிறைய திருடுவான், அதுக்கு கௌரவமா இப்ப ஒரு 500 ரூபாய் ஒதுக்குவோம்.
4: 6000 ரூபாய் தான் சமாளிக்கலாம். விகாஸ் இப்ப நம்ம ஆபீஸ் இருந்து ஒரு 1000 ரூபாய் வாங்கலாம்.
5: 5000 ரூபாய் ஆச்சு, நான் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன்.
4: சரி, தீர்ந்து போச்சு
5: பட்ஜெட்டு, தீர்ந்து போச்சு பேப்பர்ல பந்தல்ல பாக்கலாம்.
6: ஏம்பா நாயுடு, உங்ககிட்ட எத்தனை தரம் சொன்னேன், என் பொண்ணு லட்சுமிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து சொல்லுன்னு.
7: பொண்ணுக்கு என்னென்ன தருவே?
6: பொண்ணுக்காக நகைன்னு செஞ்சு வச்சிருக்கிறது ஒரு 5000 ரூபாய் தேரும்.
7: சரி, ரொக்கமா பணமா கையில எவ்வளவு தருவே?
6: ரொக்கமா கொடுக்க எங்கிட்ட எதுப்பா பணம்? ஒண்ணும் இல்லையா?
7: அட போய, இந்த 5000 ரூபாய்க்காக கூணு குருடு நொண்டி கூட வரமாட்டேன். இப்ப எல்லாம் மாப்பிள்ளைக்கு கிராக்கி அதிகம் இல்ல. 16 வயசுல எம்ஏ முடிச்சுட்டு சீடி சிங்காரிச்சு வரதட்சணைக்காக தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. சரி விடு, என் திறமையை பயன்படுத்தி ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாத்துறேன். எனக்கு என்ன தருவே?
6: என்னால முடிஞ்சது சார்.
7: அட, எவ்வளவுன்னு சொல்லு.
6: ஒரு 200 300.
7: 300? சரி விடு, 500 கொடுத்துரு. ஒரே மாசத்துல உன் மகளுக்கு கல்யாணம் நடக்கிறா இல்லையான்னு பாரு.
6: 500 ரூபாயா?
7: ஏயா சலிச்சுக்கிற, இது ஒன்னும் பெரிய தொகை இல்ல. வா காத்தாப்பு போலாம்.
6: சரி சரி.
4: நேத்து வந்து ஒரு பவுன் 400 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 800 ரூபாய்.
8: ஒரே நாள்ல பவுன் விலை டபுள் ஆகும் எவன்டா கண்டா? எப்படிதான் தங்க சங்கிலி பண்றதோ, கத்திரிக்காய் விலை குறைஞ்சிருக்குதான், கத்திரிக்காய் சங்கிலி பண்ணிடலாமா?
4: டே விளையாடாது, எல்லா செலவு சேர்ந்து ஒரு 10-15 ரூபாய் ஆடும் போது இருக்க.
8: அதுக்குள்ள அவசரப்படாத, கல்யாணம் முடிஞ்சு கணக்கு பார்த்தா 18-19 போய் நின்னாலும் நிற்கும். ஆமா, இப்ப கையில மொத்தம் எவ்வளவு வச்சிருக்கு?
4: ஆபீஸ்ல வாங்கினது ஒரு 1000 ரூபாய், முதலாளி தரதா சொல்லிருக்கிறது 1000 ரூபாய், நீ ஒரு 1000 தர சொல்லிருக்கேன், எல்லாம் மொத்தம் ஒரு 7000 ரூபாய் ஆகும். குறைஞ்சது இன்னொரு 5000 ரூபாய் எப்படி சமாளிக்கிறது?
8: கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு, அவரை பிடிச்சா ஒரு 2000 ரூபாய் கடன் வாங்கலாம். நீ மத்த வேலையெல்லாம் கவனி, நான் போய் அந்த ஆளை கவனிக்கிறேன்.
7: இந்த கண்ணனை கொஞ்சம் நில்லு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்.
1: இப்போ எதுவும் பேசுற நிலைமையில நான் இல்ல, நான் வரேன்.
7: உன் நிலைமை தெரிஞ்சுதாப்பா சொல்றேன், நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா நிம்மதியா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல
1: நாயுடு சார், தங்கச்சி கல்யாணத்தை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில எனக்கு கல்யாணம் ரொம்ப முக்கியம்.
7: ஒரு காரம் காபி சாப்பிட்டுருவோம். கையில காசு வச்சிருக்கல, நீ வச்சிருப்ப வாய.
1: நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்.
0: என்னண்ணே இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை ஏதோ மாதிரி சொல்ற?
9: என்னண்ணே திடீர்னு

0: பொண்ணு பார்த்தாச்சா?
1: இல்ல, 5000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாங்க. இந்த சமயத்துக்கு உதவுமே சம்மதிச்சேன். அடுத்த வாரம் கல்யாணம்.
0: பொண்ணையும் பார்க்காம விவரமும் கேட்காம திடீர்னு முடிவு பண்ணிட்டியே. தங்கச்சி கல்யாணத்துக்காக 5000 ரூபாய்க்கு உன் வாழ்க்கையை அடகு வச்சுட்டா அதை திரும்ப பெற முடியாது என்ன?
1: மாடு, மனை, வீடு, சுற்றம் இதெல்லாம் நம்ம தலையில எழுதிருக்க அப்படிதான் அமையும்.
2: என்ன
3: உங்க அப்பா 5000 ரூபாய் பணம் கொடுத்து போறோம் சொன்னாங்க.
2: நீங்க என்ன சொல்றீங்க? யார்கிட்ட சொன்னாரு?
3: நான் எல்லாரும் சேர்ந்து நாடு காடுறீங்களா? 5000 ரூபாய் பணம் தர சொன்னதுனால்தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இல்லன்னா இப்ப இந்த கல்யாணம் ரொம்ப அவசரம்.
2: எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. யார் சொன்னது?
3: குப்புசாமி சார். இன்னைக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னால கூட கேட்டேன். பொண்ணு வீட்டுக்கு அனுப்பும் போது கூட்டர் போவாங்கன்னு சொன்னாரு. சரி, பணம் கொடுத்தாதான் தாலி கட்டுவேன் சொன்னா நல்லா இருக்காரு சொல்லி தாலியை கட்டினேன். உங்க அப்பா இப்படி ஏமாத்துவாங்கன்னு நான் நினைக்கல.
2: ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இதுல ஏதோ தவறு நடந்திருக்கு. எங்க அப்பா பொய்யே சொல்ல மாட்டாருங்க.
3: ஆமா, பொய் சொல்லாதவங்க கூட என்ன பார்த்தா பொய் சொல்லுவாங்க. ஏன்னா என் நெத்தியில இழிச்ச வாய் என்ன பெருசா எழுதி விட்டுட்டானே அந்த ஆண்டவன். கல்யாணம்
4: துண்ட விடு, துண்ட விடுப்பா, துண்ட விடுப்பா. அடு நாட்டுல வீட்டுல வந்து கலாட்டா பண்ற அவளுக்கு வேற உடம்பு சரியில்ல.
3: யோ, எங்க 5000 ரூபாய்? அவங்க பணம் தரதா நீ சொன்னது போய் தானே?
4: அந்த ஆளு தர்றேன்னு சொன்னதை நம்பித்தாப்பா நானும் சொன்னேன். மனவரையில 5000 ரூபாய் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இப்போதைக்கு முடியாதுன்னு கையை விரிச்சிட்டான். நடக்க போற கல்யாணத்தை நிறுத்த வேணாமேன்னு உண்மையை நான் சொல்லல.
3: என் தங்கச்சி கல்யாணத்துக்காக தர நான் என் கல்யாணத்தை சம்மதிச்சேன். நீங்க எல்லாம் ஒரு மனுஷனுங்க.
4: ஏன் ஆத்திரப்படுற? உன் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதானே? நான் ஐடியா கொடுக்குறேன். தகரத்துல நகையை செஞ்சு தங்க கிளீட்டை கொடுத்து கல்யாணத்தை நடத்து. தாலி கட்டினதுக்கு பிறகு தார இல்லைன்னா போயிரும்.
3: யோ, முடியாவாய். என் உயிரே போனாலும் கொடுத்த வாக்க மாற மாட்டேன்.
4: ஒரு பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்ன அரிச்சந்திரன் கோமாத்த கட்டிட்டு அலைஞ்சிருக்கான். பொய் சொல்ல மாட்டானா பொய்? இவெல்லாம் பொழைச்சு மண்ணவாரி திரும்ப வந்தாலும் வந்துட போறான்.
3: 5000 ரூபாய் குடுக்கலன்னா நாளைக்கே அவள் அப்ப வீட்டு போயிட்டுடுவேன்.
5: நல்ல காரியம், அதே நாளைக்கு ஒத்தி போடுறேன், இன்னைக்கே செஞ்சுறேன். சந்தானம், உன்னை நினைச்சு நான் சில சமயம் பொறாம கூடப்பட்டிருக்கேன். இவ்வளவு சின்ன வயசுல குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டு கஷ்ட நஷ்டப்பட்டு குடும்பத்துல எல்லாரையும் ஆளாக்கி விட்டுருக்கேன். அன்புக்கும் பாசத்துக்கும் உதாரணமா இருக்கிற நீ அப்படி பேசுறது? டேய், ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை கிட்ட பணம் கொடுத்தாதான் நான் உங்ககிட்ட வருவேன்னு சொன்னா அதுக்கு பேர் விபச்சாரம்னு சொல்றோம். ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கிட்ட பணம் கொடுத்தாதான் நீ என் பொண்டாட்டின்னு சொன்னா அதுக்கு என்னடா பேர் சொல்றது?
3: நான் பணம் கேட்டேன், அவங்க என்ன கொடுக்கறேன்னு சொன்னாங்க.
5: யாரோ மூணாவது மனுஷன் ஏதோ ஒரு பொய்ய சொல்லி கல்யாணமும் நடந்து முடிஞ்சு போச்சு. இப்ப அதுக்காக அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? இல்ல, அப்படி தண்டனை கொடுத்தாதான் நடந்த கல்யாணம் மாறிடுமா? என்னடா இது? 6-7 வயசுல இருந்து வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருக்க நீ. இப்ப சாதாரண இந்த ஒரு 5000 ரூபாய் விஷயத்துக்கு அப்படி அலட்டிக்கிறது? உன் ஒய்ஃப் அங்க என்னவோ ஏதோன்னு பயந்துகிட்டு இருப்பேன். போய் அவளுக்கு ஆறுதல் சொல்லி
3: டே. அவகிட்ட பணம் கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னாங்க. அவங்க சால்
5: ரைட், நான் சொல்றது கேளுப்போ.
6: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் 6-60 வரை திரைப்பட ஒளிச்சித்திரம். தொடர்வது 6-60 வரை திரைப்பட ஒளிச்சித்திரம்.
2: எங்க அப்பா குப்புசாமி சார் கிட்ட எனக்காக ஒரு மாப்பிள்ளை பார்க்க சொன்னது உண்மை. ஆனா பணம் தரேன்னு சொல்லவே இல்லை. எங்க அப்பா செஞ்சு போட்ட நகை 5000 ரூபாய் பெறும் நினைக்கிறேன். இந்த
3: வேண்டாம், அந்த அளவுக்கு நான் கையாலாகாத வாங்க.
2: நான் எதிர்பார்க்கறதெல்லாம் உங்க அன்பு ஒண்ணுதாங்க. இப்படி ஒரு பொய்ய சொல்லி என்ன உங்களுக்கு கட்டி வச்சது சத்தியமா எனக்கு தெரியாது. அந்த எண்ணம் உங்க மனசுல இருக்கிற வரைக்கும் நீங்க எங்கிட்ட அன்பு காட்டவே முடியாது. அதை நினைக்கும் போதுதான் எனக்கு பகை இருக்குது.
3: சீச்சி, பயப்படாத, நான் கொஞ்சம் முங்கோப்பி. சரி, யாரோ செஞ்ச தப்புக்கு நீ என்ன செய்வே? ஏமாந்துட்டேன் எங்க ஆத்திரத்துல நான் அப்படி பேசிட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உன்னை வெறுத்துட்டு நினைக்காத.
2: கமலா என்ன தூங்குது?
3: ஆமா அண்ணி, அது எப்போதும் இப்படித்தான். நான் சொன்னாலும் கேட்காது. அண்ணன் செல்லம்
2: ரொம்ப நல்லா இருக்கு. கமலா, கமலா,

0: எழுந்துருமா, மணி எட்டாச்சு.
1: எட்டு மணிதான் ஆகுது, அதுக்குள்ள எழுப்புறீங்களே.
0: இங்க பாருமா பொம்பளை பிள்ளை, இவ்வளவு நேரம் தூங்கலாமா? இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் வேற ஆக போகுது. புகுந்த வீட்டுக்கு போய் இப்படி தூங்குனா பெண்ணை எப்படி வளர்த்திருக்காங்களேன்னு பேசிக்குவாங்க. எழுந்துருமா, எழுந்து.
2: வந்து ரெண்டு நாள் கூட ஆகல, அதிகார தூள் பறக்குது, நல்ல தூக்கத்துக்கு எடுத்துருச்சு. தரித்திரம்
3: என்னம்மா? வாய் ரொம்ப நீளுது. விடிஞ்சு 8-9 மணி வரைக்கும் தூங்குனா அது தரித்திரம் தான், அதை தெரிஞ்சுக்கோ.
2: நான் அடுத்த வாரம் லட்சாதிபதியை கல்யாணம் பண்ணிக்க போறவன். 5000 ரூபாய் பணம் தரேன்னு சொல்லி அண்ணனுக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்தியே, நீதான் தரித்திரம்.
4: கமலா, அண்ணி நல்லதுக்கு தானே சொல்றாங்க,
5: என்ன தகராறு?
2: பாருன்னு அண்ணியின தரித்திரம் பிடிச்ச மூதேவி சனியன் எல்லாம்.
3: கமலா சொன்னா உண்மையை சொல்லு, என்ன நடந்ததுன்னு உங்க தம்பியை கேளுங்க.
5: சரி சரி, அந்த சீப்பை கொடுங்க.
3: கேட்டுட்டு போங்க.
6: பொண்டாட்டி பேச்ச கேட்டு புருஷன் ஆடுறான் பேசிப்பாங்க. ஒரே ஒரு வாரம் தானே கல்யாணம் பண்ணிட்டு புருஷ விட்டு போயிடுவா. இதெல்லாம் அவனு சொல்லணுமா? நீ நல்லா படிச்ச பொண்ணு, இந்த புத்திசாலியான பொண்ணு, அழகான பொண்ணு, அட்ஜஸ்ட் பண்ணி.
7: இந்தாங்க இந்த மாசத்தை வட்டி.
8: அச்சா, இந்தா இந்த புரோனோட்டை படிச்சுப்பார்
7: சார்.
8: இதில் 2500 ரூபாய் இருக்குது, வட்டி மாசம் 250 ரூபாய் என்ன
7: சார்?
8: இதில் ஒரு கையெழுத்து போ.
2: இந்தாங்க பார்சல்.
7: தேங்க்யூ.
9: 1200 ரூபாய் பில்.
7: ஓ, அவ்வளோ பணம் இப்போ என்கிட்ட இல்லை, இவ்வளோ தான் இருக்கு. மிச்ச பணம் நான் மாசம் மாசம் தரேன்.
9: சரி,
6: பார்த்தியா உன் முகத்தத்தை கட்டிக்க பட்டு பிடி வாங்கிட்டு வந்துருக்கேன். நகை பாரு, இது தாலி, இது தாலி செயின்.
0: என்னென்ன நூல் மாதிரி இருக்கு?
6: 4.5 பவுன்மா. அது
0: கொஞ்சம் கனமா பண்ணிருக்கலாம், பரவாயில்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் கனமா பண்ணிக்கலாம். இது என்னது பழையலா? இவ்வளவு மெலிசா எப்படிதான் பண்ணானோ.
6: இதுக்கே 7000 ரூபாய் பணம் ஆச்சுமா? இதை விட நல்ல செய்யணும் ஆசை இருக்கு, வசதி இல்லையே.
0: இதெல்லாம் யார் செய்ய சொன்னா? அவர் தான் ஒண்ணுமே வேண்டாம் சொல்லிட்டாரு. நீயே சொல்லிட்டு இப்படி பண்ணா நாளைக்கு பாக்குறவங்க கேலி பண்ண மாட்டாங்க. இதை விட நீ ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிருக்கலாம்.
6: ஏதோ இருந்தாலும் முடிஞ்சது செஞ்சமா, அவ்வளவுதான். இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன் நினைச்சேன். சரி, நான் நினைச்சது எதுவும் செய்யாது. சதுஷ்மி, நான் கல்யாணம் மண்டபத்துக்கு போயிட்டு மற்ற ஏற்பாடு எல்லாம் பார்த்துட்டு வரேன். டேய் எரகோ, மேடத்து சொல்லிட்டியா?
10: சொல்லிட்டேன்.
6: அண்ணா பயமணி வரேங்க.
10: கமலா, அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்றாரு தெரியுமா? அவர் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டியே.
0: வேணும் தான் பேசினேன். அண்ணன் இப்படி பண்ணவே பண்ணாது. எல்லாம் புதுசா வந்திருக்காள், அவ செய்யற வேலை. எதுக்காக இப்படி கண்ணா பின்னான்னு செலவு செய்யறீங்கன்னு கல்யாணம் மந்திரம் போட்டு அண்ணன் மனசை கழிச்சிருக்கா.
11: இத பாருமா, சாமி சத்தியமா சொல்றேன், நான் அப்படி ஒண்ணும் சொல்லல. வீணா என்ன வம்பு கிழக்காதே. இப்படி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு நீ பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சிருக்கணும். அவரோட அருமை உனக்கு தெரியல.
0: ஆமா எனக்கு தெரியல, இதெல்லாம் எனக்கு தேவையும் இல்லை. எல்லாத்தையும் நீங்களே எடுத்து வச்சுக்கோங்க. எங்க அம்மா அப்பா இருந்தா எனக்கு இந்த கதி வருமா?
6: கமலா, இதெல்லாம் ஒழுங்கா எடுத்து
0: வச்சுக்கிட்டோம். தேவையானவங்க எடுத்து வச்சுக்கிட்டோம்.
6: லட்சுமி, லட்சுமி, என்னோட இதெல்லாம்
0: உங்க தங்கச்சியை கேளுங்க.
6: வாயில கொல்கட்டை வச்சிருக்க, சொல்லி தொலைய.
0: நானும் அவங்க தங்கச்சிக்கு மெலிசா வடையிலையும் நூல் மாதிரி தாலையும் செய்ய சொன்னேன். எல்லாத்தையும் என்ன வச்சு சொல்லி உங்க தங்கச்சி திட்டிட்டு இருக்கு.
2: அப்படி என்ன திட்டிட்ட? எங்க அண்ணன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத உனக்கு பிடிக்கல, சண்டைக்கே நான் அலையிற. நான் அலையிற
6: காலையில 7:30 முகூர்த்த வச்சுக்கிட்டு இப்ப போய் தயார் போய் அதெல்லாம் திருத்து உள்ள வைங்க. போங்கம்மா.
10: அம்மா புறப்படலாமா?
12: அப்போ நாங்க போயிட்டு வரங்க.
6: ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ஒரு பெரிய சுமை குறைஞ்சது.
2: பெரிய சுமை கூடி இருக்குன்னு சொல்லுங்க.
6: சின்ன
2: பொண்ணு
7: என்ன யாரும் கொண்டாடவும் வேண்டாம், கீழே போட்டு உடைக்கவும் வேண்டாம்.
2: அது சரி, எனக்கு தெரியாம கேக்குறேன்.
7: கழிச்சு போயிருக்கேன். ஒரு டம்ளர் மோர் கொண்டு வா. நான் ஆழத்துல அடக்கி வச்சிருக்க உணர்ச்சிகளை நீ வேற கிளறி விடாத.
6: நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். குட்.

0: தரம் உன் சாதனைக்கு ஈடே இல்லை. 6-7 வயசுல குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்ட, உன் தம்பிய பிஏ வரைக்கும் படிக்க வச்சிட்ட, வெரி குட்.
1: எல்லாம் உங்க ஆசீர்வாதம் முதலாளி. முதலாளி, என் தம்பி வேலை விஷயமா?
0: அது விஷயமா நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். உன் தம்பியை வேலைக்கு வர சொல்லு. முதல்ல மாசம் 300 தர சொல்றேன். போக போக பாத்துக்கோ.
2: இந்த வேலை எனக்கு வேண்டாம்.
3: ஏ, நான் முதலாளி கிட்ட எவ்வளவு கெஞ்சி இந்த வேலை கேப்ப பண்ணி வந்திருக்கேன், நீ வேண்டாம் சொன்ன எப்படி?
2: அதுக்கு இல்லண்ண, 6th கூட படிக்காத நீ 900 சம்பளம் வாங்குற ஆபீஸ்ல பிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணா 300 சம்பளத்துல வேலைக்கு சேர்ந்தா அது அவ்வளவு கௌரவமா இருக்காது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்ன பெரிய வேலையில சேர்த்து விடுறேன் ப்ராமிஸ் பண்ணிருக்கான். எப்படியும் 2-3 மாசத்துல வேலை கிடைச்சிரும்.
4: ஏய், முத முதல்ல நான் இந்த கம்பெனி சேரும் போது மாசம் 50 தான் சம்பளம் எனக்கு. அதுக்கப்புறம் படிப்படியா. சரி, அதை விடு. பாரு, அந்த பெரிய வேலை உனக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலைக்கு சேர். இல்லன்னா முதலாளி என்ன தப்பா நினைப்பா?
2: இல்ல அண்ணன், இப்ப நான் இந்த கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தேன், எனக்கு தான் வேலை கிடைச்சிருச்சேன்னு என் ஃப்ரெண்ட் எனக்கா ட்ரை பண்றத விட்டுடுவான்.
1: ரகு இந்த வேலை ஒத்துக்கிட்டு இருந்தான்னா மாசம் மாசம் 300 கிடைச்சிருக்கோம், என் கஷ்டமும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்.
5: இந்த கஷ்டம் எல்லாம் நீங்களா வரவழைச்சிட்டு தானே? சக்திக்கு மீறி செலவு பண்ணி யார் கடங்காருன்னு
4: எல்லாம் ஒன்னாலதான். உங்க அப்பா 5000 கொடுக்கறது சொன்னா அதனாலதான் வந்து கட்டிக்கிட்டேன்.
5: அந்த குப்புசாமி சொன்ன பொய்க்கு நான் என்னங்க செய்யறது? அதை விடுங்க. மாசம் என் சாப்பாடு செலவுக்கு அதிகமா 100 ஆகும்னு வச்சுக்கோங்க. அதுக்காக நான் எவ்வளவு உழைக்கிறேன், அந்த உழைப்புக்கெல்லாம் கூலி போட்டு பாருங்க.
4: எல்லாத்துக்கும் சேர்த்து கூலி போட்டதா இருந்தா என்ன 100 ஆகும், இல்ல 100 மேலே ஆகும்.
5: புரிஞ்சுக்கிட்டா சரி.
2: என் ஃப்ரெண்டு நான் சொன்ன மாதிரி எனக்கு பெரிய வேலை வாங்கி கொடுத்துட்டான். மாசம் 1200 சம்பளம்.
3: ரொம்ப சந்தோஷம்.
2: நீ சொன்ன மாதிரி அந்த 300 வேலையை ஒத்துக்கிட்டு இருந்தா என் எதிர்காலமே பாழா போயிருக்கும்.
6: அரே சந்தானம், சந்தானம் நில்லு. 2 டிம்கே குடுக்குற, வட்டி என்ன ஆச்சு?
1: அடுத்த மாசம் தரேன்.
6: அரே என்ன படா ரோஜனையா போச்சு? சுத்த மானங்கட்ட ஆளா இருக்கிற, பணம் கொடுக்க முடியல, என்னத்துக்கு கடன் வாங்குற? வளர்த்துக்கு சோர்ந்தீங்களே.
1: யோ, மரியாதையா பேசு. 2500 ₹850 அநியாயம் வட்டி. ஏதோ அவசரத்துக்கு வாங்கின, இனிமேல் தர முடியாது.
6: வட்டி ஜாஸ்தினா பணத்தை கொடு. பணம் தேவைங்கும் போது கால் பிடிக்கிறது, வட்டி கேட்டா ஜாஸ்தி சொல்றது, மானம் போடும். என்னங்கய்யா பாருங்கய்யா,
1: நாளைக்கு உன் பணத்தை கொண்டு வந்து உன் மூஞ்சில எறியற.
6: நாளைக்கு தரல, மரியாதை போடும். என்னயா?
7: அதான் நாளைக்கு தரேன்.
6: அரே ஓ வட்டி எங்கய்யா?
7: அது ரெடியா இருக்குங்க.
1: முதல்ல வட்டியும் முதலுமா பணத்தை அவன் முகத்துல தூக்கி எறிஞ்சிடும், அப்பதான் சமாதானம். என்னது ஆபீஸ் கிட்ட அப்பதான் பேசுறாவே.
2: வாடா அண்ணே, சீட் எடுத்துக்க. இன்னைக்கு முதல் மாசம் சம்பளம்
1: வாங்கிடுவோம்.
2: அண்ணே, இந்த வாட்ச் வாங்கியிருக்கேன், 800 விலை. எப்படி இருக்கு? அண்ணே, ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை, வாட்ச், புது துணி இதெல்லாம் வாங்கணும்னு. இன்னைக்கு தானே என் ஆசை நிறைவேறு. அண்ணே, எனக்கு வேலை வாங்கி கொடுத்தானே என் ஃப்ரெண்டு, அவன் ஒரு பிளான் சொல்லியிருக்கான். அதாவது மாசம் மாசம் நான் வாங்குற சம்பளத்துல 750 அவன் கையில கொடுத்துடணும். வருஷ கடைசியில 9000 ஆகும். அவனு ஒரு 10000 போடுறேன்னு இருக்கான். ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டா பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். நல்ல பிளான் தானே அண்ணே? இத மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் அமையறதுக்கு உனக்கு ஜென்மத்துல புண்ணியம் செய்திருக்கணும்.
1: என்ன இதெல்லாம்?
5: முதல்ல அவன் கடனை தீர்த்துருங்க. என்ன இது நிம்மதி இல்லாத வாழ்க்கை? உங்களுக்கு வசதி வரும்போது வாங்கி கொடுங்க.
1: விளையாட்டியா? முதல்ல போட்டுக்காது. காதல கையில ஒண்ணுமே இல்லைன்னா நல்லா இருக்கு.
5: எனக்கு கையில காதல இல்லைனாலும் வில மதிப்பு இல்லாத ஒரு நகை
3: என்ன கமலா, வந்த உடனே போறாங்க, இருந்து சாப்பிட்டு போக கூடாதா?
8: ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்ச. தங்கச்சி குழந்தை பாக்க எவ்வளவு பெரிய சீதனம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க.

0: மிஸ்டர் சந்தானம் ரொம்ப வீக்கா இருக்காங்க.
1: சாப்பிட்டாதானே டாக்டர்? சாப்பிடுன்னா பசிக்கல கொமட்டுது அப்படி இப்படின்னு சொல்ற.
0: கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு அப்படித்தான் இருக்கும். நான் மருந்து எழுத்தரேன், நல்ல பசிக்கும், ஒழுங்கா சாப்பிடணும். என்ன
2: சந்தானம், சந்தானம் வாங்க, அண்ணனும் அண்ணியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க.
3: ஓ சரி, நான் அப்புறம் வரேன்.
1: அழப்பா கொஞ்சம் நில்லுப்பா. என்ன பாச்சே?
3: ஒன்றும் இல்லை, உடம்பு சரியா இல்லை.
1: உடம்பு சரியில்லையா? என்ன போய்ட்டு அண்ணலை கொதிக்குது? என் வீட்டுக்கு வரக்கூடாதா?
3: வீட்டில் நீ இருப்பியோ இல்லையான்னு சந்தேகம் அதான்.
1: நான் இல்லைனா என்ன? என் லட்சுமி இல்லையா? தம்பி இல்லையா? என்ன?
3: நீ தான் என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய கஷ்டத்தை மனசு விட்டு உங்ககிட்ட சொல்லலாம். எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியுமா?
1: லட்சுமி ஏதாவது மனசு கூட முடியாது
3: சொன்னாளா? சிச்சி, உன் ஒய்ஃப் கோல்டு மாதிரி.
1: அப்போ ரகு ஏதாவது சொன்னானா?
3: அவன் சின்ன பையன், பாவம், அறியாத ஏதாவது பேசியிருப்பான். அதெல்லாம் எதுக்கு? இப்போ
1: அவன் என்ன சொன்னான்? அப்படி சொல்லப்போ என்ன
3: சொன்னான்? அவன் அந்த
1: பேசக்கூடாது. ஆறு வயசுல இருந்து இந்த குடும்ப சுமையை என் தோளை சுமந்தவண்டானா? உங்களை கான்வென்ட்ல இருந்து காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சேன். உங்களுக்கு பணம் கட்ட முடியாத நேரத்துல எல்லாம் அந்த அழகு பசங்க எவ்வளவு உதவி செஞ்சுக்க தெரியுமா உனக்கு? கொஞ்சமாவது நன்றி வேணும்டா மனுஷனுக்கு.
2: அப்படியெல்லாம் நான் நன்றி கிட்ட போயிட்டேன்.
1: நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. தங்கச்சி கல்யாணத்தை கடன் உடனே வாங்கி முடிச்சிட்டு இவ்வளவு அவசப்பட்டு இருக்கேனே, ஒரு மாசமாவது இந்தானே 500 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கியாடா நீ?
2: நீ ஓ சக்திக்கு மீறி கடன் வாங்கி தங்கச்சி கல்யாணம் பண்ணது உன்னுடைய தப்பு. நான் இன்னைக்கே சொன்னேன், சரி அதை விடு, எனக்கு கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் பணம் கொடு அப்படி நீ உறுதமாவது கேட்டிருக்கியா? நீ கேட்டாதனால நான் வேற பிளான் போட்டேன்.
1: நான் கேட்கணுமா? சரி, நீ கேட்காம நான் உன்னை படிக்க வைக்கல. உனக்கு அப்பப்ப ஏது ஏது தேவையோ அதெல்லாம் நீ கேட்காம நான் செய்யல. உண்மையான அன்பிருந்தா நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீயா உதவணும்.
2: அண்ணே, படிக்க வச்சேன், காப்பாத்தினே, சோறு போட்டேன்னு எத்தனை தடவை சொல்லுவீங்க? நானும் உங்களை படிக்க வைக்க சொன்னேன். விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்க எனக்காக செலவு செய்ததெல்லாம் டைரியில குறிச்சு வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் வட்டியும் முதலமா திருப்பி கொடுத்துடுறேன். நான்
1: வரேன். நான் சொல்றது கிடப்பா, ஏதோ என் மனசுல இருந்தது வெளியே கூட்டிட்டேன். நான் அதை செஞ்சே இதை செஞ்சே சொன்னது உன்னை குத்தி காட்டுறதுக்காக இல்லப்பா, மத்தவங்க மனசை நீ புண்படுத்த கூடாதுங்கிறதுக்காக. இதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னா என்னால தாக்க முடியாதுப்பா.
2: இனிமேல் உனக்கு சுமையா இருக்க நான் விரும்பல.
1: நிஜமாவே போக போறியா?
2: ஆமா, நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன்.
4: சொல்லு, என்ன சின்ன குழந்தை மாதிரி சொந்த அண்ணே உனக்கு அசத்துல ஏதோ சொல்லிட்டாரு, அதுக்காக வீட்டை விட்டு போடுமா? போங்க உள்ள.
2: சும்மா நடிக்காதீங்க அண்ணே, நீங்க வந்த பிறகுதான் அண்ணன் இப்படி மாறிட்டாரு. நீங்க தான் அவர்கிட்ட உங்க தம்பியை படிக்க வச்சுக்க கை நிறைய சம்பளம் வாங்குறாரு, உங்ககிட்ட தராம அவரே வச்சுக்கிறாரு, அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி அவர் மனசை கழிச்சுட்டீங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? இனிமே இங்க இருந்தா என் கௌரவம் போயிடும். நான் வரேன்.
4: கேட்டீங்க, நான் என்னைக்காவது ஒரு வார்த்தை தப்பா அவரை பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கேன் சொல்லுங்க.
1: சிறகு முளைச்ச பறவைங்க கூட்டுக்குள்ள இருக்காதுமா? லட்சுமி அவன் சொன்னது கேட்டியா? நான் அவனுக்கு இது வரைக்கும் செலவு பண்ணது எல்லாம் டைரியில் எழுதி வச்சிருக்கானா? அது கணக்கு பார்த்து வட்டியோட திருப்பி கொடுத்துருவானா? 6 வயசு இல்ல, நான் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. அது சொன்னதுனால தானே என் தம்பி என்னை விட்டு போயிட்டான். லட்சுமி என்னை பெருமைப்படுத்துக்கு வர சொன்னேன், புரிஞ்சுக்கல.
5: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் 6 இலிருந்து 60 வரை திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு

0: 6லிருந்து 60 வரை திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: புது கம்பெனியில 100 ரூபா சம்பளம் போட்டு வேலை தர்றேன். அண்ணன்கிட்ட கேட்டுட்டு உடனே புறப்படுவான் எழுதிருக்கு. போகட்டுமா?
2: போயிட்டு வா.
3: என்னம்மா, நாளைக்கு வரேன்ட்டு போனாரே, 4 நாள் ஆகுது, இன்னும் வரக்கானமே. டாக்டர் அம்மா திட்டுறாங்க.
4: வந்துட்டு வரமா.
3: பணம் கட்ட முடியாதவங்களா, தர்மாசுபத்திரி போகணும்.
2: ஆண் குழந்தை பிறந்திருக்கு.
5: அப்படியா? இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. இது ஏப்பா சங்கடப்பட்டு சொல்றேன்.
2: அவங்க ஆஸ்பத்திரியும் கூட்டிட்டு வரணும்.
5: இப்ப உனக்கு எவ்வளவுப்பா பணம் தேவை?
2: 640 ரூபாய்.
5: அது போதுமில்ல? இந்தா 700 ரூபாய் இருக்கு. முதல்ல போய் அந்த காரியத்தை கவனி. யாருப்பா அது? நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கறவன், ரொம்ப நல்ல பையன். நான் வரேன் லட்சுமி.
6: என்னங்க, வரும்போது குழந்தைக்கு மறக்காம ஒரு பாட்டி வாங்கிட்டு.
5: பாட்டினா? போன வாரம் தான் ஒரு பாட்டி வாங்கிட்டு வந்து கொடுத்த, அதுக்குள்ள முடிஞ்சு போச்சா? எல்லாத்தையும் நீயே சாப்பிட போது இருக்க. பச்சை குழந்தை அவ்வளவு பால சாப்பிடும்.
6: சரி
2: சரி,
7: ரகு கல்யாணமா? அது நாளை மறுநாள். பேருக்காவது ஒன்று நேரில் சொல்லியிருக்கலாம்ல. இவங்க எல்லாம் முன்னுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், முன்னுக்கு வந்துட்டாங்க. அழகப்ப சொல்ற மாதிரி அதெல்லாம் நினைச்சுதான் சந்தோஷப்படணும்.
8: நான் பா சந்தானா, இவ்வளவு லேட்டு முதலாளி வீட்டுக்கு போயிட்டு வரையா?
7: ஏ,
8: உனக்கு கடை வாங்கத்தானே தெரியும். நாங்களா இப்பதானே அங்கிருந்து வர்றோம்.
7: என்னாச்சு?
8: முதலாளிக்கு கை கால் விழுந்து போச்சு, வாய் இழுத்துருச்சு, பேச்சே வரல. எந்த வித கடனும் வாங்காத நாங்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஏகப்பட்ட கடனை வாங்கின நீ ஆர்வத்தில் போய் அவர் மேல விழுந்தானா பொச்சுக்குன்னு போயிருமாப்பா.
2: உங்களுக்கு இந்த நிலைமை என்ன? என்னால நம்பவே முடியல. கொலை பிரசங்க முதலாளி, சீக்கிரமே குடும்பம் ஆயிடும். அப்படி குடும்பம் ஆகல என்ன? அந்த தெய்வமே இல்லை முதலாளி. என் குழந்தை எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? நல்லா இருக்கு முதலாளி. உங்க பிடித்த நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்.
9: என்னையாது சந்தானத்துக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கு. அவன் நம்ம கம்பெனியில வேலை செய்யறானா இல்ல பார்ட்னரா?
8: கணக்கே இருக்கிறாங்க இவ்வளவு. இது இல்லாம உங்க அப்பா கிட்ட ஏகப்பட்டது வாங்கியிருக்காங்க. அடிக்கடி முதல கண்ணீர் விடுவாங்க. உங்க அப்பா இந்த பிரஸ் ஆரம்பிக்கும் போது கூட ஆரம்பிச்ச பிரஸ் எல்லாம் ஆப்செட்டு லித்தோ ரோட்டரின்னு போய்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் நம்ம பிட் நோட்டீஸ்லேயே தான் இருக்கிறோம். ஆனா உங்க காலத்துல பெருசு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
9: சரி சரி, போய் சந்தானத்தை வர சொல்லுங்க.
8: சரிங்க, நான் இங்க வந்துட்டு போனேன்னு அவங்ககிட்ட சொல்லிடாதீங்க. அவன் ஒரு மாதிரி துண்ட கழுத்துல போட்டு முறுக்கி சங்க நொறுக்கிடுவான். நான் வரேங்க.
7: சார் கூப்பிட்டுக்கலாமே?
9: என்னப்பா இது, கணக்கு வழக்கு இல்லாம பணம் வாங்கியிருக்கேன். உன் பேர்ல 10,000 ரூபாய் பத்திருக்க.
7: உங்க அப்பா கிட்ட கெட்ட வாங்கியிருக்கேன் சார்.
9: அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அப்பா மாதிரி இந்த கம்பெனியை நான் தர்ம ஸ்தாபனமா நடத்த விரும்பல. இன்னையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம். 10,000 ரூபாய் பணத்தை கட்டிட்டு நீ வேலைக்கு வா. அப்படி இல்ல, உன் சர்வீஸ் பணத்தை இந்த கடனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உன்னை நிரந்தரமா வேலையை விட்டு நிறுத்திடுவேன்.
2: பணத்தை கட்டாதான் வேலையை சொல்லிட்டாங்க. இப்ப நான் எங்க போறேன்? கலப்படாத தைரியமா இரு.
5: அப்பா
2: எப்படி பாத்தீங்க? மருந்து சாப்பிட்டீங்களா?
10: ஏப்பா சந்தானத்து வேலையை நீட்டாம அவங்க அப்பா செத்துல இருந்து நம்ம கிட்ட உண்மையா உழைச்சிக்கிட்டு இருக்கான். அவர் சேர்த்துக்கப்பா.
9: என்னப்பா இது, கொஞ்சம் கூட பிரின்சிபல் இல்லாம கம்பெனி நடத்த என்னால முடியாது. சந்தான பணத்தை கட்டிட்டு வேலைக்கு சேரட்டும், இல்லைன்னா நான் சேர்த்துக்க முடியாது.
7: எனக்காக அவங்க நீங்களும் உங்க ஒரே புள்ளி சண்டை போடுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இத்தனை நாள் உங்க இடல இருந்தேன், இனிமே அதுக்கு நான் கொடுத்து வைக்கல.
4: அப்படிப்பட்ட ஒரு நல்ல முதலாளிக்கு இவ இறக்கமே இல்லாத எப்படி ஒரு மகனா?
2: அப்பாவை போல புள்ள, அண்ணனை போல தம்பி இருக்கணும், சட்டமா என்ன?
4: எங்க நம்ம ரகு ஆரம்பிச்சிருக்க கம்பெனி ரொம்ப பிரமாதமா நடக்குதாமே.
2: ஆமா கேள்விப்பட்ட. அவன் காலு போய் விட சொல்றியா?
4: அண்ணன் தம்பிங்களுக்குள்ள கொடுக்கறதுக்கும் வாங்கிக்கிறதுக்கும் பேரு காலில் விடறதா? தானாடாட்டாலும் தான் சதையாடுன்னு சொல்லுவாங்க. சும்மா நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு எழுதி பாருங்க, அவர் என்னதான் செய்யறாருன்னு பாப்போம்.
7: என்ன பால?
11: ஒண்ணுமில்ல, போஸ்ட்மேன் கிருஷ்ணன் யாராவது இருக்காங்களான்னு கேட்டாங்க, இல்லன்னு சொல்லிட்டேன்.
7: நான் ஆபீஸ் போயிட்டு
12: வரேன். சந்தானம் இல்ல? என்னம்மா அவருக்கு வேலை போயிடுச்சாமே. தங்கச்சி கல்யாணத்துக்குன்னு புடவை வாங்கி 1 வருஷத்துக்கு மேல ஆக போகுது, பாதிக்கு மேல பாக்கி நிக்குது. வந்த உடனே கடைக்கு வர சொல்லுங்க.
4: தெருமுனையில இருக்கிற மார்வாடி கிட்ட சொல்லிருக்கேன், இந்த சாமான் எல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு வா. உனக்கு எத்தனை தரேன்?

0: கமலா வண்ண வந்தாராமே?
1: ஆமா, வேலை போயிடுச்சான், கஷ்டப்படுத்து போல இருக்கு.
0: அட பாவமே, ஏதாவது உதவி கேட்டாரா?
1: ஆமா, ஏதோ உதவி கேட்கிற மாதிரிதான் பேச ஆரம்பிச்சது. நான் பாதியே கஷ்டப்பட்டேன்.
0: ஏன் கமலா, எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ செய்யறோம், ஏதாவது கேட்டா கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாமே.
1: உங்களுக்கு தெரியாது, சும்மா இருங்க. ஒரு தடவை கொடுத்து பழக்கப்படுத்திட்டா அப்புறம் அடிக்கடி வர ஆரம்பிச்சிருவாங்க.

0: தெரிஞ்சு சத்தத்தையே காணும். இது என் ஒய்ஃப் பாலா, இவங்க அண்ணன் அண்ணி. லெட்டர் போட்டிருந்த, கல்யாணத்துக்கு வரவே இல்லையே.
1: லெட்டர் போடுறதுக்கு பதிலா நேரம் சொல்லிருக்கலாம்.
0: அவங்க ஒரு டைம் இருந்திருக்காங்க. சாப்பிட்டுட்டோம். நான் படிக்கும்போது படிப்பு ஸ்போர்ட்ஸ் இதுலாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன் இவகிட்ட சொன்னேன். இவன் நம்பல. சரி என் கூட வா, நான் வாங்கின கப்ஸ் எல்லாம் காட்டுன்னு கூட்டிகிட்டு
1: வந்தேன். கப்ஸ் எல்லாம் பாலிஷ் போடுறதுக்காக கடையில் கொடுத்தேன்.
0: ஏன்னா போய் சொல்றீங்க? நான் பிரைஸ் வாங்கின கப்ஸ் தட்டு முட்டு சாமான்லாம் வித்து சாப்பிட்ற அளவுக்கு நிலைமை வந்திருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. பாலா பாலன் செக் புக் எடுத்துக்கிட்டோம். எனக்கு ஒரு லெட்டர் இதெல்லாம் என்ன தப்பு? இப்ப 10,000 ரூபாய்க்கு செக் தரேன். ஏதாவது தேவைன்னா அப்பப்ப எனக்கு எழுதுங்க. என்னங்க
1: ரொம்ப சந்தோஷம். நீ என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கும் பிரியத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். நீ பெரிய பணக்கார, 10,000 செக் எழுதலாம், 100,000 எழுதலாம், எனக்கு யாரும் பிச்சை போட வேண்டாம். பணம் சொன்ன உடனே பல்ல இழிச்சுக்கிட்டு கை நீட்டாள்னா இல்ல. நீ போயிட்டு வரலாம் ரகு, நீ போயிட்டு வரலாம் சொன்ன.
2: நீங்க அந்த பணத்தை வேண்டாம்னு சொல்லிருக்க கூடாது. உங்க தம்பிக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க, அவரு உங்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்காரு.
3: வீடு சுத்தமா தொலைச்சி வச்ச மாதிரி இருக்குல்ல. வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது வண்டி வாடகை மிச்சம்.
4: நம்ம அழுகு உதவி ஆசிரியரா வேலை செய்யற பத்திரிகையில எனக்கு ப்ரூஃப் ரீடர் வேலை வாங்கி கொடுத்துருக்கான். மாசம் 150 ரூபாய் சம்பளம்.
2: ப்ரூஃப் ரீடர்னா?
4: ப்ரூஃப் ரீடர்னா இந்த அச்சுப்பிழை திருத்தத்தை. ஒவ்வொருத்தர் எழுதியிருக்கிற கதையை படிச்சா நானும் ஏன் கதை எழுதக்கூடாதுன்னு தோணுது.
2: எழுதுங்களேன்
3: ரத்னம். யுவரத்னம், எத்தனை தடவை ப்ரூஃப் திருப்பி திருப்பி தொட சரிய. தலைவர் கொள்கை பிடிப்பு உள்ளவர் இருக்கு, நீ தலைவர் கொங்கை பிடிப்பு உள்ளவரும் கோத்திருக்க. தப்பு ஒரு எழுத்து தான்ப்பா, ஆனா அர்த்தம் இவ்வளவு மாறி இருக்கு.
5: அதுலயும் ஒரு அழகு இருக்கு சார்.
3: உனக்கு எப்பவும் அதே நினைப்பு தான். சரி சரி வேலை கவனி.
4: நம்ம நாட்டுல ஜனத்தொகை ஏன் இவ்வளவு அதிகமா இருக்கு தெரியுமா? இந்த ஏழைங்களுக்கு இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு இதுதான்.
2: நம்ம குடும்பத்துல ஒரு புது ஜீவன் வரப்போகுது.
4: குடும்பத்துல எண்ணிக்கை அதிகமாவதே தவிர வருமானம் அதிகமாக மாட்டேங்க.
2: தெருவில் ரெடிமேட் சட்டை தைக்கிற ஒரு தொழிற்சாலை இருக்கு. அவங்க வெட்டி கொடுக்கற துணியை தச்சு கொடுத்தா தினம் 5 ரூபாய் கொடுப்பாங்க. போட்டுமா? எனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும். அப்படியே கஷ்டத்தோட கஷ்டமா ஒரு 5,000-10,000 இன்சூரன்ஸ் பண்ணிடுங்க. மாசம் மாசம் 5-10 கட்டினா சமயத்துக்கு உதவும்.
4: நான் செத்து போனா என்ன பண்றதுன்னு சொல்லி இன்சூரன்ஸ் பண்ணிக்க சொல்றியா? நான் செத்து போய் ஒரு 5,000-10,000 கிடைக்கிறதுல உனக்கு சந்தோஷம் நான் சொல்ல, நாளைக்கு இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறேன்.
2: சச்சா, நானும் கிளம்பியுமா என்ன பேசுறீங்க? நீங்க ஒண்ணு இன்சூரன்ஸ் பண்ண வேண்டாம், தெரியாம சொல்லிட்டு.
6: தேர்தல்
7: முடிவு வந்த பிறகு நான் எழுதினது சரியா தப்பான்னு ரெண்டு பேருமே பாத்துக்கலாமே. அதுக்கு முன்னால போன்ல கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்குங்க.
6: 10 வருஷமா அரசியல் இருக்கிறேன்.
7: ஓ, 10 வருஷமா அரசியல் இருக்கீங்களா? அப்ப உங்ககிட்ட மரியாதையை எதிர்பார்த்தது என் தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க. போன வச்சிடுறீங்களா? என்ன சந்தானம், என்ன விஷயம்
3: வந்து?
7: இதா அட்வான்ஸ் சொல்லுமா? முதலாளி இன்னைக்கு மூடு சரியா இல்லை, நாளை கேட்டு வாங்கி தர்றேன்.
3: அது இல்லை, நீ கிண்டல் பண்ணக்கூடாது. நான் ஒரு கதை எழுதியிருக்கேன்.
7: என்னது கதையா? அடி சக்கா கொண்டா.

0: என்ன இது ஒரே புகையா இருக்கு? ராணி பாபா பாக்கலாம்.
1: ஐயோ என் குழந்தைங்க.
2: அவங்க தீபத்துல இறந்து போயிட்டதா பேப்பர்ல படிச்சேன். என்ன செய்யறது? இந்தாங்க இந்த ஃபார்ம்ல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. அப்படியே ஒரு டெத் சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா 10,000 ரூபாய் பணம் கிடைக்கும். அப்ப நான் வரேன்.
3: லட்சுமி, நீ என்ன இன்சூரன்ஸ் பண்ணிக்கோ சொன்னப்போ நான் செத்து உனக்கு பணம் வேணுமா கேட்டேன். இப்போ நீ செத்து எனக்கு பணம் கொடுத்துட்டு போயிட்டியா?
2: இந்தாங்க சார், லட்சுமிமா பண்ண இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்கு செக்.
4: இதை வச்சுக்கிட்டு நாம ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கலாம். சந்தானம், இவங்களை ஸ்கூல்ல விட்டு நான் ஆபீஸ்க்கு போறேன். சந்தானம், நம்ம பத்திரிகைக்கு நல்ல சர்க்குலேஷன் இருக்கு. உன் எழுத்துக்கு ரொம்ப மரியாதை, எல்லாரும் ரொம்ப விருப்பி படிக்கிறேன்.
5: உலகம் உருண்டது, அவன் எழுத்துப்பணி தொடர்ந்தது, காலங்கள் ஓடின, பெருமை, புகழ், செல்வம், மரியாதை எல்லாம் வளர்ந்தன.
6: நீங்கள் இதுவரை கேட்டது பிஏ ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கிய 6 to 60 வரை திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் ரஜினிகாந்த், ஜெயலட்சுமி, சோ ராமசாமி, சுருளிராஜன், சங்கீதா, தேங்காய் சீனிவாசன், டி கே பகவதி மற்றும் பல. இசை இளையராஜா. கதை வசனம் பஞ்சு அருணாச்சலம். இயக்கம் எஸ்பி முத்துராமன். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
7: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
6: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
8: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே, நண்பனே, நண்பனே.
7: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
9: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவே.

0: வெரி குட் பிரபாத்.
1: உண்மையா நல்லா இருக்கா?
0: நிஜமா தான் சொல்றேன், நட ரொம்ப சரளமா இருக்குது. அதுவும் இல்லாம வாழ்க்கையில நடந்தது அப்படியே தத்ரூபமா எழுதிருக்கியா, ரொம்ப இயற்கையா இருக்கு. நான் இந்த வாரமே பப்ளிஷ் பண்றேன், தொடர்ந்து நிறைய எழுது சந்தானம்.
1: ரொம்ப சந்தோஷம்,
0: பெஸ்ட் ஆஃப் லக்.
1: தேங்க் யூ.
2: தங்கச்சி பத்திரமா பாத்துக்கோ, நான் மார்க்கெட் போயிட்டு
3: வரேன்.
2: டாடா.
1: எங்க இந்த புத்தகத்தை கூட?
0: நாளைக்கு தான் சார் கொடுக்கணும், இன்னைக்கு கொடுத்தா முதலாளி திட்டுவார்.
1: நான் எழுதுன முதல் கடை அச்சா இருக்குப்பா, நான் என்ன விற்கவா போறேன், பரவாயில்ல கொடு.

நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இளைய பாரதம். நான் உங்கள் அன்பு தோழி பிரியங்கா. இன்னைக்கு நம்ம இளைய பாரதம் நிகழ்ச்சியில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மோட்டிவேஷன் ஸ்பீச் மற்றும் மோட்டிவேஷன் மியூசிக்னு நிறைய காத்துட்ருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் இளைய பாரதம். அதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷன் மியூசிக் கேட்டுட்டு வந்துருங்க.

வெல்கம் பேக் டு த ஷோ. இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இளைய பாரதம். ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் லைஃப்னா என்ன தெரியுமா? அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ்க்கு மட்டும் இல்லை, அது ஒரு லைஃப் ட்ரைனிங் பீரியட். நம்ம கிளாஸில் டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒருத்தவங்க லாஸ்ட் பெஞ்ச் லெஜெண்ட்ஸ், இன்னொருத்தவங்க ஃபஸ்ட் பெஞ்ச் வாரியர்ஸ். ஆனால் லைஃப்பில் செட்டில் ஆகிறது யார் தெரியுமா? கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணவங்க தான். நீங்கள் இப்போது உங்கள் லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறீங்க,

சரி, ஆனா ஒரு கேள்விய உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நான் 5 வருஷம் கழிச்சு என்ன ஆக போறேன்னு ஆன்சர் தெரியலனா இதுதான் உங்க ஸ்டார்டிங் பாயிண்ட். ஃப்ரெண்ட்ஸ் கூட சில் பண்ணுங்க, ஆனால் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 ஹவர் உங்கள் ஜிம்காக ஒர்க் பண்ணுங்க. அப்போ உங்கள் ஃபியூச்சர் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இளைய பாரதம்.

வெல்கம் பேக் டு த ஷோ. இது ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் இளைய பாரதம். நான் உங்கள் அன்பு தோழி பிரியங்கா. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ஸ்டோரி சொல்லட்டுமா? ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டடியில் ரொம்ப ஆவரேஜ், மார்க்கில் ரொம்ப வீக், கான்ஃபிடென்ஸ் ஜீரோ. எல்லாரும் அவனை அண்டர்ஸ்டிமேட் பண்ணாங்க. ஆனால் அவன் ஒரு டிசிஷன் எடுத்தான், நான் டெய்லி 1% ஆவது இம்ப்ரூவ் ஆகணும்னு. ஃபர்ஸ்ட் மந்த் சேஞ்ச் தெரியல, தேர்ட் மந்த் லிட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு, ஆனால் ஃபஸ்ட் இயர்க்கு அப்புறம் மாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சு அவன் லைஃப்பில். இப்போது அவன் தான் அந்த காலேஜில் இன்ஸ்பிரேஷனாக இருக்கான். ஸோ மாடல் என்னென்னா, ஓவர் நைட் சக்ஸஸ்னு எதுவுமே கிடையாது, டெய்லி ஸ்மால் ஸ்மால் எஃபெக்ட் தான் லைஃப்பில் பெரிய ரிசல்ட் தரும். ஸோ இன்னையிலேருந்து சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணுற டைமை குறைச்சிட்டு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் டைமை அதிகம் பண்ணுங்கள். நாளைக்கு நீ

நீங்கள் தான் எக்ஸாம்பிளாக இருப்பீங்க கண்டிப்பாக. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் இளைய பாரதம். இதோ பிரியாணி திரைப்படத்திலிருந்து எதிர்த்து நில் திரைப்பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

வெல்கம் பேக் டு த ஷோ. இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இளைய பாரதம். நான் உங்கள் அன்பு தோழி பிரியங்கா. ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்பில் கம்பேரிசன் தான் பிக்கஸ்ட் பாய்சன். சோஷியல் மீடியாவில் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் ரியாலிட்டி வேறு. அவங்க லைஃப்பும் அவங்க ஜேர்னியும் வேறு.

உங்கள் லைஃப்பும் உங்கள் ஜேர்னியும் வேறு. ஸோ டோன்ட் கம்பேர். இன்னையிலிருந்து உங்கள் க்ரோத்காக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சின்ன சின்ன வெற்றியாக இருந்தால் கூட அதை செலிப்ரேட் பண்ணுங்கள். அந்த கான்ஃபிடென்ட் தான் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இளைய பாரதம். இதோ மோட்டிவேஷன் சாங் வர்றது கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

வெல்கம் பேக் டு த ஷோ. இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இளைய பாரதம். நான் உங்கள் அன்பு தோழி பிரியங்கா. காலேஜ் முடிஞ்சது தான் ரியல் லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. அப்போதான் தெரியும் காம்படிஷன்னா என்னென்னு. அதுக்கு நாம் ரெடியாக இருக்கணும் இல்லையா? இப்போ

பிளான் பண்ணுங்கள், என்ன ட்ரீம் என்ன கோல்னு யாரையும் காப்பி பண்ணாதீங்க. ஒரிஜினலாக நீங்கள் நீங்களாக இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் ஸ்டோரியை மற்றவங்க கேட்பாங்க. லைஃப்பை அந்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இளைய பாரதம். இதோ அழகிய மகன் திரைப்படத்திலிருந்து எல்லா புகழும் இறைவனுக்கே. பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

வெல்கம் பேக் டு த ஷோ. இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இளைய பாரதம். நான் உங்கள் அன்பு தோழி பிரியங்கா. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? பர்ஃபெக்ட் டைம்னு எதுவுமே கிடையாது. ஸோ இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்மால் ஐடியாவாக இருந்தாலும் சரி, அதை உடனே ட்ரை பண்ணுங்கள். ஃபெயிலியர் வந்தால் அது வெறும் ஃபீட்பேக் தான். ஒரு நாள் எல்லாரும் இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி உங்கள் லைஃப் கண்டிப்பாக மாறும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழி பிரியங்கா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இளைய பாரதம். இதோ எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து சாங் வர்றது கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:30:36. நேயர்களினை கேட்கலாம் சின்னஞ்சிறு கிளிகள்.

0: ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய நமது சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில புதுச்சேரி இந்திரா நகர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியின் முதல் பகுதியை நம்ம கேட்டு ரசிக்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக திருக்குறள் கூற வருகிறார் ஜானகிரி UKG.
2: திருக்குறள் ஆகன முதலாய் எய்தெல்லாம் ஆதிபகவன் திரையுலகு கற்றதுனால் ஆயார் பயனின்குள் ஆலதிவன் நற்றா தயார் நீர் மலர் மிசை நீனார் மாலர் சேர்ந்தார் நிலன் மிசை நீர் வாவா வேண்டுதல் வேண்டாமை யாண்டாடி சேர்ந்தற்கு யாண்டும் விரும்பையில் பிறவிப்பெடும் கடல் நீந்துவர் நீந்தார் இதுவன் அடி சேராதார் குவாயினது யாயினது எண்பத்த மக்கள் மலைச்சுள் கேளாதவன் நீன்ற பயிதி பெருதப்ப தருமகனை சான்றோன கேட்ட தாய் அன்பிற்கும் உண்டா அடிக்கும் தார் ஆழ்வல புனிகனி புசல் தரும் இனியவளாக இன்னாக்குள்ள தண்ணீர்ப்ப தாய்க்கவா நட்சு தீயினால் சுட்டப்போ எல்லாரும் ஆறாதே நாவல சுட்டவடு. தேங்க்யூ.
1: அடுத்ததாக ஆங்கிலத்தில் கதை கூற வருகிறார் அர்ஷத் UKG.
3: டேஸ்டி லோ லோ வாஸ் வெரி டேஸ்டி லுக்குடு ஃபார் பட்டர் ஹேர் அண்ட் இசைய தாத்தா பாட்டர் பர்த்டே வாஸ் வெரி லிட்டில் வாட்டர் இன்டு த பார்க் லோ டாட்டா பிளஸ் இது கலெக்டர் சாம் பிசா சாப்டோர் அன்புட் டே இன்டு த பார்க் லோ ஒன் பை ஒன் அதர் கேம் க்ளோட் அந்த வாட்டர் ஃபீலிங் வெரி ஹாப்பி ஐம் ஃப்ளோவே. தேங்க்யூ.
0: அடுத்ததாக தமிழ் பாடல் பாட வருகிறார் பாலகீர்த்தனா UKG.
4: அம்மா இங்கே

0: ரியா, அத்த எனக்கு வரியா, தேங்க்யூ.
1: அடுத்ததாக ஆத்திச்சூடி கூற வருகிறார் ஜானி கிரீஷ் யூகேஜி.
2: அவ்வையார் ஆத்திச்சூடி அறம் செய்ய இருந்து ஆர்வது சினம் இயல்வது கரவு ஈ வரு விளக்கை உடையது விளம்பு ஊக்குமறு கைவிட என் ஏத்திகளை ஏற்படைய கட்சி அயமிட்டு உன் ஒப்புரவ வயது ஓது அது வயல் அவையாம் பேச ஆகாம் சுருக்கேன். தேங்க்யூ.
1: அடுத்ததாக தமிழில் கதை பாடல் கூற வருகிறார் பாலகீர்த்தனா யூகேஜி.

0: ஆக்கி போனதாம். காத்திருந்து கடமைய கச்சிதமா முடிக்கணும். மீனை பார்த்த கொக்கு போல நினைச்சதெல்லாம் நடக்கணும். தேங்க்யூ.
1: The next program is English Rhymes by Balakirtana, UKG.

0: வருகிறாய். மூன்றாம் வகுப்பு மாணவி கௌதமி.
1: பயணம், குளிக்க போறேன், நான் குளிக்க போறேன், அழுக்கு போக நன்றாக குளிக்க போறேன். குமிழி வந்தேன், வண்ண குமிழி வந்தேன், சின்னுடன் கைகளில் வண்ண குமிழி வந்தேன். நடந்து வந்தேன், நான் நடந்து வந்தேன், சின்னுடன் எத்தில் நடந்து வந்தேன். சறுக்கி வந்தேன், நான் சறுக்கி வந்தேன், சின்னுடன் ஓகில் சறுக்கி வந்தேன். வழுக்கி வந்தேன், நான் வழுக்கி வந்தேன், சின்ன

0: ஓடி வந்தேன், சின்னுடன் கால்களில் ஓடி வந்தேன், பயணம் பண்ணேன், நான் பயணம் பண்ணேன், சின்னுடன் தலை முதல் கால் வரை பயணம் பண்ணேன். நன்றி.
1: த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ரைம்ஸ் பை கௌதமி, தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
0: மை பைசைக்கிள், ஐ ஹாவ் எ ரெட் பைசைக்கிள், ஐ பெடல் அண்ட் ஐ ரைடு, ட்ரிங் ட்ரிங் ட்ரிங் கோஸ் த பெல், மிஸ் மை ஃப்ரெண்ட் மூவ் அசைட், த சீட் இஸ் ப்ளூவிங் கலர், த டயர்ஸ் அண்ட் பெடல்ஸ் ஆர் பிளாக், சம்டைம்ஸ் ஃபாஸ்ட் சம்டைம்ஸ் ஸ்லோ, பட் பைசைக்கிள் இஸ் ஆல்வேஸ் ஆன் ட்ராக், டு கீப் மை பைசைக்கிள் மூவிங் ஆல் ஐ நீட் இஸ் சம் ஏர், ஐ புட் ஆன் மை லிட்டில் ஹெல்மெட் அண்ட் கோ ஹாப்பி எவ்ரிவேர். தேங்க்யூ.
1: அடுத்ததாக கொன்றை வேந்தன் செய்யுள் சொல்ல வருகிறார், தர்ஷினி, தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
2: கொன்றை வேந்தன், அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம், ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு, என்னும் எழுத்தும் கண்ணென தகும், கைப்பொருள் தன்னென மெய்ப்பது கல்வி, தீராய் கோபம் போதாய் முடியும், நல்லிணக்கம் அல்லது அல்லல்லா படுத்தும், நுனியே கருமாம் என்னித துணி, புல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர், மறந்தே ஆயனம் விருந்தோடு உன், முற்பகல் செய்யணும் பிற்பகல் விளையும். அவ்வையார்.
1: The next program is Little Drop of Water English song by Darshini, third standard.
2: Little drops of water, little drops of water, little grains of sand make the mighty ocean and the pleasant land. Little words of love, little acts of kindness, little deeds of warm spirit, smiley hand of happiness. Little drops of water, little drops of water, little grains of sand make the mighty ocean and the pleasant land. Little words of love, little acts of kindness, little deeds of warm spirit, smiley hand of happiness.
1: அடுத்ததாக யார் யார் யார் பாடல் பாட வருகிறார், சௌபனிகா, தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
3: யார் யார் யார் கத்திரிக்காய்க்கு கூட பிடிக்க கற்றுக் கொடுத்தது யார், அதை கடையில் பருப்பு முத்துச்சிப்பு போல மூடி வச்சது யார், பருத்து செடிக்கு பஞ்சபிட்டை போல தின்ன கொடுத்தது யார், அந்த வாசனை எல்லாம் காக்கிது போக்கு வண்ணம் அடிச்சது யார், ஆழ மரத்துக்கு அத்தனை ஊஞ்சல் ஆட கொடுத்தது யார், அந்த தொட்டான் சினியை பட்டுன்னு முடிக்க கட்டையில் போட்டது யார், யார் யார் கூட அந்த இயற்கை அணையை பாடு. தேங்க்யூ.
1: The next program is Come Back Soon English song by Subhashree, third standard.
2: Come back soon, take a bus or take a train, take a boat or take a plane, take a taxi, take a car, maybe near or maybe far, take a rocket to the moon, be sure, come back soon. Thank you.
1: The next program is This Is My Town prose reading by Misha Cabrier, third standard.
2: This is my town, this is my town, in my town there are streets, in my street there are houses, in my house there are rooms, in my room there is a bed, on the bed there is a basket, in the basket there are some flowers, flowers in the basket, basket on the bed, bed in the room, room in the house, house in the street, street in a town. Thank you.

0: The next program is Welcome to My World English Song by Dankshita. Welcome to my world. Fun to be this, fun to be that. To leap like a lion, to climb like a cat. To hop like a frog, to swim like a fish. To trot like a horse, to fly like a bird. I can and just like a mall. It is fun to be this, it is fun to be that. Thank you.
1: அடுத்ததாக வண்ணம் தோட்டு பாடல் பாட வருகிறார் தன்சிகா, மூன்றாம் வகுப்பு.
2: வண்ணம் தொட்டு வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம், வானவில்லை தொட்டு கொஞ்சம் படங்கள் வரையலாம், நீளம் தொட்டு நீளம் தொட்டு கடலும் வரையலாம், கடலலையே கடலலையே கால்கள் நினைக்கலாம், பச்சை தொட்டு பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம், மறுக்கிழல் மறுக்கிழல் ஊஞ்சலாடலாம், சிவப்பு தொட்டு சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம், பூக்கள் போல பூக்கள் போல பூத்து சேர்க்கலாம். தேங்க்யூ.
1: அடுத்ததாக சொல்லாதே சொல்லாதே பாடல் பாட வருகிறாய் சந்திரா, தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
3: சொல்லாதே சொல்லாதே நீல வானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே, பறவையிடம் சொல்லாதே அடர்ந்த காடு இருத்ததென்று கரடியிடம் சொல்லாதே, கரடியிடம் சொல்லாதே பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே, மீன்களிடம் சொல்லாதே கற்பனதும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே, எங்களிடம் சொல்லாதே நீல வானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே, பறவையிடம் சொல்லாதே அடர்ந்த காடு இருத்ததென்று கரடியிடம் சொல்லாதே, கரடியிடம் சொல்லாதே பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே, மீன்களிடம் சொல்லாதே கற்பனதும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே, எங்களிடம் சொல்லாதே. தேங்க்யூ.
1: அடுத்ததாக பழமொழியின் விளக்கம் கூற வருகிறார் கீர்த்தனா ஏஞ்சலினா, ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்.
4: வா அக்கா வா, என்ன கல்யாணத்துக்கு போயிட்டு வரீங்க போல?
5: ஆமாரா, கல்யாணத்துல ஒரே கூட்டம், பந்திக்கு விந்து பறிக்கு விந்துன்னு சும்மாவா சொன்னாங்க. நான் வேகமா போய் பந்தியில சாப்பிட்டு வந்துட்டேன்.
4: ஐயோ அக்கா, அதுக்கு அது அர்த்தம் இல்லை. நம்முடைய கை பந்தியில் முந்தி நமக்கு சாப்பிட உதவும். அதே போல போரில் வில்லம்பு செல்லும் இடத்தில் கை பிந்தி செல்லும், அதுவே அர்த்தம்.
5: அழடா, இது தெரியாம போச்சே. நான் வீட்டுக்கு வரும்போது நீ கன்னத்தில் கை வச்சிருந்ததை பார்த்து கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே என்ற பழமொழி எனக்கு ஞாபகம் வந்தது. அதுக்கு என்ன அர்த்தம்?
4: ஓ, அந்த பழமொழியா? கண்ணமிடுதல் என்றால் திருடுதல் என்ற அர்த்தம். கப்பலே கவிழ்ந்து வரும் நிலைமைக்கு வந்தாலும் திருடக்கூடாது என்பது கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காது என்ற அர்த்தம்.
5: அருமையான விளக்கம் ராதா. அது சரி, உன் அத்தனை பெண் டாக்டர் படிச்சாலே படிச்சு முடிச்சுட்டாளா?
4: இன்னும் படிப்பு முடிய ஒரு வருஷம் இருக்கு அக்கா.
5: 1000 பேரை கொன்றால் 6 வயதே மாகிடுவாளோ?
4: ஐயோ அக்கா, அதுக்கு அது அர்த்தம் இல்லை. 1000 பேரை ஆராய்ந்து பார்த்தால்தான் ஒருவன் அரை வைத்தியனுக்கு தகுதி அடைவான் என்பதே அர்த்தம்.
5: பரவாயில்லடி ராதா, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. என்னதான் இந்த பாட்டி அடுப்பு உதிர பெண்ணுக்கு படிப்பு எதுக்குன்ட்டு வழிகாட்ட விட்டு நிறுத்திட்டாங்க.
4: பாட்டி தவறாய் அந்த பழமொழியை பூஞ்சிக்கிட்டாங்க அக்கா. அடுப்பில் சமையல் வேலை செய்யும் போது பெண்கள் தலை நிறையா பூ வைத்து கொண்டு அடுப்பை ஊதும் போது அனலில் பூ கழுகும். பூ வைத்து பயனில்லை, அதனால் தான் அடுப்பு ஊதும். பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று சொல்லப்பட்டது?
5: அருமையான விளக்கம் ராதா. உன்னால் இன்று நான் நிறைய பழமொழிகளின் விளக்கங்கள் அறிந்து கொண்டேன். நன்றி.
1: அடுத்ததாக செல்போன் பயன்பாட்டை பற்றி கருத்து கூற வருகிறார் மாதேஷ், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்.
6: வணக்கம் நேயர்களே. இன்று நான் மொபைல் போனை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகளை பற்றி சில செய்திகளை கூற உள்ளேன். அதீத மொபைல் உபயோகம் குழந்தைகளுக்கான எங்களுக்கு பார்வை குறைபாடு முதல் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உடல் உறுப்பு சார்ந்த வளர்ச்சி, பேச்சு திறன், பார்வை திறன் போன்றவை முழுமை பெற்ற பெரியவர்களுக்கே பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. ஏனெனில் குழந்தைகளுக்கு சொல்லவே வேண்டாம், பிறந்த குழந்தைக்கு செல்போனை காண்பித்து வந்தால் குழந்தையின் உடல் வளர்ச்சிகள் யாவும் தடைபடவும் தாமதப்படவும் வாய்ப்பும் உண்டு. உடல் பருமன் ஏற்படும்.

0: வாய்ப்பும் அதிகம். குழந்தைகள் சாப்பிடும்போது செல்போனை காட்டுவதை விட மிக மோசமான ஒரு பழக்கம் இருக்கவே முடியாது. குழந்தைகளுக்கு டிஜிட்டல் திரைகளை காமிப்பதை பெற்றோர் தவிர்த்தே ஆக வேண்டும். ஒருவேளை பார்த்துதான் ஆக வேண்டும் என்றால் அது பெற்றோரின் நேரடி கண்காணிப்புக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும். ஆகவே செல்போன் பயன்பாட்டை குறைப்போம், உடல் ஆரோக்கியத்தை பெருக்கவும். நன்றி, வணக்கம்.
1: அடுத்ததாக தமிழில் பாடல் பாட வருகிறார்கள் ஏஞ்சலினா, கீர்த்தனா, ஜோஷியா, தர்ஷன், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்.

0: அடுத்ததாக மழை நீரை பற்றி கவிதை கூற வருகிறார் தர்ஷன், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்.
1: மழைநீர் வெள்ளம் ஓடியே மண்ணீர் வீணா செல்லுது, உயிர்ப்பின் வேர்வை போலவே உயர்வாய் என்ன வேண்டுவே, பொண்ணும் பொருள் போலவே பொருள்

0: வாழ்வை செய்வமே, நாடும் வீடும் செழிக்கவே நல்ல தண்ணி வேண்டுமே, ஓடும் நீரை தேத்தியே உலகில் பசியை தீர்ப்போமே, உழவும் தொழிலும் போங்கவே உற்ற துணை மழைதானே, வளமும் நலமும் நிறந்திட வணங்கி மழையை போற்றுவோம், மனிதர் பறவை விலங்குகள் மகிழ்ந்து வாழ தேவையே, இனிய மழை வரும்போது இல்லம் முழுவதும் சேமிப்போம். நன்றி.
1: அடுத்ததாக தமிழில் குட்டி கதை கூற வருகிறார் கீர்த்தனா, ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்.
2: தவளை ஒன்று மிகவும் உடல் நலம் குன்றி இருந்தது. அந்த குட்டி தன் தாயை காப்பாற்ற நினைத்தது. மாலை நேரம் முடிவதற்குள் மலை மேல் ஏறி மூளையை கொண்டு வர நினைத்தது. அந்த மலையில் ஏராளமான பாம்புகள் வாழ்ந்து வந்தன. பாம்புகளால் தனக்கு தீங்கு ஏற்பட்டுமோ என்று நினைத்தது குட்டி தவளை. என்று அறிவை பயன்படுத்தி சென்று மாலைக்குள் திரும்ப முயலும் என்று நினைத்தது மலையில் ஏற தொடங்கி

ஏது அந்த குட்டி தவளை பேச்சு கொடுத்து மூனை செல்லும் பறந்தாரே. பின்னே பெரிய கீரி வருது, மேலே வருகிறார், சற்று பொறுத்து செல்லுங்கள் என்று திரும்ப திரும்ப கூறிட்டே என்று பாம்புகள் குட்டி தவளை கூறினை கேட்டு ஓடி ஒளிந்து கொண்டன. குட்டி தவளை என்று தன் கூறும் செந்தனை திருநாள் காலம் கடத்தாமல் விரவை சென்று மூலிகை பறித்து கொண்டு வந்து தன் தாயை காப்பாற்றி விட்டது. நன்றி.

0: tu pensing?
1: குழந்தைகளா, கதைனா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே? இப்ப நம்ம ஒரு கதை கேட்கலாமா? ஒரு பெரிய நகரத்துல உமா அப்படிங்கிற பெண் குழந்தை வாழ்ந்து வந்தாலாம். உமாவோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே அந்த நகரத்திலேயே வேலை செஞ்சுட்டு வந்தாங்களாம். உமாவோட பெற்றோர் அவ மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்களாம். அதனால அவ என்ன ஆசைப்படுறாளோ அதை அவளுக்கு வாங்கி கொடுத்துருவாங்களாம். அவங்க எப்பெல்லாம் சந்தைக்கு போறாங்களோ அப்பெல்லாம் அவளுக்கு பரிசுகள் நிறைய வாங்கிட்டு வருவாங்களாம். அவ தன்னுடைய பெற்றோர்கள்கிட்ட ரொம்ப செல்லமாக வாழ்ந்துட்டு வந்தாளாம். உமா ரொம்ப புத்திசாலியாம். அவ படிப்புலேயும் சிறந்த மாணவியாக இருந்தாளாம். அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே மற்றவங்களுக்கும் உதவி செய்யக்கூடிய குணமும் அவளுக்கு இருந்துச்சான். ஒரு நாள் உமா ஸ்கூலுக்கு போகும்போது தன்னோட வகுப்புக்கு வெளியில் கூட்டமாக பசங்க இருக்கிறத பார்த்தாலாம். அங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உமா ஆசைப்பட்டாளாம். அவளும் அந்த கூட்டத்தோட அருகில் வந்து பார்த்தபோது எல்லாரும் உமாவோட தோழியான ஜோதியோட புது பேனாவை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். உமாவும் அந்த பேனாவை பார்க்குறாளாம். அவளுக்கு அந்த பேனா ரொம்ப பிடிச்சிடுச்சு. அவள் ஜோதிக்கிட்ட ஒரு முறை அந்த பேனாவை கேட்டு வாங்கி தன்னுடைய புத்தகத்தில் எழுதி பார்த்தாலாம். அந்த நேரம் ஸ்கூல் பெல் அடிச்சிருச்சான். உடனே எல்லா பசங்களும் ப்ரேயருக்காக ஸ்கூல் கிரவுண்டுக்கு போனாங்களாம். அந்த நேரத்தில் டீச்சர் உமாவை கொஞ்சம் சாக் பீஸ் கொண்டு வர சொல்லி சொன்னாங்களாம். அப்போ உமா என்ன பண்ணியிருக்கா, கிளாஸ்க்கு போயிருக்கா. அவளால் ஜோதியோடைய பேனாவை பார்க்காம இருக்கவே முடியலையாம். இன்னொரு முறை அந்த பேனாவை நம்ம ஜோதியோட பையிலேருந்து எடுத்து பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தாலாம். அந்த பேனாவை நம்மளே வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி நினச்சாலாம். அப்போ அந்த வழியாக யாரோ நடந்து வரக்கூடிய சத்தம் கேட்டுச்சான். அந்த அவசரத்தில் அவள் என்ன பண்ணாலாம், பேனாவை அவள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு யார் அப்படின்னு திரும்பி பார்த்தாலாம். அது அவளுடைய இன்னொரு ஃப்ரெண்டான தீபா. அவளுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால அவளால் ப்ரேயருக்கு போக முடியாமல் கிளாஸ்க்கு திரும்பி வந்துட்டாளாம். உமா உடனே அங்கேருந்து ஓடி போய் ப்ரேயரில் நின்னாலாம். ஆனால் அந்த பேனா அவள் பாக்கெட்டில் தானே இருந்துச்சு. ப்ரேயர் முடிஞ்சு எல்லாரும் கிளாஸ்க்கு வந்தாங்களாம். ஜோதி தன்னுடைய பேனாவை காணும் அப்படின்னு சொல்லி டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலாம். உடனே டீச்சர் வகுப்பில் இருந்த எல்லாரையும் கூப்பிட்டு ப்ரேயர் நடந்த நேரத்தில் யாரெல்லாம் வந்து கிளாஸில் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். எல்லாரும் தீபாவை கையை காட்டினாங்களாம். தீபா அப்பாவி இல்லையா, அவளுக்கு எதுவுமே தெரியாது அந்த பேனாவை பற்றி. டீச்சர் தீபாவை ரொம்பவே திட்டினாங்களாம். பேனாவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு தீபா சொன்னதை அந்த டீச்சர் வந்து கண்டுக்கவே இல்லையா. கடைசியாக அந்த டீச்சர், நான் உனக்கு ஒரு நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே உண்மையை சொல்லணும், இல்லைனா உன்னை ஹெட்மிஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். டீச்சர் சொன்னதை கேட்ட உமா ரொம்ப பயந்து போய் ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருந்தாலாம். அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சிடுச்சு. சாயங்காலம் எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்களாம்.

அன்னைக்கு ஃபுல்லா உமா செஞ்ச தப்ப நினைச்சுக்கிட்டே இருந்தாலாம். அவளால தான் தீபா வந்து டீச்சர் கிட்ட திட்டு வாங்கினா. அந்த குற்ற உணர்ச்சியால அவளால அன்னைக்கு தூங்கவும் முடியல. மறுநாள் காலையில உமா ஸ்கூலுக்கு போனாலாம். அவ ஸ்கூல் உள்ள போகும்போது தீபா அழறத பார்த்து உமா நம்ம இன்னைக்கு எப்படியாவது உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாலாம். டீச்சர் வந்து தீபாவை உண்மையை சொல்ல சொல்லி சொன்னாங்களாம். ஆனால் உமா அவளோட கையை பிடிச்சி, நிறுத்து, அந்த பேனா என்கிட்ட தான் இருக்குது, நேற்று உண்மையை சொல்ல நான் ரொம்ப பயந்தேன், என்னை மன்னிச்சிடுங்க, இனிமே இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாலாம் உமா. வகுப்பில் இருந்த எல்லா மாணவர்களும் ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் உமாவை பார்த்தாங்களாம். உமா சொன்னதை கேட்டு, உமா நீ ரொம்ப நேர்மையான பொண்ணுமா, எல்லார் முன்னாடியும் வந்து தப்பை ஒத்துக்கிட்டது அவ்வளோ சின்ன விஷயம் இல்லைம்மா, நம்ம எல்லாருமே தப்பு பண்ணலாம், ஆனால் நம்ம தப்பை உணர்ந்து அதை சரி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம், தீபா கிட்ட மன்னிப்பு கேளு, என்கிட்ட சத்தியம் பண்ணு, இனிமேல் இதை மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் டீச்சர். அப்புறமா உமா தீபா கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜோதியோடைய அந்த பேனாவை திருப்பியும் கொடுத்துட்டாலாம். எல்லாரும் உமாவுடைய நேர்மையை பாராட்டி கைத்தட்டினாங்களாம். இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தெரியாமல் தவறு செஞ்சாலும் உமாவை மாதிரி நம்மளோட தவறை திருத்திக்கணும், திருத்திக்கிட்டு நேர்மையாக இருந்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம நல்ல மனிதர்களாக வாழ முடியும். என்ன குழந்தைகளே, கதை நல்லா இருந்துச்சா?

குழந்தைகளா, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில புதுச்சேரி இந்திரா நகர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய முதல் பகுதியை கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம மீண்டும் அடுத்த வாரம் கேட்கலாம். வணக்கம் குழந்தைகளா.

0: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீத வானின் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:10. நேயர்களினை கேட்கலாம் திரை இசை. திரை இசையில் முதலில் வருகிறது பிச்சைக்காரன் பட பாடல். பாடலை பாடியிருக்கிறார் சுப்ரியா ஜோஷி.

0: இனி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது 5 நாடுகளின் சுற்றுப்பயணத்தின் 2 கட்டமாக நெதர்லாந்து சென்றுள்ளார். வரும் 2047 ஆண்டிற்குள் போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சிக்கிம் மாநிலத்திற்கு சென்றுள்ளார். புதுடில்லி வந்துள்ள ஈரான் மற்றும் உகாண்டா வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது 5 நாடுகளின் சுற்றுப்பயணத்தின் 2 கட்டமாக நெதர்லாந்து சென்றுள்ளார். விமான நிலையத்தில் அவரை டச்சு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டொம் ஃபரன்சன் வரவேற்றார். பிரதமரின் 5 நாடுகள் பயணம் குறித்து கூடுதல் தகவல்கள்.
2: வரும் 17 தேதி வரை நெதர்லாந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது பயணத்தின் 2 கட்டமாக அந்நாட்டு பிரதமர் மற்றும் நெதர்லாந்தின் அரச குடும்பத்தினரை சந்தித்து பேச உள்ளார். நாளை இந்திய வம்சாவளியினர் மற்றும் நெதர்லாந்து முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்தித்து பேச உள்ளார். இப்பயணத்தின் போது இந்தியா நெதர்லாந்து இடையே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் உற்பத்தி போன்ற துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக

0: ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா நெதர்லாந்து நட்புறவில் வாழும் அடையாளமாக த ஹேக் திகழ்வதாக அவர் தெரிவித்தார். இந்திய வம்சாவளியினரின் பங்களிப்பை டச்சு தலைவர்கள் தொடர்ந்து பாராட்டுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நெதர்லாந்து சமூகம் மற்றும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்கு குறித்து அனைவரும் பெருமை கொள்வதாக அவர் தெரிவித்தார். கோடிக்கணக்கான இந்தியர்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டிற்காக அயராது உழைக்க தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது என்றும் பிரதமர் மேலும் குறிப்பிட்டார்.
1: வெளிநாட்டு பயணத்திற்கு மத்திய அரசு வரி விதிப்பதாக சமூக ஊடகங்களில் பரவும் தகவல் அடிப்படை ஆதாரமற்றது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த தகவல் உண்மைக்கு புறம்பானது என்றும் அதில் எல்லளவும் உண்மை இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கு நிபந்தனை விதிக்க வேண்டிய எந்த அவசியமும் தற்போது இல்லை என்றும் குடிமக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் அவர்களின் வியாபாரத்தை எளிமையானதாக மாற்றவும் தமது அரசு உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வரும் 2047 ஆண்டிற்குள் போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
0: டெல்லியில் நடைபெற்ற சொற்பொழிவு நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் இந்த இலக்கை எட்ட தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். போதைப் பொருள் கடத்தல் என்பதை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்காமல் சமூகத்தில் இவை நீண்டகால பிரச்சனையாக இருந்து வருவதாக பார்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அடுத்த தலைமுறையினரின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு போதைப் பொருட்களின் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆபரேஷன் ரேஜ் பில் மூலம் 182 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை இந்தியா முதன்முறையாக பறிமுதல் செய்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவிற்குள் நுழையும் ஒவ்வொரு கிராம் போதைப் பொருளையும் அரசு கட்டுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையில் துணிச்சலாக செயல்பட்ட ஒவ்வொரு வீரரையும் அவர் பாராட்டினார்.
1: பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருள் நடமாட்டம் உள்ளதா என்பது குறித்து உடனடியாக ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப் பொருள் விற்பனையை கண்காணிக்க அருகிலுள்ள பள்ளிகள், கல்லூரிகள், போக்குவரத்து நிலையங்கள் போன்றவற்றில் தொடர்ச்சியான சோதனைகளை மேற்கொள்ள வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். கள்ளச்சாராயம் தயாரிப்போர் மற்றும் போதைப் பொருட்களை சட்டவிரோதமாக சேமித்து வைப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பிற நிறுவனங்களுக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. கிராமங்களின் வளர்ச்சியை மேம்படுத்த வரும் July 1 முதல் UPG ராம்ஜி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இது தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் திட்டங்களை தொடக்கி வைத்து பேசிய அவர் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் குறித்து விளக்கினார். கிராமப்புற மக்களுக்கான இத்திட்டம் வாயிலாக மகாராஷ்டிர அரசு ஆண்டிற்கு 30 லட்சம் வீடுகளை கட்ட இலக்கு நிர்ணயித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுக் கொண்ட திரு CP ராதாகிருஷ்ணன் இன்று முதன்முறையாக சிக்கிம் மாநிலத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அங்கு நடைபெறும் சிக்கிம் மாநில நிறுவன தின விழாவிலும் அவர் பங்கேற்கிறார். அவருடன் அம்மாநில ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிக்கிம் மாநில உதய தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் தொன்மை வாய்ந்த கலாச்சார பாரம்பரியத்தில் வேரூன்றிய இயற்கை எழில் சூழ்ந்த சிக்கிம் மாநிலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்திருப்பதுடன் தேசத்தின் வளர்ச்சிக்கு நீடித்த உதாரணமாக திகழ்வதாக புகழாரம் சூட்டியுள்ளார். சிக்கிம் மாநில நிறுவன தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள ஊடகப் பதிவில் நாட்டின் வளர்ச்சியில் சிக்கிம் மாநிலம் அளித்துள்ள பங்களிப்பு மதிப்பிற்குரியதாக உள்ளது என தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு அம்மாநிலம் தனது 50வது உதய தினத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிக்கிம் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் சிக்கிம் மாநில மக்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க வாழ்த்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநில உதய தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்.

0: உலகின் முதல் இயற்கை விவசாயிகளை கொண்ட சிக்கிம் மாநிலம் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் சிறந்த உதாரணமாக திகழ்வதாக புகழாரம் சூட்டியுள்ளார். சிக்கிம் மாநில மக்கள் தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெற்று புதிய உச்சத்தை தொட தாம் வாழ்த்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். புதுடில்லி வந்துள்ள ஈரான் மற்றும் உகாண்டா வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சியை சந்தித்து மேற்காசிய பிராந்திய சூழல் குறித்தும் அதன் உறவுகள் குறித்தும் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பு நலன் சார்ந்த பரஸ்பர உறவுகள் குறித்து கருத்து பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற அவருக்கு பாராட்டுதல்களையும் அவர் தெரிவித்தார். இதேபோன்று உகாண்டா வெளியுறவுத்துறை அமைச்சரையும் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ஊடக பதிவில், இந்தியா உகாண்டா இடையேயான உறவுகளை மேம்படுத்துவது குறித்து இருவரும் ஆலோசித்ததாக அமைச்சர் குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் மூலம் நீட் தேர்வு நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மே 12ஆம் தேதியே வினாத்தால் கசிந்தது உறுதி செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். முறைகேடுகளை ஒருபோதும் சகித்து கொள்ள மாட்டோம் என்றும் இந்த விவகாரத்தில் மிக ஆழமான சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வினாத்தாள் கசிவு பிரச்சினைக்கு முடிவுகட்ட அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் மூலம் நீட் தேர்வு நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வின் வினாத்தாள் முன்னதாகவே கசிந்தது உறுதி செய்யப்பட்ட நிலையில் இந்த தேர்வை தேசிய தேர்வு முகமை ரத்து செய்தது. இந்த நிலையில் ஜூன் 21ஆம் தேதி நீட் தேர்வு நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இதற்கிடையே நீட் தேர்வு வினாத்தால் கசிந்த வழக்கில் தொடர்புடைய ஒருவரை மத்திய புலனாய்வுத்துறை இன்று கைது செய்துள்ளது. புதுச்சேரியில் 2 நாட்கள் நடைபெறும் தேசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி இன்று தொடங்கியது. ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் இன்று தொடங்கிய இந்த போட்டியில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, ஆந்திரா ஆகிய 5 மாநிலங்களைச் சேர்ந்த 180 வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். இதில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகள் தேசிய அளவில் நடைபெறும் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது 5 நாடுகளின் சுற்றுப்பயணத்தின் 2ஆம் கட்டமாக நெதர்லாந்து சென்றுள்ளார். வரும் 2047ஆம் ஆண்டிற்குள் போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் இன்று சிக்கிம் மாநிலத்திற்கு சென்றுள்ளார். புதுடில்லி வந்துள்ள ஈரான் மற்றும் உகாண்டா வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:20:03. நேர்களே, இனி பக்தி மனம் கமழ்ந்து இனிய பக்தி பரவசம் தர வருகிறது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியின் முதலில் கேட்கலாம் அலமேலு மங்கா என தொடங்கும் பிரியா சகோதரிகள் பாடிய பாடல்.

நேரம் 6:35, 20:00. இது மனோரஞ்சிதம் நிகழ்ச்சி. மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது நித்யஸ்ரீ மகாதேவன் குரலில் ராமநாமம் என தொடங்கும் பாடல்.

நேயர்கள் இதுவரை மனோரஞ்சிதம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15. நேயர்களை இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள்.

இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 7 மணிக்கு திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், இயற்கை உரமே வரம், திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வீலிநாயக்கன்பட்டி பி ரேவதி அவர்களுடன் நேர்முகம், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைப்பெறும் முன் ஆகியன கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். இரவு 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. இரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலே. 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி. பண்டிட் கைவல் இயக்குமார் அவர்கள் காயல் இசை. படைப்பு ஆகாஷ்வாணி தார்வாட். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

எஃப்எம் ரெயின்போவில் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதை நிகழ்ச்சி தொலைபேசி வழி நேர்விருப்பமாக இடம்பெறும். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7 மணி, 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். தமிழில் செய்திகள் இரவு 7:15 சென்னை

எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7 மணி, 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். தமிழில் செய்திகள் இரவு 7:15 சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் இரவு 9 மணி, இரவு 11:05 ஆகிய நேரங்களில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளைய நிகழ்ச்சி குறிப்புகள். முதன்மை அலைவரிசையில் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ண வேணி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். திணையில் ரூகோஸ் சுருள், வெள்ளை ஈ கட்டுப்படுத்துதல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்து உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 செய்தி மலர். 7:25 நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு வரும் ஹீமோஃபீலியா நோய் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02, 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இதில் உழவும் வானொலியும் முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால். 9:00 அரங்கிசை. திண்டிவனம் ஏஎஸ் ராமலிங்கம் குழுவினர் நாதஸ்வரம். அம்மாப்பேட்டை எம் பார்த்திபன் தவில். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் 111 பாரத பிரதமரின் மங்கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை. தாடேப்பள்ளி லோகநாத சர்மா பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். பிற்பகல் 1:00 மகளிர் நேரம். இதில் தொலைபேசி வழி மகளிர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 2:15 என்றும் இனியவை. 2:40 தாள தரங்கம். தொல்லாமூர் எம் ராஜாராம் தவில். தாளம் சதுஸ்ர ஜாதி திருபுடை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். இதில் சங்கரன் நம்பூதிரி பாட்டு கேட்கலாம். 4:00 கூடி வாழ்வோம் நாடகம் எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 5:00 கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சி. புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தில் ஓவியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற டி உலகநாதன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். ஐந்து 5:30 சிறுவர் பூங்கா. புதுச்சேரி முத்தையால்பேட்டை பெருந்தலைவர் காமராஜ் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற்பகுதி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். வேளாண்மையில் பயிர் பூஸ்டர்களின் பயன்கள் மற்றும் பயன்படுத்தும் முறை குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் அனிதா அவர்களுடன் உரை. நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் பிளே அகில பாரத நாடக வரிசையில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியாக மண்ணின் மகள் நாடகம் ஒளிபரப்பாகும். எழுதியவர் விமலாராணி விமலாரமணி அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 10:00 ரவி வாசாரிய அகில பாரதிய சங்கீத் சபா விவேக் சோனார் அவர்களின் புல்லாங்குழல் இசை. படைப்பு ஆகாஷ்வாணி மும்பை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05

ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10, 10:58, 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

நாளை எஃப்எம் ரெயின்போவில் காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02-8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அஸ்மித். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ நேரலை நிகழ்ச்சி, தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. 11:00 போஸ்ட் பாக்ஸ் 111, பாரத பிரதமரின் மங்கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள். 12:02 பேசுங்க தோழா தொலைபேசி வழி நேரலை. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லி புத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ் நேரலை நிகழ்ச்சி. 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சீனிவாசன். 6:20 முதல் 7:00 வரையிலும், பின்பு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே. 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00, 8:00, 9:00, 10:00, 10:58, 12:00, 1:00, இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 8:15, மதியம் 2:00, இரவு 9:00, இரவு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேயர்கள், இதுவரை இன்றும் நாளையும் நமது புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:10. நேயர்களினி கேட்கலாம் திரை இசை.

கேட்ட கோபட பாடலை பாடியிருந்தார்கள் ஆலப் ராஜு, பிரசாந்தினி மற்றும் ஸ்ரீசரண் ஆகியோர். நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது தருமதுரை படப்பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் செந்தில்தாஸ் மற்றும் சுர்முகி ராமன் ஆகியோர்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை சிபிஐ கைது செய்துள்ளது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பை ஊக்குவித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ் அல் தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள அவர் ஹேக் நகரில் இந்திய வம்சாவளியினருடன் உரையாற்றினார். இரு நாடுகளும் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான பங்களிப்பை செலுத்தும் என்று அவர் கூறினார். கோவிட் பெருந்தொற்று, எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு சவால்களை உலகம் சந்தித்து வருவதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற பிரச்சினைகளால் உலக பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுவதாகவும் பெருமளவிலான மக்கள் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சூழ்நிலை உருவாகியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சவால்களை திறம்பட எதிர்கொள்ள பொருளாதார கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் கூறினார். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அனைத்து செயல்பாடுகளிலும் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். 21ஆம் நூற்றாண்டில் தொழில்நுட்பத்திற்கு மட்டுமின்றி மக்களின் வாழ்வாதாரத்திற்கான வாய்ப்பையும் வழங்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் பிரதமர் கூறினார். பின்னர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து அரசர் திரு வில்லியம் அலெக்சாண்டரையும் அரசியார் திரு மேக்சிமாவையும் சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நெதர்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை ஸ்வீடன் செல்கிறார். பிரதமரின் வருகையை ஒட்டி அந்நாட்டில் உள்ள இந்திய தூதர் திரு அனுராக் பூஷன்

0: ஆகாஷ்வாணி செய்தி பிரிவுக்கு அளித்த பேட்டியில் பிரதமரின் ஸ்வீடன் வருகை இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை வலுப்படுத்தும் என்றும், உயர் தொழில்நுட்பம், வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்றும் கூறினார். இரு நாடுகளுக்கும் புதிய வாய்ப்புகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வருகையின் மூலம் உருவாகும் என்றும் திரு அனுராக் பூஷன் தெரிவித்தார். ஸ்வீடனில் உள்ள தனியார் தொழில் நிறுவனத்தின் பொறியாளர் திரு பெர் ஸ்டென்ஃபெல்ட், பிரதமரின் ஸ்வீடன் வருகை இந்திய ஐரோப்பிய தாராள வர்த்தக ஒப்பந்தத்திற்கு வலு சேர்க்கும் என்று கூறினார். ஸ்வீடன் மட்டுமல்லாது ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகியவற்றில் ஒத்துழைப்பு வலுப்பெறும் என்றும் அவர் கூறினார். இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும், உற்பத்தி துறை புதுப்பொழிவு பெறும் என்றும் திரு ஸ்டென்ஃபெல்ட் தெரிவித்தார். குஜராத் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்களை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ஆய்வு செய்தார். அகமதாபாத், காந்திநகர் ஆகிய இடங்களில் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர், உள்ளாட்சித்துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை ஆய்வு செய்தார். காந்திநகர் மக்களவைத் தொகுதியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் மரக்கன்றுகள் நடும் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். சர்க்கே காந்திநகர் நெடும்பாதை மேம்பாட்டு பணிகளையும் அவர் பார்வையிட்டார். நீர்நிலைகளை இணைத்து பாசன கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டங்களையும் திரு அமித்ஷா ஆய்வு செய்தார். நாட்டின் பல்வேறு துறைகளின் கட்டமைப்பும் செயற்கை நுண்ணறிவும் தொழில்நுட்பமும் இளைஞர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், அதிக தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லும் என்று கூறினார். ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதன் மூலம் வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை தொடங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையின் தனியார் துறையினரின் பங்களிப்பை மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். சிக்கிம் தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் உள்ள மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 1975 நடத்தப்பட்ட பொது வாக்கெடுப்பின்படி இந்தியாவின் 22 மாநிலமாக சிக்கிம் இணைக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும், கடந்த 2016 முதல் முழுமையான இயற்கை விவசாய மாநிலமாக சிக்கிம் திகழ்ந்து வருவது நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இம்மாநிலத்தில் ஆழமாக வேரூன்றி இருப்பதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் தேர்வு கேள்வித்தாள் வெளியான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை மத்திய புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். தேசிய தேர்வு முகமையின் நிபுணர் குழுவில் இடம்பெற்றிருந்த இவர் புனேயில் தாவரவியல் துறை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் என்றும் CBI தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு கேள்வித்தாளில் இடம்பெற்ற தாவரவியல் மற்றும் விலங்கியல் பாடம் தொடர்பான அனைத்து கேள்விகளையும் இவர் தெரிந்து வைத்திருப்பது புலனாய்வின் போது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் CBI கூறியுள்ளது. நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மணிஷா குருநாத் நடத்திய தனி வகுப்புகளின் மூலமாக நீட் தேர்வு கேள்வித்தாளில் இடம்பெற்றவை வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த ஆண்டு நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கில் இதுவரை தில்லி, ஜெய்ப்பூர், குருகிராம், நாசிக், புனே, அகல்யா நகர் ஆகிய இடங்களைச் சேர்ந்த 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இதில் 5 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 7 நாட்கள் காவல்துறை விசாரணையில் உள்ளதாகவும் CBI அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர்களிடமிருந்து இந்த வழக்கிற்கு தேவையான விவரங்களை பெற்று வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டில் 6 இடங்களில் மேற்கொண்ட சோதனையின் போது நீட் தேர்வு கேள்வித்தாள் வெளியானது தொடர்பான ஆவணங்கள், லேப்டாப்கள் மற்றும் பண பரிமாற்றம் செய்யப்பட்டதற்கான வங்கிக் கணக்கு ஆதாரங்கள், செல்போன்கள் போன்றவை கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் CBI அதிகாரிகள் தெரிவித்தனர். பிறவியிலேயே இருதய குறைபாட்டுடன் பிறந்த 5 குழந்தைகள் மற்றும் 1 இளம் பெண்ணுக்கு தமிழகத்தில் உள்ள சேலம் அரசு மருத்துவமனையில் ஒரே நேரத்தில் அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் தேவி மீனால் எமது செய்தியாளரிடம் பேசுகையில், மேம்படுத்தப்பட்ட முறையிலான சிகிச்சை இவர்களுக்கு அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார்.
2: 6 பேருக்கு தலையீட்டு சாதனம் மூலமா இருதயத்தில் உள்ள அந்த ஹோலை வந்து

0: அடைச்சிருக்காங்க என்டையர் டீம் ஆஃப் கார்டியாலஜி. இது வந்து முன்னாடி வெளியில அனுப்பி பண்ணிட்டு இருந்தது, இப்ப நம்மளுடைய மருத்துவ கல்லூரி மருத்துவமனையிலேயே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் செஞ்சுட்டு இருக்கிறோம். இது முதலமைச்சரினுடைய விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழே இதை நம்ம செய்யலாம். இது வந்து ஒரு ப்ரொசீஜர் செய்யறதுக்கு வெளியில என்ன 2-3 lakhs ஆகும்.
1: இந்த அறுவை சிகிச்சையின் மூலம் 6 பேருக்கும் இயல்பான ஆரோக்கிய வாழ்க்கை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இருதய சிகிச்சை பிரிவு தலைவர் டாக்டர் கண்ணன் தெரிவித்தார்.
2: ஃபுட்டை கொடுக்க முடியல சார், பயந்து பயந்து கொடுத்தோம், கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்குது, ஆக்டிவாக இருக்குது, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற போது எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. அவங்க லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாறிடுது. முன்னெல்லாம் எப்படின்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், அந்த ஸ்கார் இருக்கும், அந்த தழும்பு இருக்கும், அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில் ஃபீமெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு மேரேஜில் வந்து நிறைய டிஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி ஏதோ டிஃபெக்ட் இருக்குது, எப்படி மேரேஜ் பண்ண முடியும், அதெல்லாம் இப்போ கிடையாது. டோட்டல் டிவைஸ் தான் அவங்களுக்கு தெரியாது. ஸோ டோட்டலாக அவங்க வந்து முழுமையான குடும்ப லைஃபுக்கு, இயல்பான லைஃபுக்கு திரும்பலாம்.
1: ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ் அல் தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. நேற்று காசா நகரில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான் தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த 2023 அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இஸ் அல் தின் அல் ஹதாத் என்று கூறப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் இசுதீன் கோ ஜேஃபேயை இணை வென்றது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாந்தா சாகித் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்டர் பார் கசகஸ்தானின் கிரிகோரி லொமக்கைன் இணையை வென்றது. ஆசிய பழுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை சிபிஐ கைது செய்துள்ளது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பை ஊக்குவித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ் அல் தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25:03.
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 crore பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
3: நேயர்களினை கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். பசுந்தழை உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளரிசிடியாவை வேலி மரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளரிசிடியாவில் கிளரிசிடியா செபியம், கிளரிசிடியா மேகுலேடா என 2 வகைகள் உண்டு. இதில் 2 வகை பெருமளவில் பசுந்தாழை தரும் மரமாகும். அது மட்டுமின்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும் போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தழை 2 அல்லது 2.5 hectare நிலத்திற்கு போதுமானதாகும். அது மட்டுமின்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டி விடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும்.

தழைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது. இம்மரம் சல்லி வேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும்போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரமும் வெட்டப்பட்டு அதன் தழைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளரிசிடியா மேகுலேடா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலிப்பகுதியில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்போது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தினம் ஒரு வேளாண் தொழில்நுட்பம். மண் வகை: வண்டல் மண், மணல் கலந்த களிமண், விதையளவு 1 ஏக்கருக்கு, குறுகிய கால ரகம் 90 முதல் 110 நாட்கள் 24 கிலோ, மத்திய கால ரகம் 110 முதல் 125 நாட்கள் 16 கிலோ, நீண்ட கால ரகம் 125 நாட்களுக்கு மேல் 12 கிலோ, செம்மை நெல் சாகுபடி 3 கிலோ, புழுதி சேற்று விதைப்பு 15 கிலோ. விதை தேர்வு: நல்ல முளைப்பு திறன், பூச்சி நோய் தாக்குதல் இல்லாத விதை. நாற்றாங்கால் 20 சென்ட் ஏக்கருக்கு, செம்மை நெல் 1 சென்ட் ஏக்கருக்கு. அடியுரம்: பல தானிய விதைப்பு செய்து மடக்கி உழுதல். தொழுவுரம் 7 டன் ஏக்கருக்கு அல்லது மக்கிய கோழி. எரு அல்லது மண்புழு உரம் 2 டன் ஏக்கருக்கு உயிர் உரங்கள் இடுதல். அசோஸ் பயிரிலும் பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, துத்தநாக பாக்டீரியா தலா 500 மில்லி லிட்டர் ஏக்கருக்கு. வேர் உட்பூசணம் பால் நாற்றாங்களுக்கு 1 சதுர அடிக்கு 50 கிராம் பயன்படுத்த வேண்டும். அசோலா அல்லது நீலப்பச்சை பாசி வளர்த்தல் 400 முதல் 500 கிலோ ஏக்கருக்கு. நட்ட 3ஆம் நாள் இட்டு முதல் களையெடுப்பின் போது நீரை வடிகட்டி மிதித்துவிட வேண்டும். நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடர்வது சென்னை அஞ்சல்.

இன்றைய நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கை உரமே வரம் என்பது குறித்து தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் அதிக உரச் செலவை தவிர்க்கவும் மண்ணின் வளத்தை மேம்படுத்தவும் இயற்கை

0: உரமே சிறப்பு என விவசாயிகளை இயற்கை உரத்தை தயாரிக்கவும் பயன்படுத்தவும் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை உரம் தயாரிக்க பயிற்சி எடுத்து, உரம் தயாரித்து இயற்கை விவசாயமும் செய்து நல்ல மகசூல் எடுத்து, தான் தயாரித்த இயற்கை உரத்தை பிற விவசாயிகளுக்கும் விநியோகம் செய்து பொருளாதார மேம்பாடு அடைந்து வரும் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வீலி நாயக்கன்பட்டி விவசாயி பி. ரேவதி அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். அவரது அனுபவங்களை நம்முடன் இதோ பகிர்ந்து கொள்கிறார்.
1: நம்ம பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், தேமூர் கரைசல், அப்புறம் மீன் அமிலம், இந்த மாதிரிலாம் நம்ம நம்மக்கிட்ட இருக்க இடுபொருட்களை வச்சு அதை நம்ம தயாரித்து அதை பயன்படுத்துவதன் மூலமாக நம்ம வந்து தேவையில்லாத ஒரு பூச்சிக்கொல்லிகளையோ இந்த மாதிரி நம்ம உரத்தை தேடி எங்கேயுமே போக வேணாம். நம்மளோட தோட்டத்தில் ஆடு மாடு கோழி வச்சுருந்தா அதில் வர கழிவுகளை எடுத்து நம்ம உரமாக வந்துட்டு தயாரித்து அதை பயன்படுத்தலாம். ஸோ அதை பயன்படுத்துகிறப்ப நம்மளுக்கும் நஞ்சில்லாத உணவும் கிடைக்கும், நம்ம அதை நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நஞ்சில்லாத உணவையும் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விவசாயம் வந்து இயற்கை விவசாயத்தில் இப்போ நாங்கள் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பஞ்சகாவியாக பண்ணுறோம், மீன் அமிலம், ஜீவாமிர்தம், அதாவது எந்த ஒரு பொருளையுமே வந்துட்டு வேஸ்ட் ஆக்காமல் அந்த வேஸ்ட்டை வந்து நம்ம வெல்த் ஆக்கி பண்ணிகிட்ருக்கோம். அதில் தான் நாங்கள் மண்புழு உரமும் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் தோட்டத்தில் வர கழிவுகள் எல்லாத்தையும், அது போக மாடு முதல்ல வச்சுருந்தோம், இப்போ வந்து எங்களால் மாடை பராமரிக்க முடியாத காரணத்தால் சாணிகள் வந்து நாங்கள் வெளியே வாங்குகிறோம். என்ன பொருள்னாலும் விவசாயிகிட்ட இருந்து சாணியோ, நம்மளுக்கு பஞ்சகாவியை தயாரிக்கிறோம்னா அதோட கோமியமோ, அதெல்லாம் வந்துட்டு நம்ம அவங்கக்கிட்டேருந்து வாங்குறப்ப அவங்களோட வாழ்வாதாரத்தையும் நாங்கள் கூட்டுறோம். இப்போ சாணி வேணும், ஒரு டிராக்டர் வேணும் அப்படின்னா எனக்கு 2500 கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த விவசாயியோட அவங்களோட வாழ்வாதாரத்தையும் கூட்டுறோம், இதே இதில் என்னோட வாழ்வாதாரமும் வந்துட்டு நான் கூட்டிக்கிறேன். அப்போ அந்த சாணியை வந்து நான் மதிப்பு கூட்டல் பண்ணி அதில் எங்களோட தோட்டத்தில் வர கழிவுகள், எங்கள் ஏரியாவில் கிடைக்கிற கழிவுகள், அது போக எங்கள் நிலக்கோட்டை பக்கத்தில் வந்து பூ ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்காங்க, அங்கே வர பூ கழிவுகள், ரோஜா பூ கழிவுகள் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே அவங்களே கொண்டு வந்து எங்களோட தோட்டத்தில் கொடுத்துட்றாங்க. அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே நாங்கள் மக்க வச்சு உரமாக வந்துட்டு மாற்றிடுறோம். ஸோ அந்த மாதிரி மாற்றி கொடுக்குறப்ப வந்துட்டு ஒரு நல்ல உரம் வந்து கிடைச்சிது. இந்த உரத்தை வச்சு நாங்கள் விவசாயமும் பண்ணிகிட்டு இருக்கோம், மண்புழு உரத்தை வச்சு. அது போக எல்லாருக்கும் நாங்கள் மண்புழு உரத்தை வந்து விநியோகமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் ஒரு 2019-20 வந்துட்டு ஒரு இங்கே மதுரையில் வந்துட்டு சிஇடி அப்படின்னு ஒரு சென்டர் இருக்குது, சென்டர் ஃபார் என்டர்பிரினர் டெவலப்மெண்ட்டுன்னு, அங்கே வந்து ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு 45 பயிற்சி மினிஸ்ட்ரியிலேருந்து தான் அதை கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த 45 பயிற்சி முடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அங்கேருந்து கிடைச்ச பயிற்சியின் தகவல்கள் மூலமாக அங்கேயும் எங்களுக்கு நிறைய ஆடு கோழியெல்லாம் வளர்க்குறத சொல்லி கொடுத்தாங்க. அது மூலமாக நான் சிறிய லெவலில் மண்புழு உரம், அது போக நம்ம காந்தி கிராமம், எங்கள் திண்டுக்கல்லில் உள்ள காந்தி கிராமத்தில் எங்களுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றின பயிற்சி வந்துட்டு, நான் என்ன பயிற்சி எடுத்துக்கிட்டாலும் காந்தி கிராமத்தில் போய் பயிற்சி எடுக்கிறப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, என்னோடய நாலேஜை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து அதிகப்படுத்தி அங்கே போகிறப்ப வந்துட்டு அங்கே இருக்கிற பயிற்சிகளில் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு செய்முறை விளக்கமாக அங்கே உள்ள சயின்டிஸ்ட்க எல்லாமே எங்களுக்கு சொல்லித்தரப்ப வந்துட்டு, அப்போ இதை நம்ம இன்னும் பண்ணுறப்ப இன்னும் நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் வரும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. அது மூலமாக வந்துட்டு இப்போ நாங்கள் எல்லாமே வந்துட்டு ஆர்கானிக் விவசாயமும் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதில் வந்து நான் ஒரு கம்பெனியாகவே வச்சு மண்புழு உரம் அப்படின்னு சொல்லிட்டு உரமும் வந்து நான் எல்லா விவசாயிகளுக்கும் வந்துட்டு கொடுத்துட்ருக்கேன். அதுலேயே வந்து நான் பயிற்சி வகுப்புகளும் வந்துட்டு நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நான் படிக்க போன ட்ரைனிங் சென்டர்லேயும் சரி, நம்ம கேவிகேயில் திண்டுக்கல் காந்தி கிராமத்துலேயும் சரி, இந்த மாதிரி மண்புழு பயிற்சிக்கு அப்படின்னாலும் சரி, அது மாதிரி வேளாண் துறைகளையும் சரி, மண்புழு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னை வந்து கூப்பிட்டு விவசாயிகளுக்கும் சொல்லித்தர சொல்கிறாங்க. என்கிட்ட நேரடி தொடர்பு மூலமாக காலேஜ்லேயும் வந்துட்டு இப்போ நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நான் படித்த காலேஜ்லேயும் மீனாட்சி காலேஜில் வந்துட்டு அங்கே நிறைய இலைத்தலைகள் எல்லாம் நிறைய வருது, அது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற ஒரு இதில் இருந்தாங்க. ஸோ எனக்கு என்னோடய ஹெச்ஓடிங்க வந்து என்ன தொடர்பு கொண்டு நான் இந்த மாதிரி பண்ணுறேன்றது அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருந்து, எங்கள் காலேஜில் இருக்க கழிவுகளெல்லாம் நீங்கள் ஒரு மதிப்பு கூட்டல் பொருளாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எங்கள் ஹோம் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு அங்கேயே நான் போய் பயிற்சி கொடுத்தும், ஹாஸ்டலில் ஒரு யூனிட்டும் ப்ளஸ் ஹோம் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அங்கே ஸுவாலஜி ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு வெட்டிங்கும் அங்கேயே அமைச்சு கொடுத்து ஒரு 100-200 ஸ்டூடெண்ட்ஸை வந்து அந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டாங்க. அது தனியாக இன்னொரு நாள் பயிற்சியாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விமென்ஸ் டே அப்போ அங்கே ஒரு

பயிற்சி ஹாஸ்டலில் உங்களுக்கு கொடுத்தேன், அந்த உரத்தை எடுத்து அவங்க அவங்களே விற்றாங்க. பயிற்சி மட்டும் தான் கொடுத்தேன், அவங்க உரத்தை எடுத்து விற்று அவங்க அதில் இருக்க லாபத்தை வந்துட்டு சம்பாரித்து, ஓகே இதை நம்ம ஒரு தொழிலாக பண்ணலாம், தொழில் முறைகளில் நம்ம போகலான்றதை அந்த மாணவர்களுக்கு வந்து நான் வந்துட்டு கற்றுக் கொடுத்தேன். ஸோ அது மூலமாக இப்போ ரெண்டு பேரும் என்கிட்ட வாங்கி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மண்புழு உரம் அப்படின்னு சொன்னது வந்துட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சாணி வேணும், ஒரு 10-20 நாள் சாணி. அது போக இயற்கை கழிவுகள், மக்கக்கூடிய கழிவுகள் எது வேணா போட்டுக்கலாம். நம்ம மக்கக்கூடிய கழிவுகள் எது, இலை தலைகள் எது வேணா இருக்கலாம், களைகளா இருக்கலாம், எந்த களைகள் புல்லா இருக்கலாம், எந்த இலை தலைகளா கூட இருக்கலாம், எது வேணா போடலாம், தக்காளி இருக்கலாம். இதுல வந்து அந்த சிட்ரஸ் இதுகளை மட்டும் போடாம தவிர்த்துக்கலாம். அதை நம்ம தனியா வேணும்னா போடலாம், அதுக்கு காலம் ஆகுறது வந்து நம்மளுக்கு அதிகமாகறதுனால இதுக்குள்ள வந்துட்டு அந்த சிட்ரஸ் ஒலிகளை வந்து நம்ம போட வேணாம். மித்தபடி மக்கக்கூடிய எல்லா கழிவுகளையுமே நம்ம போட்டு லேயர் பை லேயரா தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். சாணியை வச்சு இலை தலைகள், அப்புறம் இது தென்னை உரிமட்டை கழிவுகளையும் வந்து பண்றோம். தென்னை கழிவுகள் வந்து நம்ம எவ்வளவு தூரம், நிறைய பேர் வந்து தோட்டங்கள்ல கழிவுகளை வந்துட்டு தீயரிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண தேவையே இல்லை, அவங்க மூடாக் பயன்படுத்தலாம், இல்ல மண்புழு உர பெட்டுகள்ல போட்டு அதை நம்ம பண்றப்ப வந்துட்டு அது வந்து நம்மளுக்கு உரமா வந்து கிடைச்சிடும், மக்கிடும். அப்படி மக்கி உரமா ஒரு 45 நாள்ல வந்துட்டு நம்மளுக்கு உரம் கிடைக்க வந்து ஆரம்பிச்சிடும். அந்த 45 நாள்ல வந்துட்டு நம்ம இடையில வந்து அதுக்கு டெய்லி தண்ணி ஊத்துற வேலை மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும், காலையிலயும் சாயங்காலமும் ஊத்தணும். இதே நம்ம மழை காலங்கள்ல வந்து ஒரு நேரம் மட்டும் நம்ம தண்ணிகள் கொடுத்தா போதும். கண்ணாடி, பிளாஸ்டிக் இந்த மாதிரி பொருட்கள் அதுல இருந்து எடுத்துட்டு சாணியில வந்து எடுத்துட்டு நம்ம வந்து சாணியை வந்து பயன்படுத்திக்கலாம். மக்கக்கூடிய எந்த கழிவுகளைனாலும் நம்ம வந்து அதுல போட்டு நம்ம பண்ணிட்டு ஒரு 20 நாளுக்கு அப்புறம் அந்த சாணியில் உள்ள எந்தவித ஹீட்டோ அந்த இதெல்லாம் தண்ணி டெய்லி விடுறப்ப வந்துட்டு குறைஞ்சிடும். அப்படி பண்ணுறப்ப வந்துட்டு அதில் ஹீட்டு இருக்கா இல்லையான்னு பரிசோதனை பண்ணிவிட்டு அதில் வந்து மண்புழுக்களை விடணும். நிறைய பேர் மண்புழுக்கள் உரம் தயாரிக்கிறாங்க, ஆனால் அதை வந்து நீண்ட காலம் கொண்டு போக முடியலை. இதில் விவசாயிகளே வந்து நான் இப்போ பயிற்சி கொடுப்பேன், பயிற்சி கொடுக்குறதுக்கு போதும் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பார்த்துட்டு பண்ணுவாங்க. அவங்க செய்கிற சிறு தவறுகள் என்னன்னு பார்த்தோன்னா, சாணி போட்ட 2-3 நாள்லேயே போய் அவங்க புழுக்களை வந்து அதில் விட்டுருவாங்க. இந்த புழுக்கள் வந்து மேல்மட்ட புழுக்களாக தான் இருப்பாங்க, யூஜிலஸ், யூஜினியா, ஐசினியா, ஃபோர்டியா, இந்த மாதிரி புழுக்களுக்குன்னு சில வகைகள் மேல்மட்ட புழுக்களை வச்சு தான் நம்ம வந்துட்டு மண்புழு உரம் வந்து தயாரிக்க முடியும். 10-20 நாள் அதில் எந்தவித ஹீட்டும் இல்லாதப்ப நம்ம புழுக்களை விடுறப்ப வந்து நம்மளுக்கு வந்துட்டு மண்புழு உரம் வந்துட்டு புழுக்கள் வந்து இன்னும் நம்மளுக்கு அதிகரிக்கும். அதிகரிக்கிறதுக்காக நாங்கள் வந்து என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா, சுகர் கரைசலும் தயிர் கரைசல், பழைய தயிர் எவ்வளோ பழைய தயிராக இருந்தாலும் அதை நம்ம விடுறப்ப அது உணவாக வந்து உட்கொண்டுட்டு அதோட இனப்பெருக்கத்தை வந்து அதிகமாக, அதுக்கு வந்து ரொம்ப பிடிச்சதை எடுத்துட்டு இன்னும் அதோட இனப்பெருக்கத்தை வந்து நம்மளுக்கு அதிகப்படுத்தி வந்து கொடுக்குது. அது போக இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மண்புழு உரம் வச்சா புழு சாப்பிட்றதுக்காக எறும்பு வருது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது தோட்டங்களாக இருந்தால் கிழங்கு செடிகள் வைக்கலாம், அது வந்து எலிக்கியை கட்டுப்படுத்துறதுக்காக எலி போயிடும். எறும்பு வருது அப்படின்னா மஞ்சள் கலந்த தண்ணியை வந்து நம்ம தெளிச்சிட்டோம், அப்படி இல்லை அப்படின்னா அங்கே எங்கே நம்ம மண்புழு ஊரை தொட்டி அமைச்சிருக்கோமோ அங்கே வந்து நம்ம நடைப்பயிற்சி எப்பயுமே கொஞ்சம் இருந்தது அப்படின்னா எறும்புகள் வந்து அதிகம் வராது. இப்போ நம்ம அந்த இடத்தவே பார்க்க போகாமல் இருக்கோம், டெய்லி தண்ணி ஊற்றாமல் இருக்கிறோன்ற சமயத்தில் மட்டும்தான் அது புழுக்களை எடுக்கிறதுக்காக வந்து எறும்புகள் வந்து வரும். டெய்லி நம்ம அதில் வந்து தண்ணி தெளிக்கிறதுனால நம்மளுக்கு எந்தவித எறும்புகளோ நம்ம புழுக்களை வந்து பாதிக்கவோ செய்யாது. அது நம்ம வீட்டளவில் கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் இருக்கிறவங்க நாங்கள் மண்புழு உரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, வீட்டில் வர கழிவுகள் எல்லாத்தையுமே எடுத்து அதில் கொஞ்சம் சர்க்கரையும் தயிர் கரைசலையும் விட்டுக்கலாம். பக்கத்தில் எங்கேயாவது சாணம் கிடைக்குது அப்படின்னா கொஞ்சம் அதில் விட்டு கிண்டி விட்டுட்டு 20 நாளுக்கு அப்புறம் அவங்க வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது புழு கிடைச்சா கூட எடுத்து போட்டு அதை வந்து மக்க வச்சு உரமாக வந்து அவங்க மாற்றிக்கலாம். இந்த மாதிரி வந்து பண்ணலாம். மேல்மட்ட புழுக்கள் தான் இது, மேலே மேலே தான் சாப்பிட்டு சாப்பிட்டு போடும். அவங்க உரமாக வந்துட்டு அதை எடுத்து 45 நாளுக்கு அப்புறம் ஒரு பெண்டிங்கை முடிக்கணும் அப்படின்னா, ஒரு படுக்கையை வந்து முடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 70-75 நாட்கள் ஆகும். ஏன் அப்படின்னா, இந்த இலை தலைகள் எல்லாம் மக்கி எல்லாமே நம்மளுக்கு வந்து உரமாயிடும். அதில் நம்ம உரிமட்டைகள் போட்டால் கூட அது கூட நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆகிடும்னா மக்கி உரமாக வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும், மண்புழு உரம் வந்துட்டு கிடைச்சிடும். இதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு நிழலான இடத்த வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். எங்ககிட்ட சிறிய இடம் இருக்குது, நாங்கள் ஒரு பேகை வாங்கி போட்டுக்கிறோம், எங்ககிட்ட ஒரு 1/2 ஏக்கர் இருக்குது அப்படின்னா ஒரு பெட்டு ரெண்டு பெட்டு போட்டு விவசாயத்துக்கு தேவையான உரத்தை வந்து நீங்களே வந்து தயாரித்து நீங்கள் வந்து அதை வந்து பண்ணிக்கலாம். விவசாயத்துலேருந்து நிறைய பாதிப்பு நம்ம சாப்பிட்றதுனால உள்ளேயே போய் நம்மளுக்கு நிறைய பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. ஸோ இந்த மாதிரி உரங்களை நம்ம பயன்படுத்தி பண்ணும்போது நம்மளுக்கு என்னாகும் அப்படின்னா,
நம்ம இனிமே வரப்போகிற சந்ததிகளை வந்து நம்ம நஞ்சு இல்லாத உணவுலேருந்தும் வந்து நம்ம பாதுகாப்போம். நம்ம நம்மாழ்வார் சொன்ன மாதிரி நிறைய வழிகளை வந்து நம்ம பண்ண, ஒருத்தர் பண்ணால் ரெண்டு பேர் பண்ணுவாங்க, ரெண்டு பேர் நாலு பேர் எட்டு பேர் இந்த மாதிரி வந்து ஒரு எண்ணிக்கை

0: வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். இப்போ நிறைய பேர் ஆர்கானிக் விவசாயங்கள் பண்ணுறாங்க, அதாவது பண்ணுறவங்க எல்லாருமே ஆர்கானிக் விவசாயத்தை அவங்களோட மனசார பண்ணி நம்மளோட மக்களுக்கு வந்து கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்து பண்ணாலே நம்மளுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். நம்ம பண்ணுற உணவை வந்து எங்கெங்கேயோ போய் சாப்பிட்றாங்க, அவங்க ஒரு விலை கொடுத்து அந்த பொருளை வாங்கி சாப்பிட்றப்ப அவங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல பயனுள்ள உணவாக வந்து இருக்கணுன்றத இன்றைக்கி உள்ள எல்லாருமே விவசாயிகளும் சரி ஆர்கானிக் விவசாயத்துக்குள்ளே வர எல்லாருமே வந்துட்டு இதை வந்து ஒரு கருத்தாக வச்சு அவங்க வந்து அதை பயன்படுத்தணும். இந்த மாதிரி இடுவு பொருட்களை பயன்படுத்தினாலே நாளடைவில் நம்ம உர மேம்பாடையும் நம்ம கட்டுப்படுத்திடலாம், செலவுகளையும் வந்து அதிகரிக்காமல் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் எல்லாரோட விவசாயிகளோடையும் செலவு அதிகமாகுது செலவு அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க.
1: இயற்கை உரமே வரம் எனும் தலைப்பில் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வீலிநாயக்கன்பட்டி விவசாயி பி ரேவதி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
0: ஆனால் எனக்கு விவசாயத்தை பற்றி எதுவுமே தெரியாது, ட்ரைனிங்க்கு அப்புறம் தான் விவசாயம் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். நாங்கள் வந்து ஒவ்வொன்றா செஞ்சு செஞ்சு பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து அப்போ இதில் என்ன நடக்கும் நம்மளுக்கு கேல்குலேஷன் பண்ணி பண்ணுறப்ப இதில் நம்மளுக்கு லாபகரம் இருக்குது, இதுவும் பண்ணிவிட்டு நம்ம விவசாயமும் பண்ணலாம். இப்போ விவசாயத்தில் வரதான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிறோம், எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை போக மித்தவங்களுக்கும் நம்ம கொடுக்குறோம். நாங்கள் வந்து முதல்ல மானாவரிகளை தான் வந்துட்டு பயிர் பாசி பயிர் தட்டாம் பயிர் உளுந்து இந்த மாதிரி எங்கள் தேவைக்காக தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் அதிக நாங்க உரங்களோ எதுவுமே பயன்படுத்துறதுல இதுக்கு நம்மளுக்கு தேவைப்பட போறதும் இல்ல. வர விளைச்சலை வந்து நாங்க எடுத்துக்கிட்டோம். ட்ரைனிங் கேவிகே காந்தி கிராமத்துல போறப்ப எங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு பயிர்களா பண்ணாம பல பயிர்கள் பண்ணணும், மல்டி கிராப்பிங் பண்ணணும், மரப்பயிர்கள் வைக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வேளாண் துறையில இருந்து ஒரு 3 வருஷத்துக்கு முத மரப்பயிர்கள் கொடுத்தாங்க, குமிழ் தேக்கலாம். சோ அதெல்லாம் நாங்க பார்டர் கிராப்பா வந்து இப்ப வச்சு விட்டுருக்கோம், அது ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி திட்டங்களும் வருது, நம்ம அதையும் பயன்படுத்தி நம்ம தோட்டத்துல செலவில்லாத ஒரு வரவை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அது போக இப்போ கூட எங்களுக்கு நெல்லிக்காய் கண்டு கூட கொடுத்துருந்தாங்க வேளாண் துறையிலேருந்து ஹார்டிகல்ச்சர் காலையிலேருந்து. ஸோ அதையும் வாங்கி நாங்கள் பயன்படுறோம். கேவிக்கையிலேயே எங்களுக்கு கொடிக்காய் கண்டுகள், அது மூலமாக இப்போ நாங்கள் பல பயிர்களுக்கும் நாங்கள் வந்துட்டு இறங்கிட்டோம். ஸோ அப்போ கொடிக்காய் கண்டு அவங்க எங்களுக்கு கொடுக்குறாங்க ஃபார்மருக்கு, அதை நான் வைக்கிறது மூலமாக மொதல் நாங்கள் மானாவரியில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது போக முல்லைப்பூச்செடி இருந்துச்சு, எங்களால் அதை பராமரிக்க முடியலை. இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மண்புழு உரம் தயாரிச்சுட்டு பல பயிர்களுக்கும் வந்துட்டு கொய்யாக்கா இந்த மாதிரி சப்போட்டா மாம்பழம் எங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி 5 மரம் 10 மரம் வச்சுட்டு பார்டர் கிராப்பாக வந்து எல்லாமே மரப்பயிர்களையும் வைக்கிறோம். இது நமக்கு நாளடைவில் பின்னால் வரப்போ மரப்பயிர்களும் வரும், இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் கழித்து எங்களுக்கு ஈல்டு வரும். இதையும் வந்து நாங்கள் சேல் பண்ணி இதுலேயும் ஒரு மதிப்பு கூட்டு பொருள் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு பண்ணிக்கலாம். இன்றைக்கி கொடிக்காவுக்கெல்லாம் நிறைய வெயில் காலங்களில் வந்து நிறையா டிமாண்ட் இருக்குது, அதை மீன் பண்ணி தான் நாங்கள் இன்றைக்கி கொடிக்காய் கண்டு ஒரு 40-50 கண்டு வச்சுருக்கோம். அதை வச்சு நாங்களும் சாப்பிட்டுக்கிறோம், எங்கள் ஃபேமிலிகளுக்கும் நல்ல ஒரு கொடிக்காய் கொடுத்துட்டு நாங்கள் இன்னும் அது போக சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2019-20 நான் ட்ரைனிங் பண்ணுறப்ப வந்துட்டு முடிச்சுட்டு நாங்கள் யூனிட் ஆரம்பித்து கொரோனா டைமில் தான் மண்புழு உரம் வந்து எங்களுக்கு நிறையா சேல் ஆக ஆரம்பிச்சிச்சு. கொரோனா டைமில் நாங்கள் உழைச்சோம், கேவிகேலேருந்தும் சரி எங்கெங்கே எங்களுக்கு கண்காட்சி போடுறாங்களோ அங்கே தகவல் சொல்லுவாங்க, நாங்கள் போய் அங்கே உரத்தை போடுறப்ப வந்துட்டு வர ஃபார்மர் எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கு எங்களோட கான்டாக்ட் நம்பரையும் வாங்கிக்கிறாங்க, அவங்களும் எங்களை தொடர்பு கொண்டு உரத்தை வந்துட்டு வாங்கிக்கிறாங்க. இது மூலமாக எங்களுக்கு சந்தைப்படுத்துதலும் வந்து எங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சு, இதுக்கும் எங்களுக்கு கேவிகேவே வந்துட்டு பயனுள்ளதாக வந்து அதையே அமைச்சு கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி தான் எங்களோட பயணம் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ மண்புழு உரமும் தயாரித்து இயற்கை விவசாயமும் வந்து ஆர்கானிக் முறைகளில் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். இது போக எங்களுக்கு வந்துட்டு ஒரு அவார்டு வந்து ஒரு சிங்கப்பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு தர்மபுரியில் வந்து ஃபவுண்டேஷன் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை வாங்கினதுனாலையும் நான் பெருமை கொள்ளிக்கிறேன். இதுக்கு மொதல் எனக்கு எந்த அவார்டுமே கிடைக்கல, விவசாயம் ஆரம்பித்தேன் ஒரு 3 அவார்டு எங்களுக்கு கொடுத்தாங்க, அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இன்றைக்கி கூட நாங்கள் கேவிகேயில் பயிற்சி எடுத்துக்கிட்டனால தான் வானொலியில் வந்து எங்களுக்கு பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கும் வந்து நான் கேவிகேக்கு வந்து என்னோடய நன்றியை தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் எங்களோட அவங்க பயணிச்சுட்டு இருப்பாங்க, நாங்களும் கேவிகேயோட வந்து நிறைய தொடர்பு கொண்டு இன்னும் என்ன டெக்னாலஜியை பயன்படுத்தி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து அதனால் நான் என்ன பயன் இருக்குது எங்களால் எவ்வளோ பேருக்கு சொல்ல முடியுமோ அதையும் வந்து சொல்லி நாங்கள் பயனடைஞ்சிட்ருக்கோம். ஓரளவுக்கு எங்களை கேவிகேவும் கொண்டு போயிட்டுருக்காங்க. அது போக நாங்களும் எங்கெங்கே யாரெல்லாம் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்றத தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டுருக்கோம். எல்லாருமே வந்துட்டு இன்றைக்கி இயற்கை விவசாயம் மாற மாற கவர்மெண்ட்டே வந்து அதுக்கான நிறைய இது கொடுத்தாங்க. இப்போ கூட நாங்கள் வாரம் வாரம் சனிக்கிழமை வந்து இயற்கை சந்தை அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல்லில் காட்டாஸ்பத்திரி பக்கத்தில் வாரம் வாரம் எங்களுக்கு வந்து சனிக்கிழமை வந்து கொடுத்துருக்காங்க. இருக்காங்க. அங்கே

0: வந்து அங்கே திண்டுக்கல்ல உள்ள விவசாயிகள் பக்கத்தில் இருக்கவங்க வராங்க, ப்ளஸ் சிட்டியில் இருக்கிறவங்க வந்து மாடி தோட்டம் இந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து உரம் வாங்குறாங்க. உரம் மட்டும் இல்லை, எல்லா காய்கறிகள் ஆர்கானிக்காக விளைவிச்சவங்களுக்கு ஒரு சந்தைப்படுத்துகிற இடம் கொடுக்குறாங்க. இந்த சந்தைப்படுத்துகிற இடம் கொடுக்குறனால நம்ம போய் நேரடியாக வந்து கன்சியூமர்கிட்டே வந்து விற்றுறோம், அப்போ எங்களுக்கும் லாபம் கிடைக்குது. ஸோ அவங்களும் வந்து ஒரு மன மகிழ்ச்சியாக நம்மளுக்கு வந்து விவசாயிக்கிட்டேருந்தே வாங்கிட்டோன்ற ஒரு இது இருக்குது. ஸோ நம்ம சந்தைப்படுத்துதல் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதெல்லாம் பயன்படுத்தி பண்ணுறப்போ வந்து நம்மளோட பொருட்களோட விலை வந்து நம்மளே நிர்ணயிச்சுக்கிறோம், பலனையும் வந்து நம்மளே எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ கூட நாங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்காக போட்டுட்டே இருக்கோம். இலவசமாகவும் ட்ரைனிங் சொல்லி கொடுக்குறோம், பயணப்படியும் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக நல்லா தெரிஞ்சுக்கணும், நாங்கள் ப்ராப்பராக பண்ண போறோம் அப்படின்னு இருக்கவங்களுக்கும் அந்த மாதிரியும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணி.
1: நீங்கள் மண்புழு உரம் தயாரிக்கிறதுல மண்புழு வந்து மேல்மட்டமாக தான் விடுறதா சொன்னீங்க, அப்படி இருக்கும்போது இந்த மண்புழுக்கள் வந்து நீங்க எங்க போய் வாங்குவீங்க?
0: மண்புழுக்கள் வந்து நம்ம வாங்கவும் செய்யலாம். இப்போ என்ன மாதிரி தயாரிக்கிற ஒரு உரம் கம்பெனி வச்சுருக்கோங்க கிட்ட போய் நம்ம மண்புழுக்கள் வாங்கிக்கலாம். இல்லை நாங்கள் விவசாயம் இருக்கிறோம், எங்கள் இதில் வந்துட்டு புழுக்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கான முறைகளையும் சொல்லி கொடுக்குறோம், எப்படி உங்கள் தோட்டத்துக்குள்ளேயே உங்கள் புழுக்களை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே இருக்க புழுக்களை வந்துட்டு நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கலாம் அதுக்கான முறைகளையும் வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். சாணியையும் சர்க்கரை கரைசல் கொஞ்சம் தயிர் கரைசலை வச்சு ஒரு அடி தோண்டி அதுக்குள்ளே மூடி வைக்கணும், ஒரு சணல் சாக்கை வச்சு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 20 நாள் காலையிலையும் சாயங்காலம் ஒரு 10-20 இடத்துல நம்ம போட்டு வச்சிடணும். அதே மாதிரியே ஒரு 10-20 இடத்துல போடுறப்ப வந்து புழுக்கள் இருந்ததுன்னா அந்த சாணியையும் அந்த சர்க்கரை கரைசலையும் நோக்கி அந்த புழுக்கள் ஈர்க்கப்பட்டு அங்கே வந்துடும். அப்படி வரப்ப வந்து அதில் ஒரு 10-10-5 இருக்கும். இதையே நீங்கள் ஒரு 20-30 இடம் உங்கள் தோட்டத்துலேயும் அங்கங்கே நீங்கள் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை ஒரு பெட்டிங்க்கு எடுக்கலாம். அது எடுத்து உங்களுக்கு ஓகேனா போதும், இல்லை அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட 1 கிலோ மட்டும் வாங்கினா கூட போதும். அதுக்கான உணவையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அது இன்னும் சாப்பிட்டு சாப்பிட்டு அது வந்துட்டு அதோட இனப்பெருக்கத்தை வந்து நம்மளுக்கு பெருக்கி கொடுக்கும். பொதுவாகவே இப்போ மண்புழு உரம் தயாரிக்கிற எல்லாருமே யூஜிலஸ் யூஜினியா ஐசினியா ஃபோர்டிடா அந்த புழுக்கள் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம், அது வந்து இனப்பெருக்கத்தை வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு கூட்டி கொடுக்கும். இப்போ நெல் பண்ணுறோம் அப்படின்னா உழுகுறப்பையே போடணும், பயிர் வகைகள் பண்ணுறோன்னா உழுகுறப்பையே ஒரு தடவை, இப்போ எப்படி எருவை வாங்கி போட்டு அதை உழுகுறப்பையே உழுது விட்றோம், ஒவ்வொருத்தவங்க அவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி போடுறாங்க. நெல் மணிகள் வரப்போ ஒரு தடவை போடுறாங்க, அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு எப்போ போட்டால் அவங்களுக்கு வருமோ அவங்க விவசாயிகளே ஒவ்வொரு விதமாக அந்த உரத்தை வந்துட்டு பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ நம்ம தென்னை அந்த மாதிரிலாம் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 கிலோ வச்சு வைக்கணும், 6 மாதத்துக்கு ஒரு 5 கிலோ, அடுத்த 5 கிலோ வைக்கலாம். அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சைடு 5 கிலோ, ஒரு ரவுண்டில் 5 சைடு, அப்புறம் அடுத்த ரவுண்டில் ஒரு 5 கிலோ, அந்த மாதிரி உயிர் உரங்கள் போடுறப்போ வந்து நம்ம சூரிய ஒளி படுற மாதிரி போடக்கூடாது. இப்போ மண்புழு உரங்களே போடுறோம் அப்படின்னா அதில் மண்ணை வந்து ரவுண்ட் பண்ணி மூடி விட்டுருணும், அப்போ தான் அதில் இருக்க அந்த உயிரிகள் எல்லாம் உள்ளே போயிட்டு அந்த இனப்பெருக்கத்தை வந்து அதிகப்படுத்தும். மண் மூடுறது அப்படின்னா அந்த உரம் வந்து வெயிலில் படக்கூடாது, அந்தல மூடுனா நீங்கள் ரொம்பையும் போட்டு மூடவும் வேணாம், வெயிலில் வந்து அந்த உரம் படக்கூடாது. மண்புழு உரம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளோட சூரிய ஒளி வந்து அதிகமாக வராத இடமும் மழை வந்து அதிகமாக விழுகாத இடம் இதை ரெண்டையும் தான் நம்மளை வந்து இதுக்காக நம்ம தனியாக போய் காசு செலவழிச்சு அப்படி மரத்தோட நிழல்லையே கூட நம்ம பண்ணிக்கலாம். மண்புழு உரம் நம்ம தோட்டம் அப்படின்றது அங்கங்கே மரத்தோட நெல் இருக்கும், அங்கே 2 பை வச்சுக்கிட்டாலே போதும். அப்படி இல்லையா நம்ம தோட்டத்தில் இருக்க தென்னங்கீத்தை 2 எடுத்து மேல் கூரையாக வந்து நம்ம போட்டுக்கோ. இதுக்கான செலவுகள் அப்படின்னா நம்ம 0 இதுலேருந்தே நம்ம வந்து பண்ணிக்கலாம். மண்புழு உரம் ஆடு மாடு இதுக்கு தேவையான இடம் இருக்கணும், விவசாயம் இடம் இருந்தாலே போதும். அப்படி இதுக்குன்னு வாங்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா புழுக்கள் மட்டும் வேணும்னா வாங்கிக்கலாம். இப்போ வந்து அந்த க்ரோ பேக்கே வந்து எல்லா துறைகள்லையுமே கொடுக்குறாங்க, வேளாண் துறைகளையும் கொடுக்குறாங்க, ஹார்டிகல்ச்சர் எல்லா துறைகள் அந்த மண்புழு உர பேக் கொடுக்குறாங்க. விவசாயிகள்லாம் வாங்கி அதை அவங்கவுங்களே அந்த பேகை வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம். எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சால் அவங்க சாணிகளை வந்து அவங்களே பயன்படுத்தி அவங்களோட தோட்டத்துக்கு உரமாகவே பயன்படுத்திக்கலாம். மண்ணை வந்து அவங்க வளப்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கலாம். இதை இவங்க ரொட்டீனாக செய்ய செய்ய மண்ணில் வந்து அந்த ஈரப்பதம் அப்புறம் காற்றோட்டம் அதெல்லாம் நிலைநிறுத்தி வைக்கும். வீட்டில் வர கழிவுகள் காய்கறி வெட்டுற கழிவுகள் இதெல்லாம் வந்து ஈரப்பதம் இல்லாமல் லைட்டாக மட்டும் அதை காய விட்டுட்டு திருப்ப ஒரு வாளியோ ஏதோ ஒரு பக்கெட்டில் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் மாடு ஏதாவது அங்கிட்டு இப்போ எல்லா சிட்டிலேயுமே சாணி அங்கங்கே கிடைச்சா நீங்கள் அதை எடுத்து கொஞ்சம் கரைசலாக ஊற்றிட்டு அதில் உங்கள் சர்க்கரை கரைசலும் தயிர் கரைசலும் சிறிதளவு ஊற்றிட்டு அதை கிண்டி விட்டுக்கிட்டே அப்படியே 2 நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி நம்ம அதை கிண்டி விடணும். ஏன் அப்படின்னா அந்த காற்று புகாத வரை அதை மூடி வச்சிடணும் நம்ம, அப்போ அந்த கேஸ் இருக்கும். திறந்து ஒரு 2-3 நாள் அதை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இதெல்லாம் வெளியே போயிடும். புழுக்கள் விடணுன்ற தேவையில்லை, அதுவே மக்கி மக்கி மக்கி மக்கி அந்த கரைசலுக்கு வந்து இதாகும். அப்படி இல்லை நாங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய அளவு பண்ணுறோம், நிறைய செடி வச்சுருக்கோம், 20-30 செடி வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் புழுக்களை வாங்கி 1/2 கிலோவோ 1/4 கிலோவோ வாங்கி அதையும் நீங்கள் ரெண்டு வாளியோ மூணு வாளியோ

இல்லையோ பண்ணுறப்ப அடுத்தடுத்த இருக்கணும். அது இப்போ இங்கே ஒரு ப்ராசஸ் முடிய போதுன்னா இந்த புழு எடுத்து அடுத்த இதுக்கு போடணும், அப்போ தான் அடுத்து உங்களுக்கு புழுக்கள் இருக்கும். நீங்கள் திருப்ப வாங்க தேவையே இல்லை. இப்போ நாங்கள் உரம் எடுக்கிறோம், அதை அறுவடை பண்ணுறோம் அப்படின்னா அதில் ரெண்டு நாள் தண்ணி ஊற்ற மாட்டோம். அப்போ என்னாகும் அப்படின்னா அந்த மேல் மட்டத்தில் இருக்க புழுக்கள் அடுத்த இதுக்கு போயிடுவாங்க, தண்ணி இல்லாதம ஈரப்பதமான இடங்களுக்கு நகர்ந்துருவாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உரத்தை குமிச்சு குமிச்சு நாங்கள் உரத்தை வந்து அறுவடை பண்ணிடுவோம். அறுவடை பண்ணினாலும் அதில் முட்டைகளும் புழுக்களும் இருக்கும், அதை திருப்ப கொண்டுட்டு வந்து நாங்கள் சலிப்போம். மிஷின் வச்சுருக்கோம், அதுக்கு சலிச்சிட்டு அந்த சலிச்ச உரத்தை

0: நாங்கள் உரத்தை வந்து அறுவடை பண்ணிடுவோம். அறுவடை பண்ணினாலும் அதில் முட்டைகளும் புழுக்களும் இருக்கும். அதை திருப்ப கொண்டுட்டு வந்து நாங்கள் சலிப்போம், மிஷின் வச்சுருக்கோம், அதுக்கு சலிச்சுட்டு அந்த சலித்த உரத்தை எடுத்து நாங்கள் பேக்கெட் பண்ணி கொடுப்போம். சலிக்காமல் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சாணிகள் வந்து எல்லாம் விவசாயிக்கிட்டேருந்து தான் வாங்குகிறோம், அதில் கல் மண் இந்த மாதிரி நிறைய வரும். அப்போ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே விரும்ப மாட்டாங்க. சலிச்சு கொடுக்குறப்ப அது ஃபைன் ப்ராடக்டாக கிடைக்கும், அதை வாங்கிக்கிடுவாங்க. மண்புழு உரம் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான இடம் அப்படின்னு பார்த்தோன்னா இடம் இருக்கணும், கொஞ்சம் இடம். வீட்டில் கூட பண்ணலாம், மாடி தோட்டத்தில் கூட நம்ம பண்ணிக்கலாம். சாணி இருக்கணும். இப்போ வீடு தோட்டத்தில் பண்ணுறவங்களுக்கு இலைத்தலைகள் கழிவுகள் இருக்கணும். இந்த கழிவுகள் மட்டும் வச்சு, அதாவது எந்த காசுமே செலவு பண்ணாமல் நம்ம வந்து கீழே படுக்கை முறையில் கூட நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப செலவு வந்து நம்மளுக்கு குறையும். இல்லை நாங்கள் வெளியே இருந்து வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு சாணிக்கு வந்து 2500 ஒரு லோடு வாங்குகிறோம் அப்படின்னா டிராக்டரில். இலைத்தலைகள் இருக்கிறப்ப இந்த சாணி 2500 வாங்குகிறோம். இலைத்தலைகள் நாங்கள் 1 டன் 1.5 டன் அது கூட போடுறப்ப எங்களுக்கு உரமாக கிடைக்கிறப்ப இந்த ஒரு டிராக்டர் லாரியில் வந்து கிட்டத்தட்ட 1500 to 2000 கிலோ கிட்ட சாணி கல் இதெல்லாம் கழிக்கணும். அதுக்கப்புறம் அப்படி கழிக்கிறப்ப எங்களுக்கு வந்து 1500 இது ஒரு 1000 கிலோ கழிவுகள் 1000 கிலோ போடுறோம். இது ஒரு 1500 சாணி போடுறப்ப வந்து எங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா இதோட கழிவுகளை கழிச்சோம் அப்படின்னா இது ஒரு 1000 இது ஒரு 1500 2500 ரூபாய். இதில் மண் கல் இன்னும் மக்காத கழிவுகள் இதெல்லாம் ஒரு 500 எடுத்தால் எங்களுக்கு 2000 கிலோ ஒரு வெட்டிங்கில் கிடைக்கும். அப்போ அந்த 2000 கிலோவை வந்து 1 கிலோ நம்ம 10 ரூபாய் கொடுத்தோம்னா நம்மளுக்கு 20000 ரூபாய் ஆயிடுச்சு 10 ரூபாய் கொடுக்குறப்ப. ஸோ இதை வந்து ஒரு மதிப்பு கூட்டு பொருளாகவும் பண்ணுறோம், இதை வந்து நாங்கள் சேல்ஸும் வந்து பண்ணுறோம். நாங்கள் டன்னாக வாங்குகிறாங்க அப்படின்னா நிறைய டன் வாங்குகிறாங்க, 1000 கிலோ 2000 கிலோ வாங்குகிறாங்கன்னா நாங்கள் 7 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறோம், 7000 ரூபாய் ஒரு டன்னுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேர் எங்ககிட்ட கேட்பாங்க, இன்னும் எங்களுக்கு 2 ரூபாய் 3 ரூபாய்க்கெல்லாம் மண்புழு உரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்களுக்கு இதில் என்ன அப்படின்னா சாணி மட்டும் வச்சு நாங்கள் பண்ணுறப்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து சாணி மக்கிடும். நாங்கள் வந்து இலை தலைகள் இதெல்லாம் பண்ணுறப்ப அவங்க மக்கிறதுக்கான நேரம் வந்து எங்களுக்கு எடுத்துக்கிடுது. அப்போ சாணியும் சாப்பிட்டு அந்த இலைத்தலைகளையும் சாப்பிட்டு அந்த உரம் வர்றப்ப அதில் வந்து இப்போ வேளாண் துறைகளே எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட கேவிக்கையிலையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் தோட்டத்தை வந்து சுத்தம் பண்ணி கூட்டி கூட்டி வைக்காதீங்க. அங்கே எவ்வளோ தூரம் இலைகள் அதெல்லாம் போகுதோ அப்போ தான் அதில் ஹியூமஸ் மக்கு வந்து நிறைய கிடைக்க அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நுண்ணுயிர்கள் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நுண்ணுயிர்கள் பெருகணும்னா அங்கே அந்த மக்கு தேவை, இலைகள் தேவை, காஞ்ச இலைகள் சருகுகள் அதெல்லாம் இருந்ததுனாலே அந்த இடம் வந்து நம்ம குப்பையை சும்மா கொட்டி வைக்கிறது இடத்துல பார்த்தாலே மண்ணெல்லாம் பொல பொலன்னு இருக்கும் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி பொல பொலன்னு நம்மளுக்கு கருப்பு கலரில் நம்மளுக்கு பிளாக் கோல்டு மாதிரி வந்து உரம் கிடைச்சிடும். ஸோ இதை எடுத்து நம்ம பயன்படுத்துகிறப்ப இன்னும் அந்த மண்ணில் போடுறப்ப அந்த மண் பொல பொலன்னு வரும். இதை தான் சொல்கிறாங்க. அப்போ மக்கு வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். இதனால தான் நாங்கள் வந்து 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு எங்களால் கொடுக்க முடியலை உரத்தை வந்து 7 ரூபாய் வரைக்கும் நாங்கள் வந்து உரத்தை வந்து கொடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி கேள்விகள்லாம் எங்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அப்போ நாங்கள் வந்து இதுதான் எங்களோட விலை அப்படின்றத வந்து நாங்கள் நிர்ணயிச்சிடும். அதையும் தாண்டி நம்மக்கிட்ட உரத்தை வாங்கி போடுறோம். அடுத்த முறைகள் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு வாங்கி நம்ம கிட்ட பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அசோஸ் பயிரிலும் பாஸ்போ பாக்டீரியா கலந்து போடலாம். அப்போ இது வந்து இன்னும் ஒரு நுண்ணூட்டங்கள் வந்து நம்மளுக்கு அதிகமாக உயிர் உரங்கள் தான் அதுவும். அப்போ இது இன்னும் பாஸ்போ பாக்டீரியா அசோஸ் பயிரிலாம் கலந்து போடுறப்ப இன்னும் அது வந்து ஒரு சில விவசாயிகள் கலந்து கேட்குறாங்க. இல்லைன்னா நாங்களே போட்டுறோம் முதலே அசோஸ் பயிரிலாம் பாஸ்போ பாக்டீரியா, அதனால வந்து இதை மட்டும் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்களோட மண் வளமாகுதா உங்களுக்கே அது தெரியாது, நீங்கள் நிப்பாட்டிக்கோங்க இல்லை நீங்களே தயாரித்து போட்டுக்கோங்க.
1: இதுவரை இயற்கை உரமே வரம் என்பது குறித்து திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பீலிநாயக்கன்பட்டி விவசாயி பி. ரேவதி அவர்கள் தனது அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். வேளாண் பழமொழி சிந்தனை வண்டல் தேற்றும் பயிரை. இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை. விடை பெறுமுன் முருங்கை கொய்யா போன்ற மரங்களை ஆண்டிற்கு ஒருமுறை கவாத்து செய்தால் புதிய கிளைகள் வந்து அதிக பலன் கிடைக்கும். விடை பெறுமுன் கேட்டோம். நிகழ்ச்சி அமைப்பு ஆர்.பி. பரிமளா தேவி, அமைப்பில் உதவி இ. வள்ளி, படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

ஆகாஷ்வாணி. இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:05. நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசையின் முதலில் வருகிறது சந்திரமுகி படப்பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வைஷாலி ஆகியோர்.

நிறம் 8:09:36. திரையிசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா குரலில் நாணயம் படப்பாடலை.

0: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
2: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
3: வருவது லிங்கா பட பாடல். இந்த பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், ஆர் என் தினேஷ், கனகரத்னம் ஆகியோர்.

0: மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
1: கொஞ்சம்
0: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
2: நேரம் 8:28. இது திரை இசை நிகழ்ச்சி. திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் சுருமுகி மற்றும் குமரன் குரலில் அசல் படப்பாடல்.

0: உள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
1: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
0: தினமும் காலை 8:02-8:30
1: நமது முதன்மை அலைவரிசையில்
0: தகவல் தளம்.
2: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.

0: மட்டும் இல்லங்க,
1: கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
3: சங்கீதவானின் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
4: நேரம் 8:40:27. இது திரை இசை நிகழ்ச்சி. திரைசை நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் கார்த்திக் மேகா குரலில் 7 அறிவு படப்பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசை. இனி தொடர்வது தலைப்பு செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் நாராயணசாமி. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் மாநிலத்திற்கு சென்றுள்ளார். அங்கு நடைபெறும் பல்வேறு மேம்பாட்டு பணிகளை ஆய்வு செய்த அவர் உயர் அதிகாரிகளுடன் தொடர் கூட்டங்கள் நடத்தி பல்வேறு திட்டப்பணிகளை தொடக்கி வைத்தார். தொடர்ந்து கத்ரோடியா, கோட்டா, சந்த்லோடியா மற்றும் தல்தேஜ் போன்ற பகுதிகளில் உள்ள ஏரிகளை இணைப்பது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி என கருதப்படும் பிவி குல்கர்னி, மனிஷா வாக்மரே ஆகியோரை டெல்லி நீதிமன்றம் 2-10 நாள் சிபிஐ காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. சிபிஐ தகவலின்படி குல்கர்னி வேதியியல் துறை விரிவுரையாளராக பணியாற்றியவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நாளை முதல் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கணக்கெடுப்பு கிராம அளவில் விரிவான விவரங்களை வழங்கும் என்றும் அறிவி

0: அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் திட்டமிடல், கொள்கை, வடிவமைப்பு, நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதி வரையறை போன்ற மிக முக்கியமான செயல்பாடுகளுக்கு இந்த விவரங்கள் அடிப்படையாக அமைகின்றன. இந்த கணக்கெடுப்பின் போது வீட்டு அமைப்பு, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, சமையல் எரிபொருள், மின்சாரம், தொலைபேசி, இணைய வசதி, வாகனங்கள் மற்றும் இதர வசதிகள் உள்ளிட்ட முக்கிய விவரங்கள் சேகரிக்கப்பட உள்ளன. இந்த கணக்கெடுப்பு பணிக்கு மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென்றும் இந்த பணியில் 3000-க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 2 நாட்கள் நடைபெறும் தேசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி இன்று தொடங்கியது. ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் இன்று தொடங்கிய இந்த போட்டியில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, ஆந்திரா ஆகிய 5 மாநிலங்களைச் சேர்ந்த 180 வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். புதுச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி ஜூலை 6ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 19 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 34 அணிகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து வருவது ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல்.

நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய இசைப்பாடி வரும் சங்கீத வானிலை நிகழ்ச்சி. இந்த இனிய இரவு நேரம் இசை தாளாட்டால் வெட்டுக்கிளி வெட்டி வந்து இசை பாடும் காற்றலையில் படம் பிரியங்கா பாடலை பாடியிருப்பவர்கள் மனோ சுரநலதா ஆகியோர்.

0: நட்சத்திரங்கள் வட்டமிடும் இந்நேரம், லட்சியம் அனைத்தும் நம் கனவாய் உலாவரும் இந்நேரம், நம் மண் மனத்தையும் கொஞ்சம் சுவாசிப்போமா? படம் சாமுண்டி, குரல் கொடுத்திருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம்.
1: மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு

0: சென்னை மட்டும் இல்லங்க,
1: கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: அமைதியான இந்நேரம், மனதில் சில நினைவுகள், நம் உணர்வுகள் மனதில் எழும் இந்நேரம். தண்ணீரில் முகம் பார்த்தேன் படம் மணிக்குயில். இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் மனோ மற்றும் உமா ரமணன் ஆகியோர்.

0: பாசத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
1: நேரம் 9:47 13 வினாடிகள். இது சங்கீத வானிலை நிகழ்ச்சி. உங்கள் உள்ளங்களை இசையால் தாளாட்ட வருகிறது புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் காற்றலையில் தேன் இசையாக. படம் கோபுரதீபம் பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் ஆகியோர்.

0: நேரம் 9:52:39.
1: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லுன்னு குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
0: இது சங்கீத வானிலை நிகழ்ச்சி. தோல்வி வந்த பாதையில்தான் வெற்றியின் விதை முளைக்கிறது. விழுந்த

ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:03. நேயர்களினி கேட்கலாம், நாளை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம். 6:35 உடவர்களுக்கான செய்திகள். தினையில் ரூக்கோ சுருள், வெள்ளையை கட்டுப்படுத்துதல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள். 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பாதிப்புகள் மற்றும் அதற்கான தீர்வுகள், வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 செய்தி மலர். 7:25 நலமாய் வாழ, குழந்தைகளுக்கு வரும் ஹீமோஃபிலியா நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி உழவும் வானொலியும். முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால். 9:00 அரங்கிசை, திண்டிவனம் ஏஎஸ் ராமலிங்கம் குழுவினர் நாதஸ்வரம், அம்மாபேட்டை எம் பார்த்திபன் தவில். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் 111 பாரத பிரதமரின் மங்கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள். பனிரெண்டு மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை, தாடேப்பள்ளி லோகநாத சர்மா பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்களில் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். பிற்பகல் 1:00 மகளிர் நேரம், தொலைபேசி வழியே மகளிர் விருப்ப பாடல்கள். 2:15 என்றும் இனியவை. 2:40 தாளத்தரங்கம், கொல்லாமூர் எம் ராஜாராம் தவில், தாளம் சதுஸ்திர ஜாதி திருபுடை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல், இதில் சங்கரன் நம்பூதிரி பாட்டு கேட்கலாம். 4:00 கூடி வாழ்வோம் நாடகம் எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 5:00 கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சி புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தில். ஓவியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற டி உலகநாதன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பெருந்தலைவர் காமராஜ் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், வேளாண்மையில் பயிர் பூஸ்டர்களின் பயன்கள் மற்றும் பயன்படுத்தும் முறை குறித்து. கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் அனிதா அவர்களுடன் உரை. நாட்டுப்புற பாடல் பனைச்செய்தி இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல். 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் பிளே அகில பாரத நாடக வரிசையில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியாக மண்ணின் மகள் நாடகம் ஒளிபரப்பாகும். எழுதியவர் விமலா ராணி அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 10:00 ரவி வாசாரி அகில பாரத பாரதிய சங்கீத் சபா விவேக் சோனார் அவர்களின் புல்லாங்குழல் இசை. படைப்பு ஆகாஷ்வாணி மும்பை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும்

மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 10:58, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை நாளை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: larger conspiracy had to be investigated. In IPL cricket, chasing a target of 248 runs, Gujarat Titans were 177 for 1 in 16 overs against Kolkata Knight Riders in Kolkata when reports last came in. Put into bat first, Kolkata Knight Riders posted 245 for 2 in the stipulated 20 overs. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி. இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:10. நேர்களே, நமது புதுவை வானொலியின் மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸில் இன்றைய ஒளிபரப்புகள் யாவும் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நமது நிலையத்தின் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நேர்களே. ஜெய்ஹிந்த்.